ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சகா ஆண்டு 1948 அஸ்வினா மாதம் 19 நாள், ஸ்ரீ பாரப வருடம் புரட்டாசி திங்கள் 24 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் 5:56. நிகழ்ச்சியின் துவக்கமாக நேரில் கேட்கலாம் மங்கள இசை.

0: மாலைய மருது ராகத்தில் ஒலித்தது இன்றைய மங்கள இசை. குரலமுதம் ஒலிக்க கேட்கலாம் ஊட்டிஎஃப்எம் 101.8. அதிகாரம் 10, இனியவை கூறல். குறள் எண் 10. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குறளின் பொருள், இனிய சொற்கள் இருக்க அவற்றை விடுத்து இன்னாத சொற்களை பேசுவது கனியை விடுத்து காயை விரும்பது போன்றதாகும். குறளும் மீண்டும் நேர்களுக்காக. அதிகாரம் 10, இனியவை கூறல். குறள் எண் 10. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குறளின் பொருள், இனிய சொற்கள் இருக்க அவற்றை விடுத்து இன்னாது சொற்களை பேசுவது கனியை விடுத்து காயை விரும்புவது போன்றது. நிலையத்தில் நேரம் 6 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நீர்கள் இனி இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சிகள் கேட்கலாம். இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் நீர் பற்றாக்குறை மற்றும் பருவநிலை மாறுபாடு குறித்து டாக்டர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:00 காலை கதிர் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ, தோள்பட்டை வலி ஏற்பட காரணங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து தகவல்களை வழங்குகிறார் இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள். தொடர்ந்து திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் மீனாட்சி பாய் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவலுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து ஆங்கிலம் ஆன் ஏர், நிறைவாக ஊரை சுற்றும் காற்று இடம்பெற கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 சக்தி உலா படைப்பு நாகர்கோவில் வாயில் நிலையம், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00

0: ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள் தொடர்ந்து கேட்கலாம். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் இடம்பெற கேட்கலாம். 10:30 பூங்காவனம், 11:00 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு யார் அதிகமாக செல்லம் கொடுத்தார்கள், அம்மாவா அப்பாவா என்ற தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:50 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 நீலமலை வாழ்வியல், 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை தொடர்ந்து 3:00 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று மாலை 4:00 பெண் ஒன்று கண்டேன் நாடகம் எழுதியவர் பாம்பே கண்ணன் அவர்கள், அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் ஆகியோர். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் நேர் விருப்பம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு, 7:00 திரைகாணம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், 7:30 தோட்டமும் தொழில் நிகழ்ச்சியில் பயிர்களை பாதுகாக்க தோட்டங்களுக்கு மின்வேலி அமைப்பது குறித்து நீலகிரி மாவட்டம் கெந்தோரை பகுதியைச் சேர்ந்த உழவர் சி மணிகண்டன் அவருடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 10:00 ரவி வாஷி அகில் பாரதி சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஜக்தேஷ் ஹகர் அவர்களின் தப்லா இசை இடம்பெற கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இவையாவும் இன்று ஊட்டிஎஃப்எம் 101.8 ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 நாள் முழுதும் இனிமையான பயனுள்ள நிகழ்ச்சிகளுக்காக.
1: This is Akashvani, the news read by Neena Arikil. Prime Minister Narendra Modi will inaugurate projects worth 13,000 crore rupees in Chennai and Tamil Nadu today. Prime Minister will flag off the metro rail service of the Chennai Metro Rail project, built at a cost of around 4,900 crore rupees. Mr. Modi will also undertake a ride on the Chennai Metro from Porur bypass station to Poonamallee bypass station and back. Poonamallee-Porur corridor features a unique 3.7-kilometer double-decker structure with advanced signalling systems designed to support driverless operations. The Prime Minister will dedicate and inaugurate railway infrastructure projects worth over 750 crore rupees, including 5 Amrit stations. Pradhan Mantri Dhan Dhanya Krishi Yojana has completed 1 year today. The scheme was launched on this day last year to strengthen agriculture in 100 aspirational agricultural districts across the country. Our correspondent reports that the scheme has brought together 36 central schemes across 11 ministries and departments, along with state schemes and private sector participation, to address district-specific agricultural needs. Northern Railway has announced that all train services will operate as per their normal schedule today. Railways had decided to cancel mail and express trains scheduled to arrive at New Delhi and Hazrat Nizamuddin railway stations between 4 a.m. and 2 p.m. yesterday. Delhi Metro Rail Corporation has informed entry and exit gates of all 45 metro stations which were closed due to security reasons are now open. It added that interchange facilities at all the concerned metro stations are also available. Delhi Police has issued a traffic advisory for today in view of the law and order situation in the national capital. In its advisory, the traffic police said that diversions at different stretches will be enforced starting from 6 a.m. depending upon prevailing situation. It said that movement at various stretches, including roundabouts of Shankar Road, Vande Mataram, T-Port,

0: West Indies defeated India by 6 wickets in the second T20 international in Ranchi on Friday evening. The match witnessed a run fest with 501 runs scored as West Indies chased down India's target of 250 with more than an over to spare. West Indies captain Shai Hope led the chase with a magnificent 102 of 45 balls, while Shaufein Rutherford contributed 84 of 37 deliveries. Hope was a judge player of the match. And that is the end of this news bulletin.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
3: புறப்பொருள் வெண்பாமாலை. இந்நூல் கிபி 8 நூற்றாண்டில் ஐயனார் இதனார் என்பவரால் இயற்றப்பட்டது. வெற்றித்திணை முதல் பாடாண்திணை வரை உள்ளது. புறத்துறைகளாக அரசவகை, உண்டாட்டு, இயன்மொழி வாழ்த்து, ஏரான் முல்லை, எருமை மரம், கையறு நிலை, குதிரை மரம், குடைமங்கலம், செவியறிவுறு, கடவுள் வாழ்த்து, தாபத நிலை, தபுதார நிலை, தானை நிலை, தானை மரம், தொகை நிலை, நல்லிசை வஞ்சி, நூழிலாட்டு, நெடுமொழி, பரிசில் துறை, புலவராற்றுப்படை, காஞ்சி, மரக்கலவழி, நூதின் முல்லை, பேய்காஞ்சி, வஞ்சினக்காஞ்சி, வல்லான் முல்லை, வான்மங்கலம், விரலையாற்றுப்படை முதலியன. அடுத்து புற இலக்கியமாக கல்வி, கொடை, ஒழுக்கம், வீரம் முதலியனவாகும். இந்த நூல் 340 நேரிசை வெண்பாக்களை கொண்டது. இதில் மருட்பாக்கள் 21 உள்ளன. தொல்காப்பியம் குறிப்பிடும் புறத்திணையியல் 12 படலம் சேர்த்து 13வது படலமாக ஒழிபியல் சேர்க்கப்பட்டுள்ளது. சாமுண்டி தேவ நாயனார் என்பவர் முதல் உரையை எழுதியுள்ளார். எளிய உரையாக புலியூர் கேசிகன் என்பவர் எழுதியுள்ளார். இதன் மூல நூல் 12 படலம். அகத்திய மாமுனிவரின் 12 மாணவர்களை கொண்டு உருவானதே 12 படலமாகும். இதில் இடம்பெற்றுள்ள மருட்பாக்கள் முழுதும் கைக்கிளை படலம். இந்நூலை முதன் முதலில் அச்சில் பதிப்பித்தவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் ஆவார். இதில் வரும் முதல் படலம் வெற்றி, பகையோருடைய பசுக்களை கவர்ந்து வருதல். அடுத்து 2வது கரந்தை படலம். கரந்தை படலம் என்றால் கவரப்பட்ட ஆணிரைகளை உரியவர்களிடம் இருந்து மீட்டு எடுத்து வருவது. 3வது வஞ்சி. வஞ்சி என்றால் பகைவரது நாட்டை கவர்தலாகும். 4 காஞ்சி. காஞ்சி என்பது அங்கனம் வந்த பகைவருக்கு எதிர் நின்று அவரது முயற்சியை தடுத்தலாகும். 5வது நொச்சி. நொச்சி என்பது பகைவருக்கு எதிராக மதிலை காத்தலாகும். 6வது ஒழுங்கை. ஒழுங்கை என்பது காத்து நிற்கும் நொச்சியாரை வெற்றி கொள்ளல். 7வது தும்பை. தும்பை என்பது தம் பேராண்மை மிகுதிப்பாடு தோன்ற பகைவரோடு போரிடுதல். 8வது வாகை. வாகை என்பது போரின்கண் வெற்றி பெற்று சிறத்தல். 9வது படலம் பாடான். பாடான் என்பது ஒருவனின் கீர்த்தி, கொடை, வலிமை, தன் அலி ஆகியவற்றை ஆராய்ந்து சொல்லப்படுவது. 10வது புதுவியல். புதுவியல் என்பது கூறியவற்றுக்கெல்லாம் பொதுவாக உள்ளவையாக அவற்றுள் கூறப்படாத ஒழிந்தவற்றை கூறி செல்வது. 11வது பெருந்திணை என்பது ஆண்வாள் கூற்று இருவாள் பெருந்திணை என்னும் பொருந்தா காமம் ஒழுக்கம் பாடான் பகுதியில் கூறப்படாத புறத்துறை செய்திகள். 12 கைக்கிளை படலம். கைக்கிளை என்பது ஒருதலை காதல் என்பது இது ஆண்வாளை மட்டும் குறித்து நின்றதாகும். முதற்கண் கூறிய வெற்றித்தனியில் வெற்றி அறவம் என்பது துறை வகையை சார்ந்தது. வெற்றியில் மண்ணூர் தொழில், தன்னூர் தொழில் என இரண்டு வகைத்து, மண்ணூர் தொழில் என்பது மன்னன் ஆணையிட்டு செய்வது, தன்னூர் தொழில் என்பது ஆணையிடாமல் செய்வது. இதில் உள்ள துறைகள் மொத்தம் 19. 13வது ஒழிவியலாகும். அடுத்து விருச்சி. விருச்சி என்பது நற்சொல் கேட்டல். ஆணிரை கவர்களின் நன்மைகளை அறியும் பொருட்டு இருள் வேளையில் நற்சொல் கேட்டல். அடுத்தது பிள்ளை வழக்கு. பிள்ளை வழக்கு என்பது நன்னிமித்தம் கண்டு உரைத்தாரை சிறப்பித்தல். புறப்பொருள் வெண்பாமாலையின் மூல நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்திணையியல் திகழ்கிறது. சங்ககால மக்களின் வாழ்வியல் நெறிகள், போர், வீரம், கொடை, நிலையாமை பற்றி தெளிவாக அறிய முடிகிறது. இதில் இடம்பெறும் 21 வகை மருட்பாக்கள் என்பது வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா மற்றும் வஞ்சிப்பா 4 வகை பாவைகள் விரைவி வருகின்றன. வீரம் விளைந்த தமிழ் மண்ணுக்கு இணையாக

0: கிரேக்கத்தையும் கிரேக்க நூல்களான இலியம் ஒடிசிக்கு இணையாக புறநானூற்றையும் ஒப்பிட்டு கருதுவர் அறிஞர்கள்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

0: அருளிசை ஒலிக்கும் நேரம் இது. நமது ஊட்டி எஃப்எம் 101.8 இறைவன் மீது எதிர்பாராத பக்தி இருப்பவருக்கு இறைவன் எல்லாவல்ல சக்தியை கொடுக்கிறான். பிரதிபலன் எதிர்பார்க்காத பக்தி வாழ்க்கையை முன்னுக்கு எடுத்துச் செல்லும். இந்த ஆன்மீக வரிகளுடன் அருளிசை நிகழ்ச்சியின் துவக்க பாடல் ஒலிக்க கேட்கலாம். ஊட்டி எஃப்எம் 101.8
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

கே வீரமணி கூறில் ஒலித்தது அருளிசையின் துவக்க பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல. இந்த புரிதலை வாழ்க்கையில் இடுதல் ஆசையை முற்றிலும் அகற்றும். இந்த ஆன்மீக சிந்தனை வரிகளுடன் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்க கேட்கலாம் ஊட்டி எஃப்எம் 101.8.

எல் எல் பிரபு குரலில் ஒழித்தது அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8. நாம் ஊனமில்லாமல் பிறந்ததே இந்த உலகத்தில் பெரிய சாதனையாக கருதும் இந்த வேளையில் மனதில் ஊனத்தை ஏற்படுத்துவது நாம் வாழ்க்கைக்கு நாம் செய்யும் குறை. மனதின் ஊனத்தை நம்பிக்கை கொண்டு அளிப்போம், வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்வோம். அருள் இசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

நாகூர் எம் ஹனீஃபா குரலில் ஒலித்தது அருளிசையின் அந்த பாடல். ஊட்டி 101.8 LR ஈஸ்வரி குரலில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல்.

0: வழுவூர் மாணிக்கம் இசையில் ஒலித்தது எல்லார் ஈஸ்வரி குரலில் ஊட்டி FM 101.8 அருளிசையின் நிறைவு பாடல். தன்னை அறிந்தவர் ஆசைப்பட மாட்டார்கள், உலகை அறிந்தவர்கள் கோபப்பட மாட்டார்கள், இந்த இரண்டையும் உணர்ந்தவர்கள் துன்பப்பட மாட்டார்கள். இந்த இனிமையான சிந்தனை வரிகளுடன் அருளிசை நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. நேர்கள் இனி கேட்கலாம் விவசாயம் சார்ந்த அறிவிப்புகள் மற்றும் வானிலை அறிக்கை.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
3: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
4: பாஸ் இங்க தான் வை னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வை னு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வை ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
1: நேயர்களே, உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
5: சிலது வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருக்க தோட்டங்களுக்கு வந்துட்டு வீட்டிலிருந்து சார்ஜ் போட்டு கொண்டு போய் அங்க கொண்டு போய் சேர்த்து சரியான முறையில அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்துட்டு நம்ம இன்வெர்டருக்குள்ள சப்ளை பண்றது ரொம்ப கடினமா இருக்கும்போது இப்ப எல்லாம் வந்துட்டு அதிகமான சோலார் சிஸ்டங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. சோலார் மின்வெளிகள் வந்துட்டு அதிகமா இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க.
6: பயிர்களை பாதுகாக்க தோட்டங்களுக்கு மின்வேலி அமைக்கிறது பத்தி தன்னுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் நீலகிரி மாவட்டம் கெந்துறை பகுதியைச் சேர்ந்த உழவர் சி. மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள்.

நீலகிரி மாவட்டத்திற்கான இன்றைய வானிலை சார்ந்த முன்னறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இன்று 27 மில்லிமீட்டர் வரை மழை பெறப்பட வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச காற்றின் ஈரப்பதம் 90% குறைந்தபட்ச காற்றின் ஈரப்பதம் 80% வரை பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டர் வரையிலும் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படலாம். நீலகிரி மாவட்டத்திற்கான அடுத்த 2 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு மழையின் அளவு 2 மில்லிமீட்டரிலிருந்து 0 மில்லிமீட்டர் வரை பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸிலிருந்து 18 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச காற்றின் ஈரப்பதம் 80%-90%, குறைந்தபட்ச காற்றின் ஈரப்பதம் 60%-80% வரை பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டர் வரை பதிவாக வாய்ப்புள்ளது. வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படலாம் அடுத்த 2 நாட்களுக்கு. விவசாயம் சார்ந்த முன்னறிவிப்புகள் கேட்கலாம். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் பொதுமக்களின் கவனத்திற்கு சோலார் மின்சாரம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு முகாமை நடத்துகிறது. 14/10/2026 அன்று ஊட்டியில் காலை 10 மணி முதல் 1 மணி வரை TNEB வளாகத்தில் இந்த விழிப்புணர்வு முகாமை நடத்துகிறது. 15 தேதி காலை 10 மணி முதல் 1 மணி வரை கூடலில் உள்ள நாடா

0: கல்யாண மண்டபத்திலும், குன்னூரில் காலை 10 மணி முதல் 1 மணி வரை 16 தேதி இந்த சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. 1 கிலோவாட் மின்சார சோலார் அமைப்பிற்கு 35,000 வரையிலும், 2 கிலோவாட்டிற்கு 70,000 வரையிலும், 3 கிலோவாட்டிற்கு 100,000 வரையிலும் மானியம் பெறப்பட வாய்ப்புள்ளது. இது சார்ந்த கருத்துக்களை நீங்கள் விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு தெரிந்து கொள்ளலாம். நேர்கள் இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். 2வது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை IIT உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் ரயில் நிலையம் 20 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் பழனி ரயில் நிலையம் சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக புதிய நுழைவாயில், அகலமான பாதைகள், அகலமான நடை மேம்பாலங்கள் மற்றும் மின்தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பான வசதிகள், புதிய காத்திருப்பு அறை மற்றும் பாதுகாப்பான வாகன நிறுத்த பகுதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்தர காலங்களில் உலக புகழ்பெற்ற பழனி முருகன் கோயிலுக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் உள்ளூர் வர்த்தகத்திற்கும் இந்த மேம்பாடு பெரும் உறுதுணையாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் பொறுப்புகள் ஜனநாயக நடைமுறையின் முக்கிய அங்கமாக உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இத்தகைய அமைப்புகளின் நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். மாறிவரும் சூழல்களை கருத்தில் கொண்டு இளைஞர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மாற்று கருத்தை வெளிப்படுத்துவது ஜனநாயக உரிமை என்ற போதிலும் குழப்பத்தை விளைவிப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுரங்கத்துறை செயலாளர் திரு கேசவ் சந்திரா, பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி போன்ற துறைகளுக்கு தேவையான அரிய வகை கனிமங்களின் சீரான விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த கொள்கை வகுக்கப்படும் என்று கூறினார். மேலும் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேசம், ஒடிசா ஆகிய 4 மாநிலங்களில் அரிய வகை கனிமங்களை சுத்திகரிக்கும் ஆலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கேசவ் சந்திரா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு

0: சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கே கே நகரில் இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதிய மருத்துவ வசதி கிடைக்காத தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நவீன மருத்துவத்துடன் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக இஎஸ்ஐசி மருத்துவமனையில் தீக்காயங்களுக்கான சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட வசதிகளையும் ஆளுநர் திரு அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கிடையேயான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பேசினார். எவ்வித தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் உடல் நலனில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். ஏழ்மை நிலையில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கும் வகையில் தேசிய மூத்த குடிமக்கள் மேம்பாட்டு திட்டத்தை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் பயனுள்ளதாக இருக்கிறது என்று அரியலூரைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவும் ஒரு மாற்றுத்திறனாளி. மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அலிம்கோ நிறுவனத்திலிருந்து எனக்கு வீல் சேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீல் சேர் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டேன். இப்ப அந்த நிறுவனத்திலிருந்து கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் தயவோட போயிருந்தேன், இப்ப தானா போயிட்டு தானா நான் வந்துகிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் எடுத்துக்கும். அதனால எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
1: நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீதான ராணுவ நடவடிக்கையில் அந்த அமைப்பின் 136 நிலைகள் தகர்க்கப்பட்டுள்ளதாக யமன் அரசு கூறியுள்ளது. பலோச்சிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு 734.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் சட்டவிரோதமாக வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதையும் அதன் உடல் உறுப்புகள் விற்பனை செய்யப்படுவதையும் தடுப்பது குறித்த ஒருநாள் பயிலரங்கு நடைபெற்றது. மிசோரமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை உரிய காலத்திற்குள் முடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிவதில் ஈடுபட்டுள்ள 2 பேரை சுகாதாரத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விளக்குடி கஸ்தூரிரங்க பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பவித்ர உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை போரூரில் செவித்திறன் குறைபாடு மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்த சர்வதேச மாநாடு நடைபெற்றது. போதைப் பொருள் இல்லாத சமூகம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அன்ஷ் நேகி தைவானின் லியோ ஜோ ஃபுவை எதிர்கொள்கிறார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எம்மலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹூக்கை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்.

0: அரசியல் அமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தோரில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி. இன்றைய நிகழ்ச்சியில் நீர் பற்றாக்குறை மற்றும் பருவநிலை மாறுபாடுகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் எஸ் வித்யா அவர்கள் கூறும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது வந்து ஆற்றல் திறன்பாடு. ஆற்றல் திறன்பாடு பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆற்றல் சேமிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது வந்து நீர் பற்றாக்குறை மற்றும் பருவநிலை மாற்றம். இது நீலகிரியில வந்துட்டு அதிகமா நகரமயமாக்கிட்டு வர்றதுனால ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் இந்த நீர் பற்றாக்குறை மற்றும் பருவநிலை மாற்றம். இது என்னன்னா, இயற்கை நீர் ஆதாரங்கள் வந்துட்டு அழியறதுக்கான முக்கிய காரணத்தை வழிவகுக்குது. இது எதனால எல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேயிலை தோட்டங்கள் மற்றும் வணிக பயிர்க்காக சோலை புல்வெளிகளை வந்துட்டு அழிக்கப்பட்டதுனால ஏற்பட்டதுதான் இந்த நிலத்தடி நீர் மட்டம் குறைதல். இது என்னன்னா, கோடை காலங்கள்ல வந்துட்டு தீவிர நீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிட்டு இருக்கு. தேயிலை தோட்டங்கள்ல இருந்தா நீர் வராதான்னா, அது அப்படி கிடையாது. நீலகிரி மாவட்டம் முழுவதுமே எப்படி இருந்தது அப்படின்னா, நிறைய புற்கள் நிறைந்த ஒரு பகுதிகளா காணப்பட்டது. அந்த புற்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, மேகத்திலிருந்து வரக்கூடிய நீரை அப்படி உறிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா அது ட்ரெயின் பண்ணி நமக்கு வந்துட்டு நீர் ஆதாரத்தை பெருக்கி வந்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னா, எல்லாமே அழிச்சிட்டு இந்த மாதிரி தேயிலை தோட்டங்கள் மற்றும் வேறு சில காரணங்களுக்காக அழிக்கப்பட்டதுனால அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நீரை வந்துட்டு சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை வந்துட்டு பூமிக்கு இல்லாம போயிடுச்சு. இதனால அதிகமான நீர் தட்டுப்பாடு கோடை காலங்கள்ல அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு முக்கிய காரணமா இது கருதப்படுது. அது மட்டும் இல்லாம, ஆக்கிரமிப்பு தாவரங்களா கருதப்படுற சீமை கருவேலம், யூக்கலிப்டஸ் வேட்டில் மற்றும் லண்டானா போன்ற தாவரங்கள் என்ன பண்ணுதுன்னா, உள்ளூர் தாவரங்கள் அதாவது நேட்டிவ் ஸ்பீஷஸ அழிச்சு நிலத்தடி நீரை அதிகமான அளவு உறிஞ்சு மற்ற எந்த ஒரு தாவரத்தையும் வளர விடாம அது வந்துட்டு தடுக்குது. சோ இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு தாவரங்களான இந்த யூக்கலிப்டஸ் கருவேலம் வாட்டில் லண்டானா போன்ற தாவரங்களை வந்துட்டு நீக்கிட்டால் மட்டுமே நிலத்தடி நீரை பாதுகாக்க முடியும் அப்படிங்கறது அனைவருடைய கருத்தாக இருக்கு. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா, பருவநிலை மாற்றம் அதாவது கிளைமேட்டிக் சேஞ்ச், அதாவது சீரற்ற மழைப்பொழிவு. நம்ம நீலகிரியில பாத்தீங்கன்னா மழைப்பொழிவுடைய காலநிலை வந்து மாறி மாறி மாறி வந்துட்டே இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இங்கிருந்து மாயார் மற்றும் பவானி ஆறுகளை சேரக்கூடிய தண்ணீர் தான் கீழே பிளைன்ஸ்க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால என்ன ஆகுது, பவானி ஆறுக்கே தண்ணி இல்லாதப்போ அது வந்துட்டு கீழே பிளைன்ஸ்ல இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம், கோவை, இந்த ஈரோடு இந்த மாதிரி பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த நீர்வரத்து குறைஞ்சி போயிருது. இதன் தீவிரம் என்ன ஆகும் அப்படின்னா, மேக வெடிப்பு காரணமாக நிலச்சரிவு அதாவது திடீரென பெரிய மழை பொழிதல், இதனால என்னென்ன ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லேண்ட்ஸ்லைடு. நம்ம பர்லியார் சைட்ல பாத்தீங்கன்னா அடிக்கடியும் ஆகும் இல்லையா, அந்த மாதிரியான லேண்ட்ஸ்லைடு இதெல்லாமே நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ வெப்பநிலை உயர்வதால சோலைக்காடுகள் வந்துட்டு நுட்பமான சமநிலையை பாதிக்கப்படுது. அதாவது பயோடைவர்சிட்டியோடைய தன்மை வந்துட்டு முற்றிலுமே பாதிக்கப்படுது. இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது அப்படிங்கறது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கு.
0: நீர் பற்றாக்குறை மற்றும் பருவநிலை மாறுபாடுகள் குறித்து வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தின் நேரம் 7 மணி. நேரில் கேட்கலாம் காலை கதிர் ஊட்டிஎஃப்எம் 101.8 இல்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்
2: தோள்பட்டை வலி ஏற்பட காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தோள்பட்டை வலி, தோல் மூட்டு இறுக்கம். நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, பெரிய ஆத்திரைட்டிஸ் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தோல்ல நல்லா வலி இருக்கும், என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஆரம்பத்துல கையை வந்து நம்ம உடம்போட ஒட்டி இருக்கிற பொசிஷன்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தூக்கலாம், அதுக்கப்புறம் மேலே தூக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த பொசிஷன் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தோள்பட்டையை வந்து சைடில் தூக்க முடியாமல் இருக்கும், இதுவும் ஒரு ஆரம்ப நிலை தான். சைடில் தூக்கிறது வந்து தூக்கிறதே கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வரும். அதுக்கப்புறம் போக போக நீங்கள் இதை சரியாக கவனிக்காமல் விடும்போது உங்கள் தோல் வந்து மொத்தமாக இறுகிடும். அது இறுகி போகும்போது என்ன ஆகும்னா, கையை மேலே தூக்க முடியாது, பின்னாடி கொண்டு போக முடியாது. இப்போது ஜென்ஸாக இருந்தால் என்ன பண்ணும், ஷர்ட் போட முடியாது, பனியன் போட்டுக்க முடியாது, தலை சீவ முடியாது. சப்போஸ் அது எந்த கையிலையாக இருந்தாலும் வந்து நீங்கள் பாத்ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வர முடியாது, இந்த பிரச்சனை இருக்கும். லேடிஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை என்ன, அதே சேம் தான், தலை சீவ முடியாது, ப்ளவுஸ் போட்டுக்க முடியாது, பிரேசரில் ஹூக் போட முடியாது, இதே மாதிரி பாத்ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வர முடியாது. இந்த பிரச்சனைகள் வந்து இந்த தோள்பட்டை இருக்கிறதுனால ரொம்பவே இருக்கும். நான் சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன், ஆனால் அது எவ்வளோ கஷ்டன்றது அது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும், ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அப்படி இருக்கிற ஒரு அந்த கண்டிஷன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு ஃபிசியோதெரபி டாக்டரை பாருங்கள். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்தெந்த சதைகள் வந்து இருக்குன்னு பார்ப்போம், எதனால் இருக்குச்சு, அதுக்கு மூலக்காரணம் வந்து சம்டைம்ஸ் வந்து நாங்கள் பார்த்ததில் மெஜாரிட்டி வந்து கழுத்து பிரச்சனையை சரியாக கவனிக்காம விட்றதுனால தான் இது வந்திருக்கு. சிலருக்கு வந்து சக்கரை வியாதி இருந்தால் வரும்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு அப்படின்றத வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியல, ஆனால் சக்கரை வியாதி இருக்கிறவங்க வருது அப்படின்றாங்க. ஒரு சில காரணம் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் ஷோல்டரில் அடிபட்டிருந்தால் கூட அது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் நாங்கள் பார்க்குறது வந்து அதிகமாக உபயோகப்படுத்தாமல் ஒரு பொசிஷனில் ஷோல்டரை வச்சுருக்கீங்க, அதனால் அது வந்து இறுகிறது அப்படின்ற கண்டிஷன் தான் பார்க்குறோம். இப்போ மெயினாக வந்து என்ன அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் முதல் உட்காந்து வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கையை தூக்க முடியல, திருப்ப முடியல, சுத்த முடியலன்னு ஏகப்பட்ட பிரச்சனை அங்கே தான் கொண்டு வராங்க. இந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் வந்து சரியாகும், ஆனால் வலி இருக்கும். இது முழுசாக சரியாகிற வரைக்கும் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சாதாரணமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வலியை விட நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சில சமயத்தில் வலி அதிகமாகும். அந்த வலியை அதிகமாக்காமல் அதை சரி பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த தசைகள் வந்து இறுகி போய் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய டேமேஜ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த சதைகளை வந்து இறுகி போன இடத்துலேருந்து மறுபடியும் மாற்றுறோம். இப்போ ஒரு புண்ணு வந்துடுச்சு தோலில், அது வந்து ஒரு ஸ்கார் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு ஒரு இடத்துல வந்து அசைவு வந்து கொடுக்கறதில்ல அப்படின்னா, அந்த ஸ்கார் இருக்கிற இடத்துல அந்த முட்டி வந்து மடங்குற இடத்துல உங்களுக்கு ஒரு புண்ணாயிடுச்சுன்னா திரும்ப திரும்ப அசைக்கும் போது அந்த வலி இருந்துகிட்டே இருக்குமா இல்லையா, அந்த புண்ணு ஆடுற வரைக்கும் அந்த மாதிரி தான். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த மூட்டு மடங்குற இடத்துல உங்களுக்கு ஒரு காயம் ஆயிருந்துச்சு அப்படின்னா, நம்ம திருப்பி மடக்கிட்டு போதெல்லாம் அந்த காயம் மறுபடியும் ஜாஸ்தி ஆகிட்டு வலிக்கிற மாதிரி வரும். அதே மாதிரியான விஷயம் வந்து ஷோல்டரில் நடக்கும். இந்த தசைகளில் வந்து ஏற்கனவே காயம் ஆயிடுச்சு, அந்த காயத்து மேலேயே வந்து நம்ம என்ன

0: மூமெண்ட் கொடுக்க போகிறோம். இல்லை அந்த மூமெண்ட் கொடுக்கல அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்து அப்படியே இறுகி தான் போகும். திருப்பி வந்து மூமெண்ட் வந்து கொண்டு வரதுக்கு வந்து பெரிய பெரிய ப்ரொசீஜர் ஆப்ரேஷன் வரைக்கும் போக வேண்டி வரும். அந்த ஆப்ரேஷன் போக வேண்டாம், நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஃபிசியோதெரப்பியில் தான் பண்ண முடியும். தேங்க்யூ.
1: தோள்பட்டை வலி ஏற்பட காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: சார், 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
3: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் மீனாட்சி பாய் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: டுடே நம்மளோட மெயின் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இட் மீன்ஸ் அஸ் ஆர்டிஐ ஆக்ட் ஆஃப் 2025. இந்த லாவோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்க அஃபிஷியல் சீக்ரெசியை மாற்றி கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரன்சி மற்றும் அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வந்து பப்ளிக்கு தரது மட்டும்தான். இதுல ஸ்பெஷல் கிளாஸ் என்னன்னா, லைஃப் ஆர் லிபர்ட்டி, அதாவது ஒவ்வொரு உயிரோட இல்ல சம்பந்தப்பட்டிருந்தா 48 மணி நேரத்துக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் தரணும். இந்த ஆர்டிஐ ஆக்ட்ல எக்ஸப்ஷன் தேர்ட் பார்ட்டிஸ் அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் சொல்லி தனியா இருக்கு. தட் இஸ் டிரான்ஸ்பரன்சி தான் ரூல்னாலும், சில கான்ஃபிடென்சியல் மேட்டர்ஸுக்கும் இதுல டிரான்ஸ்பரன்சி தான் ரூல்னாலும், சில கான்ஃபிடென்சியல் மேட்டர்ஸ்க்கு செக்ஷன் 8 சப்கிளாஸ் 1 எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது கண்ட்ரியோட நேஷனல் செக்யூரிட்டிஸ், டிஃபென்ஸ் சீக்ரெட்ஸ், ட்ரேட் சீக்ரெட்ஸ், இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் ஃபைனல் டிஸ்கஷன் எடுக்கிற கேபினெட் பேப்பர்ஸ் டினை பண்ண முடியும். ஆனா செக்ஷன் 8 சப்கிளாஸ் 2 ஒரு சூப்பர் பவர் வந்து பப்ளிக் கொடுத்துருக்காங்க. அதாவது த பர்சனல் சீக்ரெசியை விட த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது மக்கள் நலனுக்காக அதுதான் பெருசுன்னு பார்த்தா, அந்த இன்ஃபோவை கண்டிப்பா டிஸ்க்ளோஸ் பண்ண தான் வேணும். அதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்கோ இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேஷனுக்கோ மறுக்கப்படாத எந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் ஒரு சிட்டிசன் டினே பண்ண முடியாது. சப்போஸ் ரிக்வஸ்ட் இன்ஃபோ ஒரு தேர்ட் பார்ட்டியை சம்மந்தப்படுத்தி இருந்தா, செக்ஷன் 11 மூலமா அவங்க நோட்டீஸ் அனுப்பி ரெஸ்பான்ஸ் வாங்க மேக்ஸிமம் 40 டைம் ஆகும். தென் ஆர்டிஐல அப்பீல் பெனால்டிஸ் அண்ட் ரியல் வேர்ல்ட் ஆர்டிஐல அப்பீல் பெனால்டிஸ் அண்ட் ரியல் வேர்ல்ட் இம்பாக்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கிட்ட ரிப்ளை வரலனா இல்ல ரிஜெக்ட் பண்ணா, செக்ஷன் 19 டூ டயர் அப்பீல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதுல த ஃபர்ஸ்ட் அப்பீல், இட் ஹாஸ் டு பி இன் 30 நாளுக்குள்ள த சேம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சீனியர் ஆஃபீஸர் கிட்ட அப்பீல் பண்ணணும். அதாவது த ஃபர்ஸ்ட் அப்பீல் அத்தாரிட்டி. தென் த செகண்ட் அப்பீல், அங்கேயும் கரெக்ட் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா 90 டேஸ்க்குள்ள சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் CIC இல்ல ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் SIC கிட்ட போலாம். இந்த செக்ஷன் 20 படி இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ் இருக்கு. டெலிபரேட்டட் டிலே ஆர் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தருனா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு பர் டே 250 ரூபா வரைக்கும் ஃபைன் போடலாம். அதுவும் அது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னா 25 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் ஆகும். த அன்ஃபேர் டிலே ஆர் டாக்குமெண்ட் டிஸ்ட்ரக்ஷனுக்கு டிபார்ட்மெண்டல் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ண முடியும். The ration, PDS, CAM, public infrastructure, corruption, வெளியே கொண்டு வர ஆர்டிஐ ஒரு பவர்ஃபுல் டூலா ஒரு பப்ளிக்கு இருக்கு. இந்த லாவோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தா, கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்க அபிஷியல் சீக்ரசி, இது கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி மற்றும் அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வரது தான். த கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 19(1) சப்க்ளாஸ் ஏ கீழே இருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான் இதுக்கான பேஸே. ஆன் 1975 வந்த லேண்ட்மார்க் ஒரு ஜட்மெண்ட் தான், தட் இஸ் ராஜ் நரேன் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லிட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியாம ஒரு சிட்டிசனால ஸ்பீச் ஃபண்டமெண்டல யூஸ் பண்ண முடியாதுன்னு. த டெக்கேட்ஸா அபிஷியல் சீக்ரெசி ஆக்ட் 1923 மூலமா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் சீக்ரெட்டா வச்சிருந்தாங்க. அண்ட் மஸ்தூர், கிசான், சக்தி, சங்கதான் மாதிரி கிராஸ் ரூட் மூவ்மெண்ட்ஸ் தான் இந்த ஆர்டிஐக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா இருந்துச்சு. இது பாஸ் ஆகிறதுக்கான காரணமே இந்த மூமெண்ட்ஸ் தான்.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் மீனாட்சி பாய் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
4: ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:14 நிமிடம். இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழ் செய்திகள் சென்னையில் இருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அடிஸ் அபபாவில் உள்ள அதுவா நினைவு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், வளரும் நாடுகள் சுயசார்பு நிலையை அடைவதற்கான திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு சபையில் ஆப்பிரிக்காவிற்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். உலக அளவில் வளரும் நாடுகளுடனான ஒற்றுமை, ஒத்திசார் சுயாட்சி, பன்முனைத்தன்மை மற்றும் பொதுவான வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் பரஸ்பரம் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே பனாமாவில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து திரு ஜெய்சங்கர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இக்கட்டான தருணத்தில் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் விரைவில் மீண்டு வருவதற்கு பிரார்த்தனை செய்வதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அமெரிக்காவின் இறக்குமதி விகிதத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த வர்த்தக ஒப்பந்தம் மறுமதிப்பீடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களின் விற்பனையை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரிட்டன், கனடா, இஸ்ரேல், சிலி, வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், யுரேஷியா பொருளாதார யூனியன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வளைகுடா மற்றும் கருங்கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பனாமா நாட்டு கொடியுடன் கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கப்பலில் உள்ள 22 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மாலுமிகளின் பாதுகாப்பு குறித்து கப்பல் நிறுவன அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும், வளைகுடா பகுதிகளில் நிலவி வரும் சூழல் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ள கருத்துகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று இந்தியா தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்நாட்டு விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நடுநிலை மற்றும் பாகுபாடற்ற செயல்பாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப உலகின் பிற பகுதிகளில் நடைபெறும் பெரிய அளவிலான போராட்டங்கள் மீதும் அந்த ஆணையம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதையும், அங்கு அமைதியான முறையில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான உரிமை அரசியல் அமைப்பு சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு வலுவான அமைப்புகள், நீதித்துறை மற்றும் பத்திரிகை சுதந்திரம் போன்றவற்றால் பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஒவ்வொரு ஜனநாயக நாட்டையும் போலவே இந்தியாவிலும் பொது ஒழுங்கை பராமரிப்பதற்கான நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மக்கள் அதற்கான உரிமையை பயன்படுத்துகின்றனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உட்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சிறார் நீதி சட்டம் அமலுக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சட்டங்கள் சீர்திருத்தம் மறுவாழ்வை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று திரு சூரியகாந்த் கேட்டுக் கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப்பகுதியில் 5 கண்ணிவெடிகள் கண்டறியப்பட்டு பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக எல்லையையொட்டிய பகுதிகளில் கண்ணிவெடிகள் பதிக்கப்பட்டுள்ளன. எனினும் பலத்த மழை காரணமாக சில சமயங்களில் இந்த கண்ணிவெடிகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை கண்டறிந்து அகற்றப்பட்டு வருவதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எத்தியோப்பியா எல்லையையொட்டியுள்ள பகுதிகளில் அந்நாட்டு துணை ராணுவத்தினர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சூடான் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு ஐநா மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள விமான நிலையத்தின் மீதான தாக்குதலில் விமானி ஒருவர் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், பிற சவுதி விமான நிலையங்கள், ராணுவ தளங்கள், எண்ணெய் உட்கட்டமைப்பு வசதிகள் மீதான தாக்குதல்களுக்கு யமனில் இருந்து செயல்படும் ஹவுத்தி அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஹவுத்திகளுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜூ ஃபுவை இன்று எதிர்கொள்கிறார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கீகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹோக்ஸை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஊட்டி எஃப்எம் 101.8. நிலத்தின் நேரம் 7:25.

நிலை ஊட்டிய எஃப்எம் 91.8 ஏட்ல நீங்க கேட்கலாம் குட் மார்னிங் நீல் கிரேஸ். இந்த உற்சாகமான சண்டே காலை பொழுதுல நாம இந்த குட் மார்னிங் நீல்ஸ்ல என்ன டாபிக் பத்தி பேச போறேன், எப்பயுமே ஒரு சூடான டாபிக்கோட ஆஜி ஜேபி வருவேன் இல்லைங்களா. அந்த சூடான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூடா இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் தான். இன்று ட்ரிப்ஸ் அப்படின்னாலே வந்து நாம வந்து ஒரு எக்கனாமிக் ட்ரிப்ஸை தான் நாம வந்து பார்க்குறோம். இந்த எக்கனாமிக் ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது பார்க்கறதுல முக்கியமாக வந்து நமக்கு பங்கு வகிக்கிறது இந்த ஃபியூல்ஸ். செலவே இல்லாமல் தண்ணியிலே கார் ஓடும்னா அதை தாண்டி நாம ட்ரிப்புக்கு ஆசைப்பட மாட்டோமா என்ன? ஸோ இந்த மாதிரியான ட்ரிப்புக்கு, அதாவது தண்ணியிலே போகக்கூடிய கார் இருக்கா அப்படின்னா வந்து இன்னும் கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு கார் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இ வெஹிக்கிள்ஸ். இந்த மின்சார வாகனங்கள் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குறாங்க. ஆனால் இந்த மின்சார வாகனங்களை வந்து வாங்குவதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன, இதை இந்த வாகனங்களை வாங்குவதனால இருக்கக்கூடிய பயன்கள் என்ன, இதைத்தான் நம்ம பேச போறோம் இன்றைய குட் மார்னிங் நிகழ்ச்சியில். ஸோ ஏன்னா எல்லா ஒரு டாபிக்னாலும் வந்து அதனுடைய அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், ரெண்டையும் வந்து நான் சொல்றேன். ஸோ நீங்க தான் வந்து டிசைட் பண்ணும் எது வந்து உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த இ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து லித்தியம் பேட்டரினால் உருவாக்கக்கூடிய இந்த வெஹிக்கிள்ஸ். இந்த லித்தியம் பேட்டரினால் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸில் வந்து மிக முக்கியமான ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஃபியூல்ஸை தேடி அலைய வேண்டாம். எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஃபியூல் டேங்க்ஸை தேடி அலைய வேண்டாம். அதற்கு அடுத்து மிக முக்கியமாக இன்று இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலைக்கு இந்த இ வெஹிக்கிள்ஸ் மின்சார வாகனங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. இந்த சுற்றுப்புற சூழ்நிலை, நாம் இந்த உலகத்தை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சோம்னா, ஒரு நல்ல உலகத்தை, அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு என்வைரன்மெண்ட், சுற்றுப்புற சூழல் இருக்கக்கூடிய உலகத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி நாம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம், நம்முடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இந்த வெஹிக்கிளை வந்து நாம இன்னைக்கு அடாப்ட் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி இந்த இ வெஹிக்கிள் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து நம்ம பேசலாம் குட் மார்னிங் நியூஸ் ப்ரோக்ராம்ல. நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. ஒரு இனிமையான பாடலோட நிகழ்ச்சியின் துவக்கலாம்.

0: லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்டோம். இன்றைய குட் மார்னிங் லீடர்ஸ் ப்ரோக்ராம்ல நாம குட் மார்னிங் லீடர்ஸ் இன்னும் ஒரு இனிமையான டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இ வெஹிக்கல்ஸ். இந்த இ வெஹிக்கல்ஸ் அட்வான்டேஜஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம். நான் முதலே சொன்ன சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பிற்கு இந்த பேட்டரி வெஹிக்கல்ஸ்ங்கிறது வந்து தி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இ வெஹிக்கல் இருக்கக்கூடிய என்ஜின்ஸ் எப்பயுமே வந்து கார்பன் கொடுக்காது. ஏன்னா இந்த கார்பன் அப்படின்னுங்கிற ஒரு விஷயம் உலகத்தினுடைய சுற்றுப்புற சூழலுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு, ஒரு பெரிய சேலஞ்சாக கூட சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நாடுகளும் வந்து அந்த நாட்டினுடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை கூட்டுறதுக்கு வந்து படாத பாடுபடுறாங்க. அந்த படாத பாடுபடுறதுல நம்ம எப்படி கை கோர்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுல இந்த பேட்டரி வெஹிக்கல்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா காற்று மாசுபடுறதுல கார்பன், கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் வந்து அதிகமாக பங்கு வகிக்கிறதுல இந்த பெட்ரோல், டீசல் இது போன்ற வெஹிக்கல் உமிழக்கூடிய புகைகள் வந்து மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது. இது மட்டும்தான் பங்கு வகிக்குதா அப்படின்னு இல்லை, இண்டஸ்ட்ரீஸும் வந்து நிறைய பங்கு வகிச்சிட்டு இருக்கு. அவங்க வந்து அதற்கான வேலைகளை பார்ப்பாங்க. நாம இன்னைக்கு பேட்டரி கார்ஸ் மட்டும் பற்றி பேசலாம். அதற்கு அடுத்து மிக முக்கியமாக இந்த கார்பன் அப்படின்னுங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக வந்து என்ஜின் இல்லை இல்லாததுனால இதனுடைய பராமரிப்பு செலவு அப்படின்னுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ஸோ இந்த பராமரிப்பு செலவு, அதாவது நம்மளுடைய சர்வீஸ் அப்படின்னுங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் மற்றும் டீசல் வெஹிக்கிளை விட வந்து பராமரிப்பு செலவு என்பது கம்மியாக இருக்குது, அதாவது குறைவாக இருக்குது அப்படின்னுங்கிறது சொல்கிறாங்க. இந்த குறைவாக இருப்பதில் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உராய்வுத்தன்மை, கார்பனால் வரக்கூடிய உராய்வுத்தன்மை, ஹீட் தன்மை வந்து இந்த என்ஜினுக்கு குறைகிறது. அதனால் வந்து இதனுடைய பராமரிப்பு செலவு அப்படின்னுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின் ஆயில் மாற்றப்படுவது போன்ற பராமரிப்பு செலவு, அந்த முக்கியமான விஷயம். அதாவது ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இன்ஜின் ஆயிலை மாற்றணும், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அது லூப்ரிகேஷன்ஸ் எல்லாம் மாற்றணும், அதற்கடுத்து வந்து எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த வெஹிக்கிளில் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் வந்து குறைவாக இருந்தாலும் நம்ம இந்த இ வெஹிக்கிள்ஸை வந்து எவ்வளவு தூரம் ஓட்டலாம், எவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த கெப்பாசிட்டி இருக்குது, இதெல்லாம் வந்து பேசலாம். நம்ம ஊட்டி 51.8 ஒரு இனிமையான பாடல் கேட்கலாம். ஸ்டே டியூன், இது உங்கள் ஊட்டி 51.8. நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி, குட் மார்னிங் நியூஸ் ப்ரோக்ராமில்.
1: வேலைக்கு போற வழியில 4 பாட்டு நச்சுது, உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு at OTFM 101.8.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

நிலை ஊட்டி எஃப்எம் திவ்வண்ணு புள்ளியில் நீங்க கேட்டீங்க குட் மார்னிங் லேடிஸ். நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜி ஜேபி. இந்த மின்சார வாகனங்கள் இ வெஹிக்கிள்ஸ் உடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு சத்தம் இல்லாத பயணம் அப்படின்னு வேணா இந்த பேட்டரி கார்ஸ் அப்படிங்கிறது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜில் இருக்கக்கூடிய உராய்வுகள் இதெல்லாம் மிக குறைவாக இருப்பதனால இந்த பேட்டரி கார்ஸ் வர்றதும் போறதுமே தெரியாது. ரொம்ப சத்தம் இல்லாத ஒரு அமைதியான பயணம் அப்படின்னா இந்த பேட்டரி கார்ஸ் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இன்னும் பேசலாம் இந்த பேட்டரி கார்ஸ்களை பத்தி, பேட்டரி

0: விவாகனங்களை பத்தி நம்ம ஊட்டி 51.8
1: 101.8 இது குட் மார்னிங் நல்கிரீஸ்.
2: என்னமா கீழே சத்தம்
3: பேசிட்டு இருக்க மாமா?
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஆங்கிலம் ஆன் ஏர். நேயர்களே, கடந்த வாரம் நம்ம ஆங்கிலம் ஆன்லைன் நிகழ்ச்சியில ஒருத்தங்களோட வெளி தோற்றத்தை எப்படியெல்லாம் விவரிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். கடந்த 2 வாரங்களும் நம்ம வெளி தோற்றங்களை பத்தி பார்த்தோம். அதனால இன்னைக்கு ஒருத்தங்களோட தோற்றத்தை தாண்டி அகப்பண்புகள், அதாவது அவங்களோட குணநலன் இருக்கும் இல்லைங்களா, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான வார்த்தைகள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி. ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நட்புணர்வு உள்ளவங்க அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்லி எல்லார்ட்டையுமே வந்து கலகலப்பாக பழகுவாங்க, சீக்கிரமாக மற்றவங்க கிட்டே மிங்கிள் ஆகிடுவாங்க, இந்த ஷைனஸ் இருக்காது, அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது காம். காம், CALM, காம் அப்படின்னா அமைதியாக இருக்கவங்க. அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கிறதுன்னு கிடையாது. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டென்ஷனான சூழ்நிலை வந்தாலும் அவங்களோட அந்த நிதானம் எப்போவுமே அவங்க கிட்டே இருக்கும், அதை வந்து காம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பேஷண்ட். இதுவும் காமும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பேஷண்ட் அப்படின்றது பொறுமையானவங்களை நம்ம சொல்லலாம். பேஷன்ஸ், PATIENCE, இது பொறுமை. இதே பொறுமையானவங்க அப்படின்னு சொன்னோன்னா பேஷண்ட், PATIENT. நமக்கு பேஷண்ட்ன்ற வார்த்தைக்கு நோயாளி அப்படின்ற இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ஆனால் இந்த பேஷண்ட் வேற, அந்த பேஷண்ட் வேற. இந்த மாதிரி ஒருத்தவங்களோட குணநலன்களை சொல்றதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைகளா நம்ம விவரிக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு வார்த்தைக்குமான வாக்கியத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஷீ இஸ் அ ஃப்ரெண்ட்லி பர்சன் அப்படின்னா அவ ரொம்ப நட்புணர்வுள்ள ஒரு ஆள், அப்படின்னா எல்லார்ட்டையும் நல்லா பழகக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். அடுத்தது he remains calm during tough times. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடினமான சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பாங்க அப்படின்றதான் ஹீ ரிமைன்ஸ் காம் டியூரிங் டஃப் டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மை மதர் இஸ் அ பேஷண்ட் உமன். My mother is a patient woman. Patient அப்படின்னா பொறுமை. Mother, அம்மா. அப்போ என்னோட தாய் ரொம்ப பொறுமையான ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க, அதாவது நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்களே வந்து இந்த தப்பை அடிக்கடி பண்ணுவாங்க. இந்த உமன், விமன், இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரு பெண்ணை பத்தி பேசுறப்போ நம்ம விமன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பு இது. ஒரு விமனா இருந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா ஒரு அப்படின்றப்பவே அது சிங்குலர், ஒரே ஒரு பொண்ணை பத்தி தான் நீங்க பேசுறீங்க. ஆனா விமன் அப்படின்றது ப்ளூரல். நம்ம தமிழ்ல பன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒருத்தருக்கும் மேற்பட்ட. இப்ப இதே நீங்க ரெண்டு பொண்ணுங்களை பத்தி பேசுறீங்க அப்படின்னா டூ விமன் வேர் வாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். டூ விமன் வேர் வாக்கிங், இதோட ப்ரனன்சியேஷனுமே பாத்தீங்கன்னா விமன், விமன். அப்போ ஒரே ஒருத்தரை பத்தி பேசுறப்போ நீங்க அந்த இடத்துல விமன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெண்ணை பத்தி பேசினா உமன் சொன்னா போதும். அடுத்தது யூ ஆர் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல் அப்படின்றது ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. அப்படின்னா நீங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவியா இருக்கீங்க அப்படின்றப்போ யூ ஆர் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ், ஹெல்ப்ஃபுல், உதவியா இருக்கிறது. அடுத்தது ஹார்ட் ஒர்க்கிங். ஹார்ட்னா கடினம், ஒர்க்கிங் அப்படின்றது உழைப்பு. அப்போ தே ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், தே ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னா உங்க கடினமான உழைப்பாளிகள், கடினமா வேலை செய்யறவங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆனஸ்ட், ஆனஸ்ட், HONEST. நிறைய பேர் இதை ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹெச்சை வந்து சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வார்த்தையில் ஹெச்

வந்து சைலண்ட். அப்போ நம்ம அதை ஆனஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும், ஹானஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது. ஆ நம்ம தமிழில் வந்து ஆ ஆ இ சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆ தான் நீங்கள் யூஸ் பண்ணும். ஆனஸ்ட், ஷீ இஸ் ஆனஸ்ட் இன் ஹர் ஒர்க், ஷீ இஸ் ஆனஸ்ட் இன் ஹர் ஒர்க். அடுத்ததா, ஹீ ஹாஸ் சியர்ஃபுல் நேச்சர், ஹீ ஹாஸ் சியர்ஃபுல் நேச்சர். சியர்ஃபுல் அப்படின்னா ரொம்ப கலகலப்பாக சந்தோஷமாக இருக்கிறவங்கள சியர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கைண்ட், கைண்ட் அப்படின்னா ரொம்ப அன்பானவங்க. மை டீச்சர் இஸ் கைண்ட், மை டீச்சர் இஸ் கைண்ட் அப்படின்னா என்னோட ஆசிரியர் ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு அர்த்தம். பொலைட், பொலைட் அப்படின்ற வார்த்தை நம்ம கேன், குட், ஷால், ஷுட் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணும் அப்படின்றப்போ நான் சொல்லியிருக்கேன். பொலைட் அப்படின்றப்போ மற்றவங்களுக்கு மரியாதையாகவும் பணிவாகவும் இருக்கிறது. வி ஷுட் பி பொலைட் டு எவ்ரி ஒன், வி ஷுட் பி பொலைட் டு எவ்ரி ஒன் அப்படின்னா நம்ம எல்லார்ட்டையும் பணிவாக நடந்துக்கணும். குட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, குட் ஹார்ட்டட் அப்படின்னா நல்ல மனசு இருக்கவங்க. அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷீ ஹாஸ் குட் ஹார்ட்டட் பீப்புள் அரவுண்ட் ஹர், ஷீ ஹாஸ் குட் ஹார்ட்டட் பீப்புள் அரவுண்ட் ஹர். குட் ஹார்ட் அப்படின்றப்போ நல்ல மனம், அப்போது அரவுண்ட்ன்றது சுற்றி இருக்கவங்க, அப்படின்னா அவளை சுற்றி நல்ல மனசு இருக்கவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு ஒருத்தவங்களோட குணநலன்களை என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லி விவரிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம்.

0: ஊட்டியம் 101.8. நிலை குட் மார்னிங் நியூஸ் ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்க. நாம இன்றைய பேட்டரி கார்ஸ் உடைய புரட்சிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நான் சொன்னேன், ஒரு சத்தம் இல்லாத பயணம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த பேட்டரி வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னேன். பராமரிப்பு செலவு குறைவாக இருக்கக்கூடிய வெஹிக்கிளும் இந்த பேட்டரி வெஹிக்கிள். அதற்கடுத்து மிக முக்கியமாக சொன்னேன், நம்முடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு சுற்றுப்புற சூழலை கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அதற்கு இந்த பேட்டரி வெஹிக்கிள்ஸ்ங்கிறது கண்டிப்பாக வந்து கார்பன் உமிழ்கள், அதாவது இந்த இல்லாத ஒரு வெஹிக்கிள் அப்படின்னா இந்த பேட்டரி வெஹிக்கிள்ஸ். அதற்கடுத்து மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ். இந்த மைலேஜும் வந்து ஃபியூலினுடைய குவாலிட்டியை பொறுத்து ஒவ்வொரு வெஹிக்கிளினுடைய மைலேஜும் மாறும். அதே மாதிரி வெஹிக்கிளினுடைய வெயிட்ஸை பொறுத்து மைலேஜ் மாறும். ஸோ இந்த பிரச்சனைகளும் வந்து இதில் இருக்குது. ஆனால் மேக்சிமம் மைலேஜ் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளை விட கொஞ்சம் அதிகமாக மைலேஜ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னுங்கிற இந்த பேட்டரி கார்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல்ஸுடைய குவாலிட்டி இதில் வந்து மேஜராக வந்து இம்பாக்ட் ஆகுது. ஏன்னா இந்த வோல்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஆகும். ஆனால் கண்டிப்பாக ஸ்பீட் அப்படிங்கிறது மைலேஜை ட்ராப்போ இல்லை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சார் ஃபியூல் ஓட்டினா மட்டும்தான், அதாவது பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளில் மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப ரேஷாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனோம்னா வந்து மைலேஜ் வந்து குறையும் அப்படின்னு, இந்த வெஹிக்கிளையும் வந்து கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்களில் மைலேஜ் குறையும். ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில், ஒரு டாப் கியரில், ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளை விட இதற்கு வந்து மைலேஜ் வந்து நன்றாக கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஆராய்ச்சியில் வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து இந்த வெஹிக்கிளினுடைய மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெஹிக்கிளினுடைய மேக்கிங், அதாவது பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் கனரக வாகனங்கள் இது போன்ற வெஹிக்கிளும் இப்போல்லாம் வந்து பேட்டரியில் வர ஆரம்பித்ததுனால நம்பர் ஆஃப் பயணி, அதாவது பயணிகளை வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னு நினச்சாலும் 2 பயணிகளில் இருந்து 10 பயணிகள் ஈவன் பஸ்ஸஸ் வந்து வந்துருச்சு இப்போல்லாம் வந்து. ஸோ எல்லா விதங்களிலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பயணிகள் நமக்கு பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதற்கும் வந்து இதற்கான ஆப்ஷன்கள் வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியை கூட்டிகிட்ருக்காங்க. எவ்வளோ ஹெவி வெயிட்னாலும் நம்மளால் வந்து சுமந்து செல்லக்கூடிய வெஹிக்கிளும் வந்துருச்சு. அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அரசு மானியங்கள். இந்த அரசு மானியங்களை பற்றியும் கண்டிப்பாக பேசலாம். ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டே டியூன். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.
1: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நிலை ஊட்டி எஃப்எம் திருவண்ணாமலை இயற்றல நீங்க கேட்டீங்க பிளாஸ்ட் திரைப்படத்தது பினிதயாளன் குரல்ல ரவி பாஸ்கருடைய இசையில அந்த பாடல். குட் மார்னிங் லீலிஸ்ல நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜி ஜேபி பேசிட்டு இருக்கேன். நாம பேசிட்டு இருக்குது பேட்டரி வெஹிக்கல்ஸ், அதாவது இந்த மின்சார வாகனங்களுடைய அட்வான்டேஜ் தான் பேசி பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அட்வான்டேஜ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுல மிக முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு மானியங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த அரசு மானியங்கள் என்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இ வெஹிக்கல் பேட்டரி கார்ஸ் வாங்கக்கூடியவங்களுடைய மின்சார வாகனங்களுடைய வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணும் விதமாக பல மானியங்களை அறிவிச்சிருக்கு. அதற்கடுத்து மிக முக்கியமாக சில மாநிலங்கள் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வரி விலக்கையும் கொடுத்துருக்காங்க, டாக்ஸஸ் அந்த வெஹிக்கிளுக்கு டாக்ஸஸ் ஃப்ரீயும் கொடுத்துருக்காங்க. மாநிலங்களை பொறுத்து ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் இந்த ரோட் டாக்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து. அதை தாண்டி இந்த மாநிலங்கள் அதாவது வெஹிக்கிள் வாங்குறதுக்கும்

0: அவங்க வந்து சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா நீங்கள் ப்ரொப்பான அப்ளிகேஷன்ஸ் போட்டு அதை வாங்கணும். ஏன் இவ்வளவு எஃபெக்ட் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஒரு பெட்ரோல் டீசல் கார் பயன்படுத்தக்கூடிய மத்தியில் ஒரு புது அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணும் விதமாக இந்த அரசு மானியங்களை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க்கை வந்து அணுகி இதற்கான மானியங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டெப்பெல்லாம் மூவ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மிக முக்கியமாக ஒரு நல்ல வெஹிக்கிள் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த வெஹிக்கிளுக்கு ப்ராப்பரான கம்பெனியுடைய அங்கீகாரங்கள் இருக்கான்னு பார்க்கணும். அந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் பேங்க் மூலியமாக இல்லை வந்து ஒரு அரசு வங்கிகள் மூலியமாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பான மானியங்களும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பேசலாம். ஏன்னா எந்த ஒரு புது வெஹிக்கிள்ஸ் அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்காது. நமக்குன்னு ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும், அதையும் பேசலாம். நம்ம ஊட்டி 91.8 ஸ்டேட் யூன். இது உங்க ஊட்டி 91.8. குட் மார்னிங் நீல் கிரீஸ்.
1: ஊட்டி 101.8 இது
2: குட் மார்னிங் நீல் கிரீஸ்.
3: என்னமா கேளு சத்தம்
4: பேசிட்டீங்க மாமா?
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

திருமணம் தென்றலின் தாலாட்டு மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரீஸ். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

ஆகாஷ்வாணி உங்களிடம் எல்லையை முட்டையான சொல்ற பிள்ளையிட்டு இதில் நீங்கள் இருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியை குட் மார்னிங் நிகழ்ச்சியில் உங்களை சுற்றும் பார்த்து

நேரமும் குறை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில பேசுறாங்க. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்கோம். போன வாரம் முத்துப்பேட்டை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலியோட ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். அதுதாங்க மாஞ்சோலை மற்றும் மணிமுத்தாறு பற்றி தான் இன்னைக்கு நம்ம குறை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சொல்லி இன்னைக்கு எல்லாமே சமகிட்டு

0: 101.8 இது
1: குட் மார்னிங் மில்கிரீஸ்.
2: என்னமா கேள சத்தம்
3: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில ஊரை சுற்றும் காற்று. ஒவ்வொரு வாரமும் ஒரு சுற்றும் காற்று நிகழ்ச்சியில ஒவ்வொரு சூப்பரான பிளேஸ பத்தின இன்ஃபர்மேஷனை தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட ஒரு சூப்பரான பிளேஸ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஹில் ஸ்டேஷனும் இல்லைங்க, பெரிய பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கிடையாது. ஆனா நம்ம ரோட்ல போகும்போது நமக்கே தெரியாம நம்ம வண்டி ஸ்டாப் ஆகும் அந்த ஒரு பிளேஸ பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கல்லாறு கார்டனை பத்தி தான் நேர்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில. கல்லாறு கார்டன் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஊட்டில இருந்து மேட்டுப்பாளையம் போற ரோட்ல தாங்க இருக்கு கல்லாறு கார்டன். நீங்க நீலகிரிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் கிரீன் வெல்கம் அப்படின்னே சொல்லலாம். நீங்க ஊட்டிக்கு போகணும்னாலும் சரி, குன்னூருக்கு போனாலும் சரி, கொஞ்சம் நின்று என்னையும் பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இந்த பிளேஸ். கல்லாறு கார்டனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் பச்சை பசேலன்னு இருக்கோங்களா, அதுதான் இதோட சூப்பரான ஒரு ஸ்பெஷாலிட்டி. எங்க பார்த்தாலும் மரங்கள், பூத்து குலுகிற பூக்கள், மலைகளோட ஒரு அழகான ஒரு அமைப்பு. அந்த வாகன சவுண்ட் கொஞ்சம் இருந்தாலுமே அந்த நேச்சரை ஸ்மெல் பண்ணி நம்ம அதை பார்க்கும் போது அது எல்லாமே பேலன்ஸ் ஆயிரும்னே சொல்லலாம். நீங்க லாங் டிரைவ்ல டயர்டா டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஆனா கல்லாறு கார்டன் ஒரு பெர்ஃபெக்ட் பிரேக் பாயிண்ட். காரை சைட்ல ஸ்டாப் பண்ணி கொஞ்ச தூரம் நடந்து அப்படியே நீங்க மூச்சை இழுத்து விட்டீங்கன்னா அந்த எனர்ஜி திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகுற மாதிரி இருக்கும். சோ ரெஃப்ரெஷிங் பாயிண்டான ஒரு இடம் தான் கல்லாறு கார்டன். மார்னிங் டைம்ல போனா கொஞ்சம் மிஸ்ட் இருக்கும், சன்னோட அந்த கதிர்கள் பூச்செடிகள்ல விழும்போது கேமராவே தோத்து போயிருங்க, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு போட்டோகிராஃபி அங்க கிடைக்கும். ஈவினிங் டைம்ல போனீங்கன்னா சில சில சிலன்னு காத்து இருக்கும், பறவைகளோட சவுண்டு, வானத்தோட கலரு ஸ்லோவா சேஞ்ச் ஆகுங்க, சன்செட்டுமே அவ்வளவு அழகாவே அங்க தெரியும். ஃபேமிலியோட போனாலும் சரி, நீங்க குழந்தைங்களோட போனாலும் சரி, கொஞ்ச தூரம் வாக் பண்ணி போகணும். குழந்தைங்களோட போனா கொஞ்சம் ஷார்ட் வாக் ரொம்பவே சூப்பரா இருக்கும், ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். எல்டர் பர்சன்ஸுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து ஒரு என்ஜாய் பண்ற பிளேஸ் கல்லாறு கார்டன். ரொம்ப தூரம் நீங்க வாக் பண்ணணும் அவசியம் கிடையாது, நீங்க கஷ்டப்பட்டு ட்ரெக்கிங் போகணுமே இல்லைங்க, ஈஸியா நேச்சரை என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கல்லாறு கார்டன் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். போட்டோகிராபி லவர்ஸ் நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பிளவர் பூத்து குலுங்குது இல்லைங்களா, அதை நம்ம பார்க்கும் போது பூத்து குலுங்குற பூக்களை நீங்க கேமரால கேப்சர் பண்ணீங்கன்னா வால்பேப்பர் ரெடி அப்படின்னு சொல்லலாம். பச்சை பசையில இருக்க பேக்ரவுண்ட், அந்த நேச்சரோட லைட்டை வந்து இங்கதாங்க என்ஜாய் பண்ணலாம். பூத்து குலுங்குற பூக்களை நீங்க போட்டோ எடுக்கும் போதும் கிரீனா இருக்கிற பேக்ரவுண்டும் சரி, இயற்கையோட லைட் எல்லாம் சேர்ந்து அந்த போட்டோகிராபி சூப்பரா இருக்கும். அந்த போட்டோவோட ரிசல்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இங்க இருக்க ஃபுட் என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பக்கத்து பக்கத்துல இருக்க சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கும், அங்க டீ விதவிதமான டீ கிடைக்கும். என்ன வெரைட்டியான உங்களுக்கு டீ வேணும் எல்லா வெரைட்டியான டீ அங்க கிடைக்கும். ஸ்நாக்ஸும் சூப்பரா இருக்கும். ஹாட்டான டீயை நீங்க வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து குடிக்கும் போது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. எப்போ இந்த கல்லாறு கார்டனை விசிட் பண்ணலாம், எந்த டைம் பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி டு மார்ச் மாசம் ரொம்பவே சூப்பரான டைமுங்க. ஏன் அப்படின்னா அந்த மார்னிங்ல இருந்து ஈவினிங் டைம் வந்து ஒரு நல்ல கிளைமேட் அங்க இருக்கும். அதனால நீங்க வீக் டேஸ்ல போனாலும் சரி, வீக்கெண்ட்ஸ்ல போனாலுமே சரி, ரொம்ப அழகா அங்க உட்காந்து நேச்சரை என்ஜாய்

0: வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் வேற ஒரு பிளேஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி எல்ஷியா பிராங்க்லின்.
1: எனவே குட் மார்னிங் லேடிஸ் ப்ரோக்ராமில் வந்து நம்ம பேட்டரி வெஹிக்கிள்ஸை பற்றி பார்த்தோம். அதனுடைய டிஸ்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று மேஜர் இது வந்து நம்முடைய மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட், முதல் முதலை வாங்கும்போது கொஞ்சம் அதிகமான விலையாக இருக்கும். அதற்கு அடுத்து ரீசார்ஜ் செய்யக்கூடிய டைம், நாம் ஒரு 300 கிலோமீட்டர் வரை ஓட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான பேட்டரியை வந்து நம்ம இடையில ஒரு முறை ரீசார்ஜ் செய்ய வேண்டியது இருக்கும். இந்த இரண்டு தான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ரீசார்ஜ் பாயிண்ட்ஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ஆனால் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் ரீசார்ஜ் பாயிண்ட்ஸ் எப்படி நம்முடைய பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ஃபில்அப் பண்ணுற ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கோ அதே மாதிரி இ வெஹிக்கிள் ஸ்டேஷன்ஸும் ரீசார்ஜ் ஸ்டேஷன்ஸும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். கண்டிப்பாக நம்முடைய சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க மானியத்தோட இந்த பேட்டரி கார்ஸை வந்து நாம் பயன்படுத்துவதற்கு பழகுவோம். கண்டிப்பாக வந்து நம்மளோட சுற்றுப்புற சூழலுக்கு மிகுந்த நம்முடைய பரிசுகளை வந்து நாம் வந்து இந்த மாதிரி கார்பன் ஃப்ரீ வெஹிக்கிள்ஸை பயன்படுத்துவதனால கண்டிப்பாக வந்து சொல்லுவோம் சொல்லிட்டு இன்னொரு அழகான பாடலோட நிறைவு செய்யலாம் நம்ம இன்றைய குட் மார்னிங் நியூஸ் ப்ரோக்ராமில். நான் உங்கள் அன்பு நண்பன் அஜய் ஜேபி.

0: program, boosting India's total port capacity from 1,561 million tons per annum in 2014-15 to over 2,817 million tons per annum, while cutting turnaround times at major ports by half. Highlighting India's record-breaking maritime achievements and green initiatives, Prime Minister Narendra Modi said,
1: "Desh ke kuch bade ports ne pehli baar ek saal mein record 15 crore ton cargo handle kiya hai. इसमें हमारा कंडला का दीनदयाल पोर्ट भी शामिल है."
0: Elaborating on how this vision evolved from Gujarat to drive national economic growth, Rahul Modi, member of National Shipping Board, said,
2: "जब मोदी जी गुजरात के मुख्यमंत्री कार्यकाल में उनकी जो सोच थी कि समुद्र और बंदरगाह केवल कार्गो हैंडलिंग के साधन नहीं है बल्कि इकोनॉमिक डेवलपमेंट और ग्रोथ इंजन बनने की पूरी ताकत रखते हैं, इसी सोच के साथ पोर्ट्स को उन्होंने रोड, रेलवे, इंडस्ट्रियल क्लस्टर, एसईजेड, लॉजिस्टिक, हिंटरलैंड कनेक्टिविटी से जोड़ा और आज गुजरात भारत का सबसे ज्यादा कंटेनर मैन्युफैक्चर करने वाला स्टेट बन गया।
0: By transforming coastlines into powerful economic engines, India's port-led development continues to navigate the country towards global maritime leadership and Viksit Bharat. Aparna Khunt, Akashvani News, Ahmedabad.
3: In Saudi Arabia, attack on the international airport in Riyadh has killed 12 people and injured more than 300 others. The strike, which hit a domestic flight terminal complex yesterday, killed 4 Saudi citizens, 2 Bangladeshi nationals, and 1 citizen each from the United States, Egypt, Jordan, Syria, Sudan, and Palestine. This incident is part of a sudden surge in attacks targeting Saudi airports, military infrastructure, and oil facilities following a recent offensive by a Saudi-led coalition against Iran-backed Houthi rebels in neighboring Yemen. While the Houthis claimed responsibilities for earlier airport strikes that killed 3 people, they have not yet reacted on the recent attack, though they did accuse Saudi Arabia of bombing the airport in the Yemeni capital of Sana'a. In men's cricket, India will face West Indies in the third T20 International at Holkar Stadium in Indore today. The match will begin at 7 p.m. Indian Standard Time. The 5-match series is level at 1-1 after West Indies defeated India by 6 wickets in the second T20 International in Ranchi on Friday evening. The match witnessed a run fest with 501 runs scored as West Indies chased down India's target of 250 with more than an over to spare. And now for a look at today's newspapers, it's over to Nina Arakal.
4: Thank you, Saira. NIA registers case begins probe into Fly Dubai Act attack, writes Hindustan Times, while Sunday Pioneer headlines NIA registers FIR to probe conspiracy in Fly Dubai cockpit attack. The Sunday Express writes, circumstances changed, U.S. trade pact to be finalized accordingly, says Commerce and Industry Minister Piyush Goyal. The Sunday Statesman reports, UP Chief Minister Yogi Adityanath accepts Akhilesh's challenge to contest from Ayodhya, asks him to follow suit. The Sunday Express writes, rupee near 97 versus dollar, RBI unveils measures to curb speculation. And finally, Lakme Fashion Week, returning to Delhi this week, will see designers experimenting with their signature regional craftsmanship. The Economic Times writes, Indian fashion set to put best looking foot forward. And with that, it's back to you, Saira.
3: Thanks, Nina. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi to launch development projects worth over 13,000 crore rupees in Chennai, Tamil Nadu this afternoon. Pradhan Mantri Dhan Dhani Krishi Yojana completes 1 year today. Northern Railway says all train services to operate as per the normal schedule today. Navratri, 9-day-long festival to worship goddess Durga begins with religious fervour and gaiety. Saudi authorities say attack on Riyadh airport killed 12 people and wounded over 300. And in men's cricket, India to take on West Indies in third T20 International in Indore this evening. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a great day.
5: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
6: ஆகாஷ்வாணி சக்தி உலா
7: ஆனந்தம் அருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம்.
6: நவராத்திரி என்பது சக்தி தாயை வழிபடும் விழா. மூவருக்கும் தேவருக்கும் முனிவருக்கும் மற்றும் உள்ள யாவருக்கும் அவசியமான ஆற்றலின் அதிதேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விரதமே நவராத்திரி என்கின்றன புராணங்கள்.
8: புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் தேவியை வழிபடும் நோன்புதான் நவராத்திரி.
6: மகா சங்கார காலத்தின் முடிவில் இறைவன் உலகத்தை உண்டாக்கிய போது இச்சை என்கிற சக்தியும், அது எவ்வாறு தோன்றியது என்று அறிகின்ற ஞான சக்தியும் தோன்ற கிரியாசக்தியால் உலகம் படைக்கப்பட்டதாம். இச்சை விருப்பம், ஞானம் அறிவு, கிரியா ஆக்கல். எனவே இத்தகைய சக்தி அம்சமான அம்பிகை முதல் மூன்று நாளில் இச்சா சக்தியாக துர்க்கையாகவும், அடுத்த மூன்று நாட்களில் சகல நலன்களையும் தருகின்ற மகாலட்சுமியாகவும், கடைசி மூன்று நாட்களில் சரஸ்வதியாகவும் வழிபடுகின்றோம் என்பது சிவாகமங்கள் தருகின்ற உள்ளுரையாகும்.
8: தேவர்கள் முனிவர்கள் என அனைவருக்கும் தொல்லை தந்த மகிஷாசுரனை வதம் செய்ய பார்வதி தேவி ஊசி முனையில் 9 நாட்கள் தவம் செய்து நவசக்தியாக நவ துர்க்கையாக அவதாரம் எடுக்கிறாள்.
6: ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலக எங்குமாய் நின்றாள் என்று அம்பிகையை பாடுகின்றார் அபிராமி பட்டர். ஒன்றாய் அரும்பி சிவமாக நின்று பலவாய் விரிந்து தேவியாக சக்தியாக அருள்மழை பொழிபவரே இறைவன். ஒரு நாள் சிவராத்திரி, 9 நாள் நவராத்திரி.
8: ஒரு சிவனை பலகோடி சிவன்களாக மாற்றுகின்றவள் சக்தி தாய், அவளே மகா மாயா. அப்படி சிறப்பு மிகுந்த நவராத்திரி விழாவிலே அப்பனாம் சிவபெருமானையும் உலகலாம் சக்தியாக ஆற்றல் தருகின்ற தாயையும் ஒன்றாக வழிபட உங்களை கல்குளம் நயினார் நீலகண்ட சுவாமி கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறோம்.
6: நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் தக்கலை வரை பயணித்து அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் வந்துவிட்டோம். இதோ பத்மநாபபுரம் அரண்மனை நம்மை வரவேற்கிறது. இந்த பத்மநாபபுரமே கல்குளம். கிபி 1790 வரை திருவிதாங்கூரின் தலைநகரமாக இருந்தது.
8: குமரி மாவட்ட காஞ்சிபுரம் என்று சொல்லும் அளவு இந்த பத்மநாபபுரம் கோவில்களால் நிறைந்தது. கவி சக்கரவர்த்தி கம்பர் வழிபட்ட சரஸ்வதி தேவி அருளும் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில், ஸ்ரீ ராமசுவாமி கோவில் என அரண்மனையை ஒட்டி கோவில்கள் அமைந்த தலமே பத்மநாபபுரம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கே உரித்தான சைவ வைணவ ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் நடைபெறும் சிவாலய ஓட்டத்தின் 7வது திருக்கோவிலை நாம் இன்று தரிசிக்க வந்திருக்கும் கல்குளம் அருள்மிகு நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில்.
6: சிவாலய ஓட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கல்குளம் தாலுகாவை சுற்றியுள்ள 12 திருக்கோவில்களை வெறும் பாதங்களில் மாரத்தான் போல ஓடி கடப்பது அல்லது நடந்து தரிசிப்பதுதான் சிவாலய ஓட்டம். மகா சிவராத்திரி நாளுக்கு முந்தைய நாளில் தொடங்கி காவி அல்லது மஞ்சள் ஆடை அணிந்து கையில் விசிறியோடு தேவையை சுருக்கி சிறிய திருநீர் பையினையும் எடுத்துக்கொண்டு கோவிந்தா கோபாலா என்று நாமம் உச்சரித்தபடி நடக்கின்ற அடியவர்கள் தரிசிக்கின்ற 12 திருக்கோயில்கள் என்னென்ன? முஞ்சிறை திருமலை மகாதேவர் ஆலயம், திக்குறிச்சி மகாதேவர் ஆலயம், திருப்பரப்பு வீரபத்ரர் ஆலயம், திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் ஆலயம், பொன்மனை தீம்பிலேஸ்வரர் ஆலயம், திருப்பன்றிப்பாகம் மகாதேவர் ஆலயம், கல்குளம் நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில், மேலாங்கோடு காலகாலர் ஆலயம், திருவிடைக்கோடு சடையப்பர் ஆலயம், திருவிதாங்கோடு நீலகண்ட சுவாமி திருக்கோவில், திருப்பன்றிக்கோடு பக்தவத்சலர் ஆலயம், திருநட்டாலம் சங்கர நாராயணர் திருக்கோவில். ஹரியும் ஹரனும் ஒன்றென உணர்த்தும் சிவாலய ஓட்ட நிகழ்வில் 7வது திருக்கோவிலே இன்று நாம் தரிசிக்க வந்திருக்கின்ற அருள்மிகு நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில்.
8: பத்மநாபபுரம் அரண்மனையின் பின்புறம் அழகுற இயற்கை சூழலில் அமைந்ததே நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில். சைவ வைணவ ஒற்றுமைக்கான மற்றும் ஒரு நிகழ்வும் இங்கு உண்டு. நீலகண்ட சுவாமிக்கு ஆராட்டு ஸ்ரீ ராமசுவாமி கோவில் குளத்திலும், ராமசுவாமியாக அருள் புரியும் பெருமாளுக்கு ஆராட்டு நீலகண்ட சுவாமி கோவில் குளத்திலும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஸ்தலத்தின் கல்குளம் அதாவது பத்மநாபபுரத்தின் பெருமையை தெரிந்து கொண்டோம் தானே.
6: திருக்கோவிலுக்குள் செல்லும் முன் கோவிலை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோமா? திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அங்கீகாரம் பெற்ற 10 பழமை வாய்ந்த சிவன் கோவில்களில் முக்கியமான ஒன்று இந்த பத்மநாபபுரம் திருநீலகண்ட சுவாமி கோவில். கிபி 1551 வேணாட்டை ஆண்ட உதய மார்த்தாண்டவர்மா இந்த திருக்கோவிலை கட்டினார் என்கிறது வரலாறு. தென் திருவிதாங்கூரில் மிகவும் பழமை வாய்ந்த இக்கோயில் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி கோவில் கோபுரம் போல உயர்ந்த கோபுரத்தையும் உடையது.
8: கோபுர தரிசனம் பெற்றுவிட்டோம். இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. கோவிலுக்கு எதிரே தெப்ப மண்டபமும் தெப்ப குளமும் உள்ளன. 4 மீட்டர் வரை உயரம் கொண்ட கோட்டை மதில் சுவரும் சுமார் 90 அடி உயரம் கொண்ட கோபுரமும் பிரமிப்பு தர உள்ளே அம்மையும் அப்பனும் தனி

0: தனித்தனி சன்னிதியில் குடிகொண்டுள்ளனர். கோவில் வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், முகமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று பரந்து விரிந்திருக்கிறது.
1: கிழக்கு பிரகாரம் சித்திர சபை என்றும் அழைக்கப்படுகிறது. பிரம்மாண்டமான இம்மண்டபத்தில் 25 தூண்கள் அத்துணை அழகுற அமைந்துள்ளன. இங்கே தென்புறத்தில் சிவபெருமான் குடிகொண்டுள்ள சன்னிதி வாசலும், வடபுறத்தில் அம்பிகை ஆனந்தவல்லி குடிகொண்ட சன்னிதி வாசலும் நம்மை வரவேற்கின்றன. தனித்தனி கொடிமரங்களுடன் பலிபீடங்களும் கொண்டு நீலகண்ட சுவாமியும் ஆனந்தவல்லி அம்பிகையும் அருள் புரிய காத்திருக்கின்றனர்.
0: இக்கோவிலின் மேற்கே தோட்டத்தில் உள்ள சிவன் ஆதிசிவன் எனப்படுகிறார். இந்த லிங்கத்தின் உயரம் 160 சென்டிமீட்டர். இந்த சிவன் சுயம்புவாக வளர்ந்தவர் என்பது ஐதீகம். வேணாட்டு அரசர்கள் இங்கே இருந்தபோது தரிகட்டு ஓடிய குதிரை ஒன்று இந்த கோவில் இருக்கும் இடத்திற்கு வந்து அடைபட்டு நின்றதாம். அரசன் குதிரை நின்ற இடத்தில் சுயம்புவான லிங்கத்தை கண்டான். அந்த இடத்தில் ஒரு கோயிலை கட்டினான் என்பது இக்கோவிலின் தல புராணம்.
1: ஆதி மூல சுவாமியாகிய நீலகண்ட சுவாமி உயரமான திருமேனி கொண்டு லிங்க ரூபமாக சுயம்புவாக அருள் பாலிக்கின்றார். அம்மன் கோயில் கருவறை சிவபெருமானின் சன்னிதிக்கு வடக்கே உள்ளது. இங்கும் முன்மண்டபம் உள்ளது. அம்மை ஆனந்தவல்லி நின்ற கோலத்தில் வீற்றிருக்கும் இங்கு கருவறையை சுற்றி பிரகாரம், சுற்று மண்டபம் அத்தனையும் அழகுற அமைந்திருக்கின்றன.
0: இங்கு பள்ளியறையும் நந்தி மண்டபமும் உள்ளன. அம்பிகையின் சன்னதி வாசலில் அம்மையை வழிபட்டபடி இத்திருக்கோவிலுக்கு திருப்பணி செய்த மன்னர் மார்த்தாண்டவர்மா, திருமலை நாயக்கர் இருவரும் சிற்பமாக உள்ளனர். ஆம், மதுரையில் வழிபட்ட மீனாட்சி அம்மையை தாம் இங்கும் வழிபட வேண்டி இங்கே கிளிக்கு பதில் தாமரையை கையில் ஏந்திய உருவாக தாவித்தார் திருமலை நாயக்கர்.
1: மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகிறது. அந்நாள் அகமகள் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னால் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே என்று சர்வலோகத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கும் ஆதி பராசக்தி அவளே ஆனந்த வடிவுடையவள். அண்டி வந்தவர்களுக்கெல்லாம் தம் அகமகிழ்ந்து ஆனந்தமே அருள்பவள் இந்த தாய். இந்த திருக்கோவிலின் போற்றி நம்மிடையே பேசும் போது,
2: அம்மே சரணம் ஆயி ஆனந்தவல்லி அமிர்தி ஸ்ரீ மாயி மாயா சுரூபி மாமதமே திரங்கி யோகி யோகாசனஸ்தி புவனசங்கரி ஐங்கிரேகம் நமஸ்தேவம் அம்மே நாராயணா.
3: என் பேர் அனந்தகிருஷ்ணன். நீலாண்ட சுவாமிகள் போற்றியா இருக்கேன். இது வந்து திருமலை நாயக்கர் பீரிட்ல உள்ள கோவில். திருமலை நாயக்கரும் மார்த்தாண்டவர்மா மகாராஜாவும் பயங்கர ஃப்ரெண்ட். இவர் அங்க போறதும் அவர் இங்க வந்து பகவானை பாக்குறதும் அப்படின்னு இருந்த காலத்துல மீனாட்சியே நம்ம இங்க கல்குளம் பிரதிஷ்டை பண்ணா நல்லா இருக்குமே ஆசைப்பட்டு திருமலை நாயக்கர்கிட்ட கேட்கவும் அவரு சரி சொல்லவும் பிரதிஷ்டை பண்றதுக்கு விக்கிரகங்கள்லாம் அடிக்க கொடுத்த நேரத்துல பாழ் மார்த்தாண்டவர்மா மகாராஜா கனவுல வந்து விக்கிரகங்கள் அடிக்க வேண்டாம், என்னுடைய விக்கிரகம் குளத்துல மிதக்கிறது, அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன மாதிரியும், அப்புறம் போய் எப்படி நான் போய் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா மேல பூச்செண்டு மிதக்கும், அந்த இது அடியில பார்த்தாச்சுன்னா விக்கிரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை போய் பார்த்து எடுத்து பிரதிஷ்டை பண்ண விக்கிரகம் ஆஹா என்ன ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த அம்பாளுக்கு ஆனந்தவல்லி ஆனந்தேஸ்வரிங்கிற பேர். அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரைக்கும் நவராத்திரி பூஜைகள்லாம் பயங்கர கேமமா நடந்துட்டு இருக்கு. அம்பாள் குருவில் இருத்தி 10 நாளும் காலம்புற பூஜை, சாயங்காலம் பூஜை, அப்புறம் வந்து சுமங்கலி பூஜை நடக்கும். ரெண்டாவது சுமங்கலி பூஜை முடிஞ்சு மாங்கல்ய பிரசாதங்கள் வந்து சுமங்கலிமாருக்கு பிரசாதமாட்டு கொடுப்போம். 10வது நாள் தெப்ப திருவிழா நடக்கும். உள்ள எழுந்தளிப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அம்பாள்கிட்ட வந்து மனசு ஆனந்தமாக்கிதா அப்படின்னு கேட்டா அவள் எல்லா சௌபாகியமும் தருவா.
0: ஆனந்தவல்லியாக அருள்மழை பொழியும் தேவியை குழந்தை பேருக்காகவும் மாங்கல்ய பாக்கியத்திற்காகவும் திருமணம் வேண்டியும் தரிசிக்க வருபவர்கள் 1000 அம்பிகையை மனதார வேண்டிக் கொள்வோம். ஆனந்தம் எங்கும் நிறையட்டும் என்று.
1: திருக்கோவிலுக்கு வந்துள்ள பக்தர்கள் ஒரு சிலரின் அனுபவத்தை கேட்டு அறிந்து கொள்வோமா?
4: என்னுடைய பெயர் கோமதி. கேரளபுரம் தான் என்னுடைய சொந்த ஊர். ஆனந்தவல்லி அம்மன் கோவில் எங்க பாட்டி தாத்தா வகையில எங்களுக்கு ஒரு குலதெய்வம். வேணாட்டு அரசர்களின் முக்கியமான ஆட்சி தளமாக கல்குளம் விளங்கியது. இங்கு சிவபெருமான் நீலகண்டேஸ்வரராகவும் அம்பிகை ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மனாகவும் அருள் பாலிக்கின்றனர். இந்த ஆனந்தவல்லி அம்மனை போற்றியே திருவிதாங்கூர் மன்னர் சுவாதி திருநாள் ஆனந்தவல்லி என்ற புகழ்பெற்ற நீலாம்பரி ராக கீர்த்தனையை இயற்றியுள்ளார். சுவாதி திருநாளின் கஷேத்திர கீர்த்தனைகளின் பட்டியலிலும் இது தேவி ஆஃப் பத்மநாபபுரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இந்த அம்மன் திருவிதாங்கூர் அரச மரபு, பத்மநாபபுரம் நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் கர்நாடக இசை மரபு ஆகியவற்றோடும் தொடர்புடைய சிறப்புமிக்க அம்பிகை.
5: என் பேரு சுகுணன், தக்கலை தான். புராதன கோவில் அம்மா நிக்கிறது போல உள்ள உருவம், தத்ரூபமாட்டு பாத்துடலாம். மதுரை மீனாட்சி அம்மா தெய்வத்தை பார்க்க போல நமக்கு அந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு சில சங்கடங்கள் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நாங்க இங்கதான் வர்றது.
6: பத்னலதா டே மார்க்கெட். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தக்கல ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் உள்ளது பேசிச்சு. இப்ப என்ன வீட்டு பக்கத்துல உள்ளவங்க தான் நமக்கு இந்த ஒரு கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கோயில போட்டி நாங்க சொல்றோம் அப்படியே மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்கு. அவங்க கேட்காங்க பையன் யாரு அப்படின்னு. பையனை பேர் என்ன பூஜை எல்லாம் பண்ணி ஒரு வாரானே அப்ப இந்த தெய்வம் தான் இவங்களுக்கு என்ன பிக்ஸ் பண்ணதும் அதுக்கப்புறம் நாங்க இத்தனை வருஷம் மட்டும் வந்துட்டு இருக்கோம்.
7: என் பேரு கீதிகா, நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் தான் கைக்காம இருந்தா அப்ப நான் என்ன பண்ணேன், சிவன் சாமி பேரும் பார்வதி சாமி பேரும் நான் எழுதிட்டு இருந்தேன். அப்போ அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போனேன், கைக்க எனக்கு ஃபர்ஸ்ட் தான் கிடைச்சி.
8: அஸ்வஜித், நாங்க சின்ன வயசு தொட்டே நாங்க வருவோம்.
9: சீதை பத்மாந்திரம், அம்மையை வேண்டதும் அவங்க கைவிடவே மாட்டாங்க. பத்து நாளும் பூஜை வச்சு நவராத்திரி கொண்டாடி அம்மை நல்லா வழிபட்டு மக்கள் நல்லா போயிட்டுவாங்க. ஓம் சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரணே திரௌபதியே கௌரி நாராயணி நமசுதே சச்சிஸ்தே விநாசானாம் சக்திபூதே சனாதனி குணசரே குணமயே நாராயணி நமசுதே.
1: இத்திருக்கோயிலில் பரிவார தெய்வங்களாக அம்மைக்கும் அப்பனுக்கும் நடுவே உக்கத்து பிள்ளையாராக கணபதியும் சாஸ்தா பூதத்தான் மாடன் தம்புரான் ஆதிமூல சிவன் சன்னதிகள் ஆகியன உள்ளன. சிறிய கருவறையில் நடராஜரும் சிவகாமி அம்மையும் செப்பு படிமங்களாக அருள் புரிகின்றனர்.
0: உண்மையில் இத்திருக்கோவில் சிற்பக்கூடமே. இங்கே கலைநுட்பமுடைய சிற்பங்கள் ஏராளம் உள்ளன. கர்ணன், கங்காளநாதர், வேணுகோபாலன், அர்ஜுனன் தபஸ் போன்ற சிற்பங்கள் உள்ளன. இவை ஆளுயர கருங்கல் சிற்பங்கள். விளக்கேந்திய பாவை பலவகை ஆபரணங்களை அணிந்திருக்கிறாள். இவள் தலைமுடியை பின்னி போட்டிருப்பது நுட்பமாக காட்டப்பட்டுள்ளது.
1: அம்மன் கோவிலின் முன்பகுதி மண்டபத்தில் ஒப்பனை பெண், வில்லுடன் ராமர், பாம்பு படுக்கையில் சிவன் என இன்னும் சிற்பங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம்.
0: இக்கோவிலின் தலவிருட்சம் வில்வம். இங்குள்ள கல்வெட்டுகள் வட்டெழுத்தால் ஆனவை. கிபி 1237 ஆண்டு கல்வெட்டு வேணாட்டு மன்னன் இக்கோவிலுக்கு நிலம் அளித்ததை கூறுகிறது. கிபி 1577 ஆண்டு ஐப்பசி மாதம் 9 கும்பாபிஷேகம் நடைபெற்றதை ஒரு கல்வெட்டு எடுத்துரைக்கிறது. மற்றும் ஒரு கல்வெட்டு 1579 ஆண்டு இரண்யவர்மன் என்ற வேணாட்டு அரசன் இங்கு பணி செய்ததை சொல்கிறது.
1: இக்கோவிலில் அனுதினமும் காலை 5:30 நடை திறக்கப்பட்டு நிர்மாலய பூஜையும், காலை 6 உஷ பூஜையும், காலை 10 அளவில் அபிஷேகமும், முற்பகல் 11 உச்சகால பூஜையும் நடைபெறுகின்றன. மாலை 5 நடை திறக்கப்பட்டு 6:30 சாயரட்சை தீபாராதனையும், 7:30 அர்ச்சாம பூஜையும் நடைபெறுவது வழக்கம்.
0: அம்பிகைக்கு நவராத்திரி விழா, சிறப்பு திருக்கல்யாண திருவிழாவும் நடைபெறுகின்றன.
1: துர்கா லட்சுமி சரஸ்வதியாக சக்தியை வழிபட்டு வெற்றியாம் விஜயத்தை அடையும் நவராத்திரியின் முதல் நாளில் மனதிற்கு ஆனந்தம் அருளுகின்ற அம்பிகையை வழிபட்டோம். மன உறுதிக்கு அடையாளம்தான் துர்க்கை. மனம், மொழி, மெய்யாலே தேவியை வழிபட்டு என்றென்றும் நிலைத்த ஆனந்தம் பெறுவோம்.
0: எத்தனை மங்களங்கள் அத்தனை நல்க வல்லாள், எத்தனை மறைகள் உண்டோ மறைபொருள் அவளே ஆவாள். இத்தனை மணந்த அந்த பேச்சியின் பாதம் தன்னில் விழுபவர் எழுகின்றார்கள். எல்லாருக்கும் ஆனந்தவல்லியம்மை கல்வியும் செல்வமும் வீரமும் கடிதே தந்து வெற்றியருள வேண்டி வணங்கி நிலையம் திரும்புகிறோம்.
10: ஆனந்தம் அருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். குரல் வண்ணம் ஒய் கிருபா கணேஷ் மற்றும் ஐ மணிகண்ட பிரபு. அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக, இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: Please close the door.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: 줌마 키.
1: ஏய் உண்மையா சொல்றா, நீ இத போட்டோஷாப் தான பண்ணி வச்சிருக்க அப்படிதானே?
2: என்ன விளையாடுறியா?
1: ஏய், நீ காலேஜ் படிக்கும் போது மார்க் ஷீட்லாம் போட்டோஷாப் பண்ணி உங்க அப்பாட்ட போய் காட்டுவீங்க, அந்த மாதிரி பண்ணிருக்கியா? இத
2: ஏன் போட்டோஷாப் பண்ணனும்?
1: அப்புறம் எப்பறா ஜீரோ பில் வரும்
2: அண்ணா? பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டத்தின் மூலம் மின்சாரத்தை சேமிக்க முடியும்.
3: அது மட்டும் இல்லாம நாம மின்சாரத்தை தயாரிக்கவும் முடியும்.
4: இந்த திட்டம் அற்புதங்களை செய்கிறது. பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டம். ஒவ்வொரு வீடும் சூரிய மின்சக்தி வீடு.

101.8ல இது வரைக்கும் நீங்க கேட்டிருங்க டிரைவ் டைம் பீட். டிரைவ் டைம் பீட்ஸ்ல பேக் டு பேக் 3 சாங்ஸ் வழங்கியது நான் உங்கள் அன்பு நண்பன் அஜய் ஜேபி. என்ன லிசனர்ஸ், ஊட்டி எஃப்எம் 101.8ல ப்ரோக்ராம் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும். ஸ்டுடியோல டைம் 9 மணி ஆயிடுச்சுங்க. சண்டே 9 மணி அப்படின்னாலே ரெட்ரோ ராகங்கள் கேட்கக்கூடிய நேரம். இந்த ரெட்ரோ ராகங்களில் வந்து இன்னைக்கு ஹீரோயின் ஸ்பெஷல், அதான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஹீரோயின் ஸ்பெஷல்லையும் வந்து இன்னும் ஸ்பெஷலான ஒரு ஹீரோயின் பார்க்க போறோம். ஸ்ரீதேவி, நடிகை ஸ்ரீதேவி நடித்த பாடல்கள், அந்த பாடல்கள் எல்லாம் கேட்க போறோம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, கண்டினியூஸா இணைஞ்சிருங்க. டோன்ட் டியூன் டு அதர் சேனல்ஸ், நம்ம ஊட்டி எஃப்எம் ஓட ஸ்டே டியூன். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டே.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ₹10,00,000 லாட்டரி எனக்கா? வாவ்!
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: OTFM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் கேட்க தவறாதீர்கள். ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால் உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள். அதை விட்டுட்டு உட்காந்த இடத்துல இருந்துகிட்டே உயர போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. பல பேர் அப்படி தான் கற்பனை பண்ணுறாங்க. அந்த கற்பனையிலேயே பாதி வாழ்க்கை ஓடி போடுது. உழைப்புங்கிற வழியையும் நேர்மைங்கிற வழியையும் ஒதுக்கிவிட்டு குறுக்கு வழியில் ஓட நினைக்கிறவங்க குப்புற விழுந்துடுறாங்க. எந்த தொழிலை நாம் செய்தாலும் சரி, அந்த தொழிலுக்குரிய பெருமையை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதில் ஈடுபடணும். அப்படி இல்லாமல் என்ன சார் பொழப்புது, இந்த தொழிலை மனுஷன் செய்வானா அப்படி புலம்பிக்கிட்டே இந்த தொழிலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்மளில் பல பேர் உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி சொல்கிறது எதுக்காக? அந்த அளவுக்கு அதில் ஒரு ஈடுபாடு வேணுங்கிறதுக்காக தான். ஒரு பெரிய மலைப்பகுதி, அந்த மலை அடிவாரத்தில் ஒரு சிற்பி உட்காந்து ஒரு சிலையை வடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கையில் ஒரு சின்ன உளியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கருங்கல் பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுங்கிறது அவ்வளோ உன்னதமான ஒரு தொழிலா? எல்லாராலேயும் முடியுமா அது? அப்படி இருந்தும் அந்த சிற்பிக்கு மன நிறைவில்லை. அவன் நினைக்கிறான், இந்த கடுமையான வெயிலில் உட்காந்து வேலை செய்கிறது எவ்வளவு கஷ்டம். நாம் ஒரு சிற்பியாக இருக்கிறதுனால தானே சூரியன் கடுமையான வெப்ப கதிர்களை நம்ம மேலே வீசுகிறான். நாமளே அந்த சூரியனாக இருந்துட்டா இந்த கஷ்டம் இருக்காதே. நம்மளை கஷ்டப்படுத்துகிறவன் நம்மளோட வலிமை உள்ளவன், அதனால் நாம் அவனாக மாறி விடுறது தான் நல்லது அப்படின்னு அந்த சிற்பி யோசனை பண்ணான். அவன் எண்ணம் உடனே நிறைவேறிட்டுது. இயற்கைங்கிற மாபெரும் சக்தி அவனை ஒரு சூரியனாக மாற்றி விட்டது. சிற்பி இப்போ ஒரு சூரியனாக மாறினான். இனிமேல் இந்த உலகத்தில் நம்மளோட வலிமை உள்ளவன் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கலை. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ஆகாயத்தில் கரிய மழை மேகங்கள் அப்படியே சூழ்ந்து வந்தது. சூழ்ந்து வந்த மேகங்கள் சூரியனை மறைக்க ஆரம்பிச்சுது. இப்போது சூரியனாக இருந்த அந்த சிற்பி நினச்சி பார்க்குறான், என்ன இது, என்னையே இந்த மேகம் மூடி மறைக்குதுன்னா அது என்னை விட பெரிய ஆளாக தான் இருக்கணும். அதனால் இனிமேல் நாம் சூரியனாக இருக்கக்கூடாது, நாம் மேகமாக தான் இருக்கணும், அதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போவும் பாருங்கள், இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சுது. சூரியனாக இருந்த சிற்பி மேகமாக மாறினான். வான வீதியில் அப்படி உல்லாசமாக வர ஆரம்பித்தான். அந்த உல்லாசமும் அதிக நேரம் நீடிக்கலை. எதிரில் பார்த்தா பிரம்மாண்டமான மலைகள் வழியை அடைச்சிக்கிட்டு நிற்கிது. வேகமாக வந்த மேகம் மலையில் மோதிக்கிட்டுது. அந்த மலையை தாண்டி அப்பால் செல்ல முடியல. இப்போ அந்த மேகம் நினைக்குது, நாம் எந்த தடையும் இல்லாமல் அந்தரத்தில் மிதந்து வர்றோம், நம்மையே போக விடாமல் தடுக்குதுன்னா அந்த மலைக்கு எப்பேற்பட்ட வலிமை இருக்கணும். இனிமேலும் நாம் வந்து மேகமாக இருந்து பிரயோஜனம் இல்லை, இருந்தால் மலையாக இருக்கணும், அதுதான் பெருமை அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தான். இப்போவும் பாருங்கள், இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சுது. மேகமாக இருந்த சிற்பி மலையாக மாறினான். பெரிய மலை பூமிக்கும் வானத்துக்குமா நின்றுக்கிட்டு இருக்கு. இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினச்சிது அந்த மலை. இப்படி நினச்சிக்கிட்டு இருந்த வேளையில் அந்த மலையோட காலடியில் அடிவாரத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி அந்த மலை மெதுவாக குனிஞ்சு பார்த்து தான் பார்த்தா அங்கே ஒரு மனுஷன்

0: தன்னுடைய கையில் உளியை வச்சுக்கிட்டு மலையை கொத்திக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ அந்த மலை நினச்சி தான், மலையையே ஒருத்தன் உடைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட வலிமை உள்ளவனாக இருக்கணும். இனிமேலும் மலையாக இருந்து பிரயோஜனம் இல்லை, மனுஷனாக மாறணும், அதுதான் சரி அப்படின்னு நினச்சி தான் அந்த வினாடியே அந்த மலை வந்து ஒரு மனுஷனாக மாறிச்சு. அவன் கையில் ஒரு உளி, பழையபடியே ஒரு கருங்கல் பாறையை கொத்த ஆரம்பித்தான் அந்த ஆள். பழைய நிலைமைக்கு வந்துட்டான். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தன்னுடைய உண்மையான பலம் என்னங்கிறது தெரியாமலே தாவி தாவி தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் அப்படிங்கிறது தான். இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கணும். நாம் அதுவாக மாறணும்னு நினைக்கிறது தப்பு, நாம் நாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மை, அதுதான் சரி. அந்த சிற்பி என்னென்னவோ கற்பனை பண்ணி கடைசியில் மறுபடியும் சிற்பியாகவே வந்து சேர்ந்தான் பாருங்கள். அதனால் நம்முடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டோம்னா வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி நிச்சயம்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: ஊட்டி எஃப்எம் 91.8 நிலையத்தை நேரம் 9:22. நேர்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ ராகங்கள், உங்கள் அன்பு நண்பன் அஜய் ஜேபியோட. நேர்களுடைய கவனத்திற்கு இன்று காலை 11 மணிக்கு நம்முடைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. உங்களுக்கு யார் அதிகமாக செல்லம் கொடுத்தார்கள், அம்மா அப்பா, இந்த ரெண்டு பேர்ல யார் வந்து அதிகமாக செல்லம் கொடுத்தார்கள், இந்த தலைப்பு தான் நம்ம பேச போறோம். நீங்க செய்ய வேண்டியது எண்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கு யார் அதிகமாக செல்லம் கொடுத்தார்கள், அம்மாவா அப்பாவா? நேருடைய இன்னும் ஒரு கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 1:15 நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு 1:15 தொடங்கும். நாடக பிரியர்களுக்காக இன்று மாலை 4 மணிக்கு பெண் ஒன்று கண்டேன் நாடகம் இடம்பெற கேட்கலாம். எழுதியவர் பாம்பே கண்ணன் அவர்கள், அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். ஆஷிஷோல் 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் கேட்கலாம். விவசாயிகளுக்காக வந்து பிரத்யேகமாக 7:30 தோட்டமும் தொழிலும், இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில பயிர்களை பாதுகாக்க தோட்டங்களுக்கு மின்வேலி அமைப்பது குறித்து நீலகிரி மாவட்டம் கெந்தரை பகுதியைச் சேர்ந்த உழவர் சி மணிகண்டன் அவருடன் நேர்முகம் கிராமிய பாடல் தகவல் கலைஞம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். சார், என்ன சார் போனின் வாட்ஸ்அப் ப்ரோக்ராம்லாம் இல்லையா அப்படின்னா இருக்கு. உங்களுக்கும் 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில, அது நேர் விருப்பம் நிகழ்ச்சி, போன் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கலாம். அதே போல 8:05 நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சி, தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்ப நிகழ்ச்சி, நீங்க பங்கு பெறலாம். உங்களுடைய விருப்பமான பாடலை நம்ம ஊட்டி 91.8 கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இசை பிரியர்களுக்காக இன்று 10:00 ரவிவாஷி அகில் பாரதி சங்கீத சபா நிகழ்ச்சியில ஜக்தேஷ் ஹர்கர் அவர்களிட தப்லா இசை இடம்பெற கேட்கலாம். பக்தி மனம் கமலும் 6:10 விளக்கேற்றும் விலையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஊட்டி 91.8 இதுல ப்ரோக்ராம அள்ளி கொடுக்கறோம், நீங்களும் என்ஜாய் பண்றீங்க. ஊட்டி 91.8 இணைந்திருங்க, ஸ்டே டியூன். இது உங்க ஊட்டி 91.8 நீங்க கேட்டிருக்கீங்க ரெட்ரோ ராகங்கள், உங்க ஊட்டி 91.8
1: ஊட்டி 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்

ஊட்டி எஃப்எம் 101.8 நிலைத்து நேரம் 9:30. இது

0: ஊட்டிஎஃப்எம் 101.8 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிறுவங்கிற நாம தெரிஞ்சுக்கக்கூடிய நேரம். நிலை இன்று உதகை உழவர் சந்தையில் காய்கறி விலை நிறுவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கத்திரிக்காயினுடைய விலை கிலோ ஒன்றுக்கு 38 ரூபாயாகவும், வெண்டைக்காய் 54 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 38 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் ரகம் 40 ரூபாய் என்ற அளவில் உள்ளது. அவரைக்காய் கிலோ ஒன்று 72 ரூபாய், புடலங்காய் 44 ரூபாய், பீர்க்கங்காய் 56 ரூபாய், சுரைக்காய் 32 ரூபாய்க்கும், பாகற்காய் 58 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. 45 ரூபாய்க்கு கொத்தவரங்காயும், 25 ரூபாய்க்கு பூசணிக்காயும், 22 ரூபாய்க்கு அரசனாய்க்காயும் விற்கப்படுகிறது. பச்சை மிளகாய் விலை 60-65 வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. சின்ன வெங்காயம் 80 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய் என்ற அளவில் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. பொரியல் தட்டையினுடைய விலை 40 ரூபாய் என்ற அளவில் இருக்கு. பச்சை மொச்சைக்காய் 110 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 54 ரூபாய்க்கும், தேங்காய் 63 ரூபாய்க்கும், மாங்காய் 130 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைக்காயினுடைய விலை 45 ரூபாய் என்ற அளவில் இருக்கு. சேனைக்கிழங்கு கருணைக்கிழங்கு 40 ரூபாய்க்கு இருக்கிறது. அடுத்ததாக மரவள்ளி கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற அளவில் உள்ளது. சர்க்கரை வள்ளி கிழங்குடைய விலை 40 ரூபாய் என்ற அளவில் இருக்கிறது. உருளைக்கிழங்கு 50 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கிலோ ஒன்று கேரட் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பீட்ரூட்டுடைய விலை 50-55 ரூபாய் வரை உள்ளது. நூல்கோல் 45 ரூபாய், டர்னிப் 40 ரூபாய், முட்டைக்கோஸ் கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய், காலிஃப்ளவர் 50-55 ரூபாய் என்ற அளவில், பட்டாணி 130 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளைப்பூண்டு 290-230 வரை தரம் வாரியாக பிரிக்கப்பட்டு விற்கப்படுகிறது. இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 170-90 வரை விற்கப்படுகிறது. அடுத்ததாக பீன்ஸ் வெரைட்டி பார்த்தீங்கன்னா, புஷ் பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், ஊட்டி அவரைக்காய் 130-140 வரையிலும் விற்கப்படுகிறது. கலர் பீன்ஸ் 40 ரூபாய் என்ற அளவில் உள்ளது. கலர் கோஸ் இன்று விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் என்ற அளவிற்கு. குடைமிளகாய் 80-70 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரொக்கோலி 120 ரூபாய் என்ற அளவில் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 50 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 60 ரூபாய். கீரை வகைகள் எல்லாமே கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய் என்ற அளவில் விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு ஒன்றினுடைய விலை 10 ரூபாய், வாழை இலை 45 ரூபாய் என்ற அளவில் அடுக்கு விற்கப்படுகிறது. வாழைப்பூ ஒன்று 10 ரூபாய். நெல்லிக்காய் இன்றைய விலை பார்த்தீங்கன்னா 110 ரூபாய், வெள்ளரிக்காய் 45 ரூபாய் என்ற அளவில் இருக்கு. மக்காச்சோள கதிர் 1 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 220 ரூபாய் என்ற அளவில் கிலோ உள்ளது. கொய்யாய்காய் அடுத்து வந்து பழ விலைங்களை பார்த்துலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க உதகை உழவர் சந்தையில் காய்கறி மற்றும் பழ நிலவரங்களை உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8. பழ வகைகள் பார்த்தீங்கன்னா, கொய்யாக்காய் வந்து 80 ரூபாய் என்ற அளவில் இருக்கு இன்னைக்கு. பப்பாளி 55 ரூபாய், மாதுளம் பழம் 170 ரூபாய் தாங்க. திராட்சை 100-200 ரூபாய் என்ற அளவில் இருக்கு. வாழைப்பழத்துடைய வெரைட்டிஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா, பூவன் வெரைட்டி 55 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், மோரிஸ் 45 ரூபாய், நேந்திரம் பழம் 50 ரூபாய், செவ்வாழி 90, கற்பூரவள்ளி 55 ரூபாய் என்ற அளவில் இருக்கு. அடுத்ததாக ஆப்பிள் 180-160 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 80 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 80 ரூபாய்க்கும், அன்னாட்சி பழம் 90 ரூபாய் என்ற அளவில் விற்கப்படுகிறது. அடைமலையா விலையெல்லாம் சொல்லிட்டேன். என்னதான் விலை வந்து, அதாவது மழை இருந்தாலும், நம்முடைய உழவர் இதற்காக உதகை உழவர் சேர்ந்தில் நம்ம பொதுமக்களுக்காக காய்கறிகள் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. மழையினுடைய எஃபெக்ட் அந்தளவுக்கு தெரியலை ஒரு சில காய்கறிகளை தவிர. ஸோ மக்கள் எல்லாம் போய் கண்டிப்பாக வந்து உழவர் சந்தையில் உங்களுடைய காய்கறிகளை நேரடி விற்பனையில் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஊட்டிஎஃப் 101.8 இப்போ ரெட்ரோ ராங்கில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், இது உங்கள் ஊட்டிஎஃப் 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும்

தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்

0: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு.
1: வீட்டுல எஃப்எம் கேட்டிருப்போம், அந்த எஃப்எம்ஏ உங்க வீட்டுக்கு வந்தா
2: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி
3: எதுக்கு இத்தனை எப்படி
2: இல்ல எப்படிப்பா
3: அப்படி இப்போ.
1: ஆமாங்க, இனி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 10 மணிக்கு இல்லம் தேடி உங்களுடன் ஊட்டி எஃப்எம். இல்லம் தேடி உங்கள் நெஞ்சம் நாடி.
2: ஓகேமா, இப்ப உங்களுக்கு பிடித்த பிரதை கேளுங்க.
4: எனக்கு அப்படி போடு போடுங்க.
2: யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்?
4: நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க.
2: பெருசா போய்கிட்டு இருக்கு.
1: உங்க வீட்டுக்கு உங்களை தேடி நாங்க வரோம். ஷேர் பண்ண நீங்க ரெடியா?
5: பாய்ஸ் ஸ்டார்ட்ங்க ஃப்ரெண்ட்ஸ்.

நெல்லை ஊட்டி எஃப்எம் 91.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிலையத்தில் நேரம் 9:54. ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷலா ஸ்ரீதேவி நடித்த திரைப்படங்கள் வந்து பாடல் ஒலிக்க கேட்டுருக்கோம் நம்ம ஊட்டி எஃப்எம் 91.8. இனிமையான பாடலை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜே பி. நேர்களுடைய கவனத்திற்கு இன்று காலை 10:30 பூங்காவனம் நிகழ்ச்சி, 11 மணிக்கு எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமாக செல்லம் கொடுப்பது யார், அம்மாவா அப்பாவா? இதுதான் வந்து நம்முடைய தலைப்பு. ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு, உங்களுக்கு யார் அதிகமாக செல்லம் கொடுப்பது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில பேச போறோம். 11 மணிக்கு ரெடியா இருங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில உங்களுடைய எண்ணங்களுக்கு வண்ணம் கொடுக்கலாம், வண்ணம் தீட்டலாம் நம்ம ஊட்டி எஃப்எம் 91.8 மூலமாக.

0: சங்கர்லால் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். மலேசியா வாசுதேவன் ஜானகி இணைந்து பாடியது இளையராஜாவின் இசை அமைப்பில். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோராங்கல் ஹீரோயின் ஸ்பெஷலாக ஒழிக்கும் நேரம் 10 மணி. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆச்சே ஆர்ச்சே ராகவேந்திரா.
1: சுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லாமல் மனதின் உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீடும் நாடும் சுத்தமாக இருக்கும்.

ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில நேர்கள் அடுத்து கேட்டு ரசிக்கலாம். ஹாட்ரிக் அடுத்தடுத்து நச்சுன்னு மூணு பாட்டு. இது உங்க ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: மூன்று அற்புதமான பாடல்கள் கேட்டு ரசித்தோம். மூன்றாம் பிறை மனிதரில் இத்தனை நிறங்களா, சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படங்களுக்காக பாடல்கள் கேட்டோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:20.

0: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.
1: நேயர்களை நினைவூட்டுகிறோம், இன்று பிற்பகல் 1:15 நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

டாக்டர் பாரல முரளி கிருஷ்ணா அவருடைய குரல் அற்புதமான பாடல் கேட்டு ரசித்தோம். இளையராஜாவோட சமைப்பில் பஞ்சு அருணாச்சலமோட பாடல் வரிகளை கவிக்குயில் திரைப்படத்திற்காக அந்த பாடல். நேர்களை நினைவூட்டுகிறோம், இன்று காலை 11 மணிக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்றத கேட்க நேர்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யார் அதிகமாக செல்லம் கொடுத்தார்கள், அம்மாவா அப்பாவா அப்படின்றது தான் தலைப்பு. ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. இன்று காலை 11 மணிக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் இணையலாம், உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விடுது, நான் அடிமை இல்லை திரைப்படத்திற்காக. இதுதான் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல்.

நான் அடிமை இல்லை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி விஜய் ஆனந்தோட இசையமைப்பில் பாடல் கேட்டோம். வைரமுத்தோட பாடல் வரிகளில் நிறைவு பெற்றது ரெட்ரோராங்கல் ஹீரோயின் ஸ்பெஷல்.

0: நேரம் 10:30. நேர்களினி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. பூங்காவனம். சிறுவர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் விழிப்புணர்வே முதல் உணர்வு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். விழிப்புணர்வே முதல் உணர்வு. ஆம், ஒரு குழந்தை பிறந்தவுடன் தன் சூழல் மாற்றத்தை முதலில் உணர்ந்து அது அழுகை மூலம் அதை வெளிப்படுத்துகிறது. இது அதன் எச்சரிக்கை உணர்வின் வெளிப்பாடு. அதேபோலதான் இந்த உலகில் பல்வேறு விஷயங்கள் குறித்த விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுகிறது. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாம் விழிப்புணர்வு கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பற்றி சில தகவல்களை பகிர்ந்து கொள்வோம். வாருங்கள்.

இயற்கை என்றதும் நம் எல்லோரின் கண்முன் விரியும் காட்சி பசுமையான நிலப்பரப்பு, நீரோடைகள், மலைகள், அருவிகள், நதிகள், கடல்கள், பல்வேறு

உயிரினங்களின் தோற்றங்கள், பல்வேறு மலர்களின் முகங்கள், நிறங்கள், இப்படி ஏராளமான காட்சிகள். இயற்கையின் ஒவ்வொரு படைப்பும் சீராக சுவாசிப்பதில் மட்டும்தான் மனிதர்களின் சுவாசத்திற்கு உத்தரவாதம் உள்ளது. நம்மை சுற்றியிருக்கும் இயற்கையின் படைப்புகளை உற்று கவனித்து, கண்காணித்து, பராமரித்து வாழ்ந்தால் மட்டுமே சுகமான இயற்கை சூழலை நாம் அனுபவிக்க முடியும், ரசிக்க முடியும். இயற்கையில் மாறுபாடுகள் தோன்றினால் அது காட்டும் வர்ண ஜாலங்களுக்கும் வன்முறை ஜாலங்களுக்கும் நாம் ஈடுகொடுக்க முடியுமா என்ன? இன்றைய நாட்களில் இயற்கையின் மீதான குழந்தைகளின் பார்வை எப்படி இருக்கிறது என்பதை அவர்களின் கருத்துக்களின் வாயிலாகவே அறிந்து கொள்வோம். வாருங்கள்.

0: என் பேர் ஜெரோன் கிங்ஸ்லி. நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நோட்டர்டேம் ஸ்கூலு மவுண்டன்ஸ்னு சொல்ல வந்தாலே நம்ம வந்து ட்ரீஸ் அந்த மாதிரிலாம் நிறையா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த குருவிகளோட சத்தம் எல்லாம் நம்மளுக்கு வந்து மனசு நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளை ஹாப்பினஸ்ஸாக மாற்றி விட்டுரும். இந்த மாதிரி நிறையா அந்த டைகர்ஸ் அந்த பீகாக் எல்லாம் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். வந்து நேச்சுரை வந்து சேவ் பண்ணுவேன். தேங்க்ஸ்.
1: என் பேர் யோகேஸ்வரன். நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நீலகிரியின் இப்போ தான் இந்த ஃபஸ்ட் டைம் வந்துருக்குங்க. இந்த பேர்ட்ஸ் இந்த செடி எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா நேச்சுரலா சூப்பரா இருக்கு.
2: உங்க ஊர்ல மலைகள் கிருஷ்ணகிரியில இருக்கு இல்லையா?
1: ஆ இருக்கு.
2: அதுக்கும் இருக்கு என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க?
1: அங்க ஃபுல்லா ஸ்டோன்ஸ் இருக்கு, இங்க ஃபுல்லா ட்ரீஸ் இருக்கு. எங்க ஊர் மலைகள்ல இந்த மாதிரி இது பச்சை பச்சைன்னு எதுவுமே நாங்க இன்னும் பார்த்தது இல்லை. எல்லாம் சும்மா குட்டை அந்த மாதிரி தான் பாத்துருக்கேன். இங்கதான் இப்ப எல்லாம் நேச்சுரலா பாத்துருக்கேன். இங்கதான் இப்ப செடி டிஃப்ரெண்டா இருக்கு, அதெல்லாம் இப்பதான் பாத்துருக்கேன். நம்ம இயற்கையை காப்போம். நன்றி. என் பேர் புவியரசு. நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செடி ட்ரீஸ், நாங்கள் பார்க்காத ட்ரீஸ் புது புதுசாக வகையெல்லாம் இருக்குது. ஃபுல்லாக கிராஸ்லாம் பராமரிச்சுன்னுக்குறாங்க. மவுண்டன்ஸை பார்க்கும்போது வந்து இது எத்தினி நாளாக இருக்கும், நாமளாக போனாங்கன்னா எப்படி இருக்கும், க்ரீனிஷாக கல்லுலாம் நிறையக்குமா இல்லை எப்படி இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து எப்போ வந்துச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதனால வந்து அது ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் வந்து அதில் வந்து லீவ் பண்ணோம். அதுதான் என்னோடய வந்து ட்ரெக்கிங் போகணும். அதுதான் என்னோடய ஆசை. சேவ் நேச்சர். தேங்க்யூ.
3: என் பேர் யஷ்வந்த். நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். எனக்கு இந்த நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துக்கு வந்தால் ஃப்ரெஷ் ஏர் எனக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய புது புதுசா ஃப்ளார்ஸ் இருக்கு, பாக்கறதுக்கு அழகா இருக்கு.
2: எஸ்பெஷியலி நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்னா மவுண்டன்ஸ் இல்லையா? இங்க மலைகள் தான், மலை ஏறி தான் மேல வரீங்க. உங்க இதுல இருந்து மேல ஏறி வரீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு?
3: மவுண்டன்ஸ் பாக்கும்போது பயமா இருக்கு, கூட ஜாலியாவும் இருக்கு.
2: அங்க டிராவல் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஏர்பின் பேண்ட்ல மேல வந்திருப்பீங்க இல்லையா? மலை மேல ஏறும்போது ரொம்ப ஒரு த்ரில்லிங்கா இருந்திருக்கு இல்லையா அந்த டிராவல்?
3: எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, பஸ் அப்படியே சரிஞ்சிருமோன்னு ஒரு பயம். கீழே இருக்கிற லைட்ஸ் எல்லாம் மேலே இருந்து பார்க்கும்போது தீபாவளிக்கு வெடிக்கிற பட்டாசு மாதிரி இருக்கு. சேவ் நேச்சர். இயற்கையை காப்போம். தேங்க்யூ.

0: திருநாத். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வரேன். நீலகிரி என்றாலே மலை என்று தோணும். நாங்கள் வரும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. மலைகளை பார்க்கும்போது அந்த த்ரில்லிங்காக இருக்கும். அடி பஸ் ஒரு பக்கம் சாயும், அதெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்து மேலேருந்து கீழேருந்து வீடை பார்க்கும்போது ஏதோ எறும்போட சைஸ் ஆட்டுமே இருக்கும். இந்த மலைகளும் அழியாம இருக்கணும். சேஃப் மவுண்டன். தேங்க்யூ.
1: என் பேர் துருவன். நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். மவுண்டன்ஸை பார்க்கும்போது ஒரு ஒரு ஷேப் மாதிரி தெரியுது. ஆனால் அது எந்த
2: கண்ணுக்கு வித்தியாசமான ஷேப்பெல்லாம்
1: ஷேப் மாதிரி தெரியுது. ஆனால் அது எந்த ஷேப் தான் கண்டுபிடிக்க முடியாது. நான் ஏலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறேன். நான் பஸ்ஸில் வரும்போது எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. வரும்போது கீழே ஃபுல்லாக லைட்ஸ், அப்புறம் ஃபுல் ஆஃப் ஏர். எனக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் நேச்சர். ஹாய், என் பேர் சஞ்சீவ். நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இந்த மலை ஏறும் போதே அப்படியே த்ரில்லாக இருந்துச்சு. சுற்றி அனிமல்ஸ் பார்க்கும் போது ஃபியராகவும் இருந்துச்சு, அதே சமயம் எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. இந்த கார்டன் பார்க்கும் போது நம்ம வீட்லேயும் இப்படி இருந்தால் தினமும் போய் விளையாடலாம்னு தோணுது. ஆனால் எங்கள் வீட்டில் கட்ட விட மாட்டாங்க. இந்த ட்ரீஸ், அதுவும் இந்த மவுண்டன்ஸில் இருக்க ட்ரீஸ்லாம் முக்கியமாக பார்க்கும்போது இவ்வளோ ஹைட் வளர்கிறதுக்கு எத்தனை வருஷம் எடுக்கும். எங்கள் ஊரில் இருக்க மவுண்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இந்த மாதிரி மவுண்டன்ஸ் எங்கள் ஊர்லேயும் வளர்ந்தா நல்லாயிருக்கும்.
2: அதாவது
1: நாம் ட்ரீஸ் அங்கே வளர்த்தா இன்னும் கொஞ்சம் பசுமையாகும். அதுக்கு சேவ் நேச்சர். தேங்க்யூ.
3: ஹாய், என் பேரு சுதர்ஷன். நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கேன். நான் பிறந்ததே திருநெல்வேலி. ஒரு மலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கும். எப்படி இதெல்லாம் இவ்வளோ ஹைட்டுக்கு போகுது, இவ்வளோ ஹைட்ல எந்த மாதிரி உருவாகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ ஒவ்வொரு தடவை நான் ஒரு மவுண்டைன் பார்க்கும்போதும் இதுல ஏற முடியுமா, எவ்வளோ ஹைட் இருக்கும், நிறைய விஷயம் எனக்கு தோணும். எனக்கு அது ரிசர்ச் பண்ணி அது சம்மந்தமா பார்க்கறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இங்கே நாங்கள் வாழ்கிற இடமே ஒரு மவுண்டன் தான். எங்களுக்கு ரொம்பவே பக்கத்தில் தொட்டபெட்டா பீக் இருக்குது. அங்கே நான் இது வரைக்கும் போனதில்லை, ஆனால் எனக்கு போகணுன்ட்டு ஆசையும் இருக்குது. எனக்கு நான் அங்கே போய் நிறைய விஷயங்களை கற்றுக்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது. அங்கே நான் நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இப்போ அந்த தொட்டபெட்டா பீக்லேருந்து வில்லேஜஸை பார்க்கலாம், பேர்ட்ஸ் அங்கே ரெஸ்ட் எடுக்கும், நிறைய மரங்கள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு நான் அங்கே போய் அந்த ஒரு இன்பர்சனாக எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றதை எங்கள் பேரண்ட்ஸ் என்னை நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. லைக் எங்கள் சும்மா கார்டன், அப்புறம் நிறைய இந்த ஃபாரஸ்டான ஏரியாஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போவாங்க. பட் நான் இந்த மாதிரி மவுண்டன்ஸுக்கு போனதில்லை. எனக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருக்குது. கூடிய சீக்கிரம் முடிஞ்சால் நான் அங்கே போய் ட்ரை பண்ண போகிறேன்.

மாணவர்களுக்கு பல விஷயங்கள் சார்ந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு கல்வி அவசியமாகிறது. சாலை மற்றும் போக்குவரத்து சார்ந்த விழிப்புணர்வு விஷயங்களை கற்றுத்தருவதும் கடைபிடிக்க வலியுறுத்துவதும் அவசியமாகிறது.

0: என் பேர் தர்ஷன். எனக்கு இந்த ரெட் கிராஸ் ஓட ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு அதை பத்தி நான் சொல்லலான் இருக்கேன். என்னோட இந்த ரெட் கிராஸ் ஆக்டிவிட்டின்றது வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதுல ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு இதுக்குள்ள சேரணும்னு சொல்லிட்டு மேடம். அதுல வந்துட்டு நான் சேருக்குள்ள எனக்கு இந்த கேம்பஸ் இதெல்லாம் நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க வரக்குள்ள எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் மேம் நீட்டா இருந்துச்சு. அப்ப நாங்க JRCல இருந்து சேரக்குள்ள இங்க ஃபுல் கேம்பஸ் ஃபுல்லா கிளீன் பண்ணுவோம் மேம். அப்புறம் வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு ஃபுல்லாமே மரம் அதெல்லாம் இருந்துச்சுங்க மேம். அதெல்லாம் நாங்களே வந்துட்டு கிளீன் பண்ணி அங்க சீட்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் அது குரோத் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அதை நாங்க பராமரிச்சுட்டு இருந்தோம் மேம். நாங்க வந்துட்டு பரேட் நல்லாவே பண்ணுவோம் மேம். எங்களோட ரெட் கிராஸோட ஏம் வந்துட்டு ஐ சர்வ் அப்படின்றதான் மேம். அதனால நாங்க வந்துட்டு ரெட் கிராஸ்ல நான் 3 இயர்ஸ் பிஃபோரே சேர்ந்திருக்கேன் மேம். இப்ப வரைக்குமே நாங்க வந்துட்டு ஐ சர்வ்ன்றதை ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் மேம். அப்புறம் நாங்க நிறைய இடத்துக்கு கேம்ப் எல்லாம் போயிருக்கோம் மேம். அதாவது எங்க ஸ்கூல்ல இருந்து நாங்க வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு JRC வழியா வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் மேம். நாங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் சர்வும் பண்ணுவோம் மேம்.
1: அவங்க இந்த சர்வீஸ்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க?
0: எல்லாமே பண்ணுவோம் மேம். நாங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கேம்ப் போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுப்போங்க மேம். அப்புறம் எங்க கேம்பஸ் கிளீன் பண்ணுவோம் மேம். எங்க கேம்பஸ் குள்ள இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் மேம். எல்லாமே பண்ணுவாங்க மேம். வெளியே இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் மேம். எங்க கேம்பஸ்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரெட் கிராஸோட மெம்பர்ஸின் வழியில வந்துட்டு நாங்க ரோட் சேஃப்டியில நிறைய இடத்துல ஈடுபட்டு இருக்கோங்க மேம். இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேலி கூட நாங்க போயிருந்தோம். அப்ப கூட ரெட் கிராஸ் வழியா நாங்க ஒரு வாலண்டியரா வந்துட்டு ரோட் கிராஸ் பண்ண டைம்ல வந்துட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணி நாங்க அவங்களை கிராஸும் பண்ணி விட்டோம் மேம். தென் சிக்னல்ஸ் டைம்ஸ்ல வந்துட்டு நாங்க அவங்களை ஸ்டாப் பண்ணி எப்போ வண்டியெல்லாம் நிறுத்துதோ அந்த டைம்ல நாங்க வந்துட்டு சென்ட் பண்ணி விட்டுருக்கோம் மேம். அந்த டைம்ல கூட JRC பாய்ஸ் மட்டும் போயிருந்தாலும் சின்ன சின்ன பசங்க வேற இருக்காங்க மேம். அதனால நாங்க வந்துட்டு எந்தெந்த இடத்துல கிராஸ் பண்றோமோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு நாங்க நிறுத்தி அவங்கள அனுப்பிச்சு விட்டு நாங்க லாஸ்டா போனோம் மேம். டீச்சர்ஸ் கூட அதே மாதிரி தான் மேம். JRCல நாங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ரோட் சேஃப்டி இடத்துல இது பண்ணிருக்கோம் மேம்.
1: என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க.
0: ரோட் சேஃப்டின்ற மெஷர் வழியில வந்துட்டு எங்களுக்கு சிக்னல்ஸ் பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க மேம். தென் வந்துட்டு வண்டி ஸ்டாப் பண்ற நேரத்துல மட்டும் ஜீப்ரா கிராசிங்ல அந்த சிக்னல்ஸ் போட்டுக்கு அப்புறம் கிராஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேம். தென் சிக்னல்ஸ் பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க மேம். சிக்னல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெட்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது நாங்க கிராஸ் பண்ற வழி வந்துட்டு ஜீப்ரா கிராசிங் அதான் மேம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரோட் கிராஸ் பண்ற இடம் வந்துட்டு தென் எந்த வழியில வந்துட்டு நம்ம எந்த டைம்ல கிராஸ் பண்ணுன்றது வந்துட்டு அந்த ரெட் லைட் எப்போ அந்த அங்க இருக்கிற சிக்னல்ல எரியுதோ அப்ப வண்டி ஸ்டாப் ஆகுற டைம்ல டபுள் சைட் பார்த்துட்டு லெப்ட் சைட் வழியை நீங்க வந்துட்டு கிராஸ் பண்ணி அந்த சைடு ஜீப்ரா கிராசிங் அடுத்த ரோட் போயிருந்தோம் சொல்லி கொடுத்துருக்காங்க மேம். தென் போனதுக்கு அப்புறமா எல்லா பசங்களும் வந்துட்டாங்களா அப்படின்னு அதுக்குள்ள எல்லா பசங்களையும் போக சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த எல்லோ லைட் வந்துட்டு ஏரியாக்குள்ள மேம். நாங்க வந்துட்டு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா அந்த டிரைவருக்கு வந்துட்டு ஒரு அலர்ட்னஸ் வந்துட்டு அந்த ரெட் சிக்னல் கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேம். தென் வந்துட்டு அந்த கிரீன் சிக்னல் வந்துட்டு அந்த அவங்க எல்லாமே வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்காக அது சொல்லி கொடுத்துருக்காங்க மேம். தென் வந்துட்டு சின்ன பசங்க அப்புறம் வயசானவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஜீப்ரா கிராசிங் வழியா கொஞ்சம் கிராஸ் பண்ணிலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேம். தேங்க்யூ மேம்.
2: என் பேர் அபிஜித். ரெட் கிராஸ்ல நாங்க எங்க கார்டனிங் எல்லாம் நாங்க செடி எல்லாம் நட்டு நல்லா வளர்த்திக்குவோம். எங்க ரெட் கிராஸ்ல வந்து எங்க ரோட் சேஃப்டி பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ரோட் சேஃப்டி பத்தி தான் கிரீன் சிக்னல் அதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நானே ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல அஃபெக்ட் பண்ண ஸ்டூடெண்ட் தான். நான் வந்து பஸ்ல போகும்போது ஒரு ஹாரன் அடிக்காதனால ஒரு ஸ்கூல் பஸ் எங்க பஸ் மோதி எனக்கு ஷோல்டர்ல அஃபெக்ட் ஆயிருக்கு. இனிமே ஹாரன் அடிச்சு வரணும், இண்டிகேட்டர் எல்லாமே டிரைவர்ஸ் ஃபாலோ பண்ணணும், மெயினா ஃபுட்பாத்ல சில்ட்ரன்ஸ் நிக்கிறது அவாய்ட் பண்ணும், பஸ் இதெல்லாம் வரும்போது ரோட்ல நடக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணும், ஃபுட்பாத்ல நடக்கணும், மற்றவங்க எல்லாருமே ரோட்ல வந்து கிராஸ் பண்ணும்போது சிக்னல் எல்லாம் பார்த்து போகணும். இனிமே இந்த சில்ட்ரன்ஸ் இந்த பெரியவங்களுக்கும் சொல்றேன், கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க, கொஞ்சம் பஸ்ல போகும்போது டிரைவர் கிட்ட கொஞ்சம் பேசாதீங்க, அவர் போன் பேசினா அவங்கள வந்து போன் பேச வேணாம் சொல்லுங்க, அவங்க போன் பேசுறதுனால நம்ம கிட்ட பேச்சு கொடுக்கறதுனாலயும் அவங்களுக்கு டிரைவிங் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நீ யாரையும் அந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க. ஸ்கூல் பஸ் போகும்போது கூட டிரைவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு நடக்காதீங்க, அப்புறம் டோர் திறந்து இந்த மாதிரி எல்லாம் விளையாடாதீங்க, முக்கியமா பஸ் ஃபுட்பால்ல நிக்காதீங்க. தேங்க்யூ.
3: என் பேர் சுஷிதா. நான் வந்து ரெட் கிராஸ்ல சேர்ந்திருக்கேன். அதுல ரொம்ப சேஃப்டி அந்த ஹெல்ப் பண்றதெல்லாம் அந்த சென்ஸ் எல்லாம் கொஞ்சம் கத்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நாங்க மரம் வளர்ப்போம், செடி நிறைய வளர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரோட் சேஃப்டி எல்லாம் பத்தி நிறைய சொல்லி இருந்திருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு வந்து எந்த பசங்களையும் அந்த வண்டி சைடு போறதுல வந்து எந்த பசங்களையும் ஃபர்ஸ்ட் விடாதீங்க. அந்த மாதிரிதான் எங்க பிரதரோட ஃப்ரெண்டோட பையன் வந்து ரைட் சைடு வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து ரைட் சைட்ல வந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு வராதிங்க பிளீஸ், லெப்ட் சைட்ல வந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அந்த எங்க பிரதரோட பசங்க வந்து இப்படிதான் ஆயிடுச்சு. அந்த ரைட் சைட்ல வந்து ATCல தான், ஊட்டி ATCல பேரண்ட்ஸ் இருந்தாங்க. அப்பயும் ரைட் சைட்ல வந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரும் போதும் அந்த கார் வந்து ஏத்திருச்சு. அப்படி அந்த பையன் மேல கால் மேல டயர் ஏறிடுச்சு. அந்த பையனுக்கு வந்து 3 மாசமா வந்து கால் பிராக்சர் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அந்த கார்காரங்களை வந்து போலீஸ் நிக்க சொன்னாங்க, இந்த வண்டியை நிறுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு. அப்படியே அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறுத்தவே இல்லை. அதே மாதிரி பிரதரோட ஃப்ரெண்டு வந்து, நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுருக்கோம், அவங்க ஃப்ரெண்டு வந்து ஏதோ கையில் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணன் வந்து இது என்னதுன்னு கேட்கும் போதும் அப்போ ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸை பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்து பிடிச்சி இழுத்துட்டாங்க. எங்கள் அம்மா பிடிச்சி இழுத்துல வந்து அந்த அண்ணா வந்து என் மேலே மோதி நான் கீழே விழுந்து எனக்கு மண்டையில் அடிபட்டுருச்சு. அதனால ப்ளீஸ் பஸ் டிரைவர்ஸ் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.

0: என் பேர் விஷால். எங்களுக்கு வந்துட்டு நிறைய ரோட் சேஃப்டி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே வந்துட்டு பஸ் டிரைவர்ஸ் எல்லாம் போன் பேசி ட்ரீட் பண்றாங்க, அதை வந்துட்டு தவிர்க்கணும். அவருமா வந்துட்டு மது அருந்துதல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை தவிர்த்தணும். நான் ஸ்கூல் ஃபிஃப்த் படிக்கும் போது என் ஃப்ரெண்டோடைய தம்பி வந்துட்டு தலக்குண்டா, அங்கிருந்து கூட்டிட்டு வரும்போது இங்க மாரியம்மன் கோயில்கிட்ட வந்துட்டு அவனை ரோட் சைட்ல விடுத்து பட்டா கார் மோதி 2 இயர்ஸ் கை பிராக்சர் ஆயிடுச்சு. அப்பவும் வந்துட்டு நிறைய பேர் கவனம் இல்லாம போறாங்க, அதை தவிர்க்கணும். அப்புறம் பேரண்ட்ஸுக்கு என்னன்னா முக்கியமானது, பேரண்ட்ஸ் வந்துட்டு எப்பவுமே அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கணும், ரோட் சைட்ல வந்துட்டு விடக்கூடாது குழந்தைங்களை. மந்தடால வந்துட்டு எல்நெல்லியில ஒரு கோயிலுக்கு ஃபேமிலியா டூர் போனோம். அப்போ வந்துட்டு நாங்க கிராஸ் ஆகி இங்க கொஞ்சம் தூரத்துல மந்தடாவை தள்ளி வரோம். பார்த்தா மந்தடால வந்துட்டு ஆக்சிடென்ட். என்னாச்சுன்னு பார்த்தா ஸ்பீட் பிரேக்கர் மேல ஸ்பீடா போய் அந்த ஃபேமிலியா வந்த ரெண்டு பேரு, ஒரு அப்பாவும் ஒரு குட்டி பையனும் வந்தாங்க. அது பார்த்தா வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு கையே இதாயிடுச்சு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அவங்க பையனுக்கு வந்துட்டு கீழே விழுந்து மண்டை பலமா அடிபட்டு கட்டுப்பட்டாங்க. ஸ்பீட் பிரேக்கர் இருந்தா நம்ம கண்டிப்பா மெதுமா போய் கவனிச்சு வண்டி ஓட்டணும். நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் அது ஏதாவது பெரிய பாதிப்பு கொடுத்துரும். தேங்க்யூ மேம்.
1: என் பேர் இஷாந்த். ஜூனியர் எட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஐசர்வ் நான், அதாவது முக்கியமா சின்ன பசங்களுக்கும் வயசானவங்களுக்கும் முக்கியமா ஹெல்ப் பண்ணணும். ரோட் சேஃப்டி பத்தி எங்களுக்கு வேற சொல்லி தந்துருக்காங்க. ரோட் சேஃப்டியில ஃபுட்பாத்ல தான் நடக்கணும், அதே மாதிரி கிராஸ் பண்றது ஜீப்ரா கிராசிங்ல தான் கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி பஸ்ல போறவங்க முக்கியமா டிரைவர் கிட்ட பேசக்கூடாது. பைக்ல போறவங்க கண்டிப்பா ஹெல்மெட் போட்டிருக்கணும். முன்னாடி இருக்கவங்களும் சரி பின்னாடி இருக்கவங்களும் சரி, பின்னாடி இருக்கவங்களும் ஹெல்மெட் போட்டிருக்கணும். அதே மாதிரி 18 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் பைக் காரு அதெல்லாம் ஓட்டக்கூடாது, ஓட்டணும்னு நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது. வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணும்போது தலைய கைய எல்லாம் வெளியில நிறுத்த கூடாது. அதே மாதிரி டான்ஸ் இந்த டூருக்கு போகும்போது இந்த பாட்டெல்லாம் போடுறது சவுண்டா போட்டு வெளியில இருக்கிற வெஹிக்கிள் ஆர்ன் அடிக்கிறதெல்லாம் கேட்காத மாதிரி சவுண்டா வைக்க கூடாது. வெளில இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கணும். வண்டி ஓட்ட டிரைவருக்கும் அடுத்த வண்டியில இருக்கிறவங்களுக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம போகணும். நாங்க வந்து பஸ்ல போகும்போது ஒரு நாள் ஒரு அண்ணா வந்து ரன்னிங்ல ஏறுறேன்னு சொல்லி கீழே விழுந்து அந்த அண்ணா கால்லயே பின்னாடி வந்த கார் வந்து ஏறிடுச்சு அந்த அண்ணா காலில். அதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு தாத்தா வந்து வண்டியில ஏறும்போது அவங்க கீழே விழும்போது பக்கத்துல இருந்த போஸ்ட்ல வந்து தலையிடுச்சு, அவங்க தலையில இருந்து ரத்தம் வந்து. சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே ஃபுட்பாத்ல நிக்க கூடாது. அதே மாதிரி நின்றுட்டு போனாலும் கதவு பக்கத்துல நின்னா ரைட்டா புடிச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்பாத்ல டிராவல் பண்றது அவாய்ட் பண்ணணும். தேங்க்யூ.
0: என் பேர் பிரசாந்த். ரோட்ல நீங்க வந்துட்டு வண்டி ஜாஸ்தியா போகும்போது சிக்னலை கரெக்டா பாத்துக்கணும். சிக்னல் வந்துட்டு அந்த வண்டிங்க நிக்கும் போது நடக்கிறதுக்குன்னு ஒண்ணு இருக்கும், அதுல நடந்து போகணும். அதுக்கப்புறமா வண்டிக்கு போகும்போது நடக்கக்கூடாது. நீங்க வந்துட்டு பைக்ல போறோம்னா ஹெல்மெட்ல போட்டு சேஃப்டியா போகணும், அதே கார்ல போறீங்கன்னா சீட் பெல்ட்ல போட்டு சேஃப்டியா போகணும். அதுக்கப்புறமா ரோட்ல வந்துட்டு யாருமே மது அருந்திட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. எங்க டீச்சர்ஸ் எல்லாம் யாருமே நீங்க பெருசாகி குடிக்க கூடாது, பெரியவங்க அண்ணாங்க கிட்டயும் உங்க கூட

0: சொந்தங்க பந்தங்கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. அவங்க சில பேர் நம்ம சொல்றது கேட்காம குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு வராங்க, அதை நீங்க தடுக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்களும் இது பண்ணக்கூடாது. அதனால டீச்சர் சொல்றத கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.
1: ஹலோ, வணக்கம். என் பேர் தீபக். நான் வந்து சின்ன வயசுல ஒரு பழைய ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஸ்கூல் வேன் வந்து ஒன்று வந்துட்டு இருந்துச்சு ரூட்ல. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வேன் டிரைவர் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரு ஃபுல்லாக. அப்போ வந்து ஒரு லாரி வந்து அந்த பெண்டு திரும்பி வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு வளைவு திரும்ப முடியாமல் போய் லாரிக்கு நேரம் மோதிடுச்சு. ஒரு இது நல்ல விஷயம் என்னன்னா பஸ்ஸுக்குள்ள எந்த குழந்தைங்களும் இல்லை, டிரைவர் மட்டும் தான் இருந்தார். அதனால டிரைவர் மட்டும் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாரு. லாரியில இருந்தவங்க பலத்த காயோட ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு போலீஸ்லாம் வந்தாங்க. யாரு இந்த தப்பு பண்ணது அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஸ்கூல் வேன் டிரைவர் தான் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து இடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அதனால அது யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, அந்த அவேர்னஸ் நீங்க பாக்கணும் அப்படின்றனாக்க தான் இந்த கதையை நான் சொன்னேன். நாங்களும் கூட வளரும் போது நாங்கள் அந்த தப்புலாம் பண்ண மாட்டோம். எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. நீங்களும் கடைபிடிக்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை விழிப்புணர்வே முதல் உணர்வு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8. நிலை எண்ணங்களின் வண்ணங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இன்றைய எண்ணங்கள் வண்ணங்களுடைய தலைப்பு, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, உங்களுக்கு யார் அதிகமாக செல்லம் கொடுத்தார்கள், அம்மாவா அப்பாவா? இதுதான் நம்முடைய தலைப்பு. இந்த தலைப்பு கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அப்பெல்லாம் வந்து 10-15 குழந்தைகள் இருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊரே வந்து வீடாக இருந்த மாதிரி இருக்கும், இல்லை ஒரு வீடே வந்து ஊராக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1-2 மேக்ஸிமம் வந்து ஒரு 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரங்களில் வந்து இந்த குழந்தைகளுக்கு செல்லங்களை பிரித்து கொடுப்பது, அதாவது அன்பை பிரித்து கொடுப்பதில் நம்முடைய பெற்றோர்களினுடைய பங்கு மிக முக்கியம். அதுலேயும் வந்து அப்பா அப்படின்னாலே பெண் குழந்தைகள் ரொம்ப செல்லமாக இருக்கும், அம்மா அப்படின்னாலே ஆண் குழந்தைகள் செல்லமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு குடும்ப பாங்கான ஒரு விஷயத்தை நாம் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி தலைப்பு கொடுத்துருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. நம்முடைய நேயர்கள் எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா அப்பா அம்மா அப்படின்னாலே நம்ம யாரையுமே மறக்க முடியாது இல்லைங்களா? அவர்கள் இப்போது இருக்கும்போதும் சரி, இல்லை நம்மோடு இருந்தப்போயும் சரி, இல்லை இன்னும் ஃபியூச்சரில் நம்முடைய வாழ்க்கையில் அவங்க இருக்கிறப்பவும் சரி. ஸோ அவர்கள் கொடுத்த செல்லமாகட்டும், இல்லை நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதே செல்லங்களை கொடுக்கும்போது அவர்கள் நம்மளை கண்டிக்கும் விதமாகட்டும், எல்லாமே வந்து மனதில் ஒரு ஒரு ஒரு நீங்காத இடம் பிடித்த விஷயங்கள். அந்த விஷயங்களை தான் நாம பேச போறோம் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில. சோ உங்களுக்கு யார் அதிகமாக செல்லம் கொடுத்தார்கள், இதை வந்து இந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். உள்ளூர் நேயர்கள் 9344-9001 என்ற எண்களுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342-9001 என்ற எண்களுக்கும், புதிய நேயர்கள் 8300-1901 என்ற எண்களுக்கும், லேண்ட்லைன் நம்பர் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 என்ற எண்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு யார் அதிகமாக செல்லம் கொடுத்தார்கள், அம்மாவா அப்பாவா? நிகழ்ச்சியில் நீ முதல் நட்பட்டு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சார். வணக்கம். பேசுறீங்க? நலமா இருக்கிறோம் சுப்ரமணியம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் நிஜமாலும். இன்னைக்கு வந்து 9 to 10:30. அப்பா மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஸ்ரீதேவி. அப்பா நீங்க அதை ரிமைண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் ராகவேந்திரா சாருக்கும்
0: நன்றி நன்றி நன்றி.
1: லவ்லி கலெக்ஷன் அவ்வளவு இனிமையா அப்படியே அசையாம உட்காந்து கேட்டா அத்தனை. ஏன்னா ஸ்ரீதேவி வந்து ஸ்கிரீன்ல அப்படியே என்னோட கண்ணு முன்னாடி வந்தாங்க.
0: சூப்பர் சூப்பர் நன்றி. இந்த ப்ரோக்ராமுக்கு வரலாம் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க, பேசிக்கலி பெண்கள் இருந்தா அப்பா, ஆண்கள் இருந்தா அம்மான்ட்டு. நான் வந்து அம்மாவோட சிலந்தா எப்பவுமே. என்ன, நாங்க 70s கிட்ஸ், எங்க வீட்டுல வந்து 6 குழந்தைகள்.
0: அடடா,
1: நான் தான் கடைக்குட்டி
0: சொல்லவே வேண்டாம்.
1: ஆமா, அதனால எல்லாரும் அன்பும் எனக்கு கிடைக்கும். எக்ஸ்க்ளூசிவ் அம்மாவோட அன்பு அதிகமாவே கிடைச்சது எனக்கு. அப்பா பார்த்தா ஒரு பயம். ஏன்னா ஆம்பளை பசங்க எல்லாருமே அப்பா பார்த்தா மிரண்டுக்குவாங்க.
0: என்னன்னா ஸ்ட்ரிக்ட்.
1: ஆமா,
0: ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்.
1: கண்டிப்பா. அதனால நாம வந்து நல்லா இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் கருணை கடல் அது. அது அதே மாதிரி எந்த ஒரு காரியத்துக்குமே அம்மா வந்து அப்பாட்ட சிபாரிசு பண்ணிதான். ஏதாவது ஒரு டூர் போகணும்னா கூட அம்மா கிட்ட சொல்லி, அம்மா வந்து அப்பாட்ட சொல்லி, அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கிடைக்கும் நம்ம.
0: ஏன்னா மெயின் ஃபீஸ் கேரியர் அதுதானே.
1: கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து உள்ளங்கையில உலகம் அடக்கம். அன்னைக்கு நாம வாழ்ந்த 70 காலகட்டங்கள்ல எங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடைக்காது. சினிமாவை தவிர வேற எதுவுமே கிடையாது.
0: அம்மா அம்மா உலகம், அப்பா வந்து மறு உலகம், அதற்கடுத்து சினிமா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான்.
1: ஆமா, இவ்வளவுதான் நம்ம காலகட்டங்கள்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதனால அம்மாவோட செல்லம் தான் நானு. அது வந்து அணிதரமானது, மறுக்க முடியாது. வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி நன்றிங்க நன்றிங்க. என உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதில் வந்து நீங்கள் 8300019018 என்ற எண்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்கு வாட்ஸ்அப் வழியாக இந்த கேள்விக்கு வந்து ஒரு சூப்பரான அருமையான என்னுடைய பதிலை வந்து அருமையான தலைப்பு அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பு வந்து மெச்சிருக்காங்க. அடுத்த அருமையான கேள்வி, எனக்கு அதிகமாக செல்லம் கொடுத்தது என் அம்மா தான். அன்று முதல் இன்று வரை என் அம்மா தான் எனக்கு செல்லம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கனகரத்தினம் கன்னியம்மா பூண்டி திருப்பூர் மாவட்டத்துலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து எகைன் அம்மா தான் வந்து ஓட்டில் வந்து அதிகமாக இருக்காங்க. பார்க்கலாம், லெட்ஸி ப்ரோக்ராமுடைய எண்டில் அம்மா ஜெயிக்கிறாங்களா அப்பா ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். நிகழ்ச்சி நேம் அடுத்த நட்பு. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: சாந்தா பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோம் சாந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க சார். நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்காங்களா சார்?
0: எல்லாமே நலமா இருக்காங்க. அப்பா அம்மா யார் உங்களுக்கு அதிக செல்லம் கொடுப்பாங்க?
2: சார் எங்களுக்கு தான் அந்த நீங்க தலைப்புல சொன்னீங்களா சார், அந்த காலத்துல 9 பிள்ளைங்க எங்களுக்கு.
0: ஆமா ஆமா,
2: அந்த தலைப்புல எங்களுக்கு அதுல எல்லாம் கொடுப்பன இல்லைங்க சார், செல்லம் கொடுக்கறதுக்கு எல்லாம். ஏன்னா அது 1, 2, 1, 3, 9 ஆக இருக்கும் சார், எதற்கு கொடுக்கறதுன்னு தெரியாது
0: உங்களுக்கு.
2: நாங்க எல்லாம் நான் வந்து 5வதுங்க சார், அதுல அதுக்கும் கீழே இன்னும் 4 பேரு.
0: அப்ப
2: எல்லா அடிதடி சண்டையிலதான் சார் வாழ்ந்தோம். ரொம்ப பெரியவங்களுக்கு 4 பேசா கொடுப்பாரு, அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு 5 பேசா கொடுப்பாரு சார்.

0: அந்த அந்த மிட்டாய் வாங்கி சாப்பிடறதுக்கு அந்த காசை கொடுத்துட்டு போவார் சார் டெய்லி. அதுவும் ஒரு காலங்கள் சார், அது இனிமையான காலங்கள் நினைச்சு பார்க்கவே முடியாதுங்க சார். இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு பாசன்றதுங்க சார், என்னன்னு உங்களுக்கு நம்ம செல்லம் கொடுத்தா சார் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்ப பிள்ளைங்க
1: செல்லத்தை வந்து ஓரம் எடுத்துக்கிறாங்க.
0: ஆமாங்க சார், ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க.
1: சூப்பர் சூப்பர், ஓகே, நன்றிங்க நன்றிங்க.
0: கலப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்,
1: நன்றி. சோ அப்பா அம்மாவை நினைச்சு பாக்குறீங்க இப்ப?
0: ஆமாங்க சார், நினைப்பு வருது, பழைய கால நினைவுகள் வருது, நீங்க குடுக்கற ஒவ்வொரு தலைப்பு மலரும் நினைவுகளா வருதுங்க சார்.
1: நன்றி நன்றிங்கம்மா, நன்றி,
0: தேங்க்யூ சார்,
1: நன்றி. இதே உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க ரத்தின சுருக்கமா பகிர்ந்துக்கலாம் நிகழ்ச்சி. நீங்க அடுத்த நட்பு, வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க, பேசலாம். அடுத்து வந்து நிச்சயமா வந்து அம்மா தான் என்னை பத்தி, அதாவது இந்த கருத்துல வந்து எத்தனை வயதாலும் செல்லம் கொஞ்சுவது அம்மா தான். அலுவலகம் முடிந்து அரை மணி நேரம் தாமதமா வந்தாலும் துடித்து போறது அம்மா தான். மற்ற எல்லா உறவுகளையும் விட எல்லா பாராட்டினாலும் அந்த செல்லம்மா ஒரு எல்லை வரை வந்து வச்சிருக்கிறது வந்து அம்மா தான். ஏன்னா எவ்வளோதான் செல்லம் கொடுத்தாலும் அம்மா வந்து அந்த எல்லையுமை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் அம்மாவினுடைய செல்லமும் அன்பு அளவிட முடியாதது. உலகின் அனைத்து கடல் நீரையும் கடன் வாங்கி இரு கண் கொண்டு கதறினாலும் அம்மாவின் செல்லத்திற்கும் பாசத்திற்கும் மாறாய் வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப சென்டிமெண்ட்டாக வந்து சூப்பர் மெசேஜ் போட்டிருக்காரு செங்கல்பட்டு நேயர் சி பன்னீர்செல்வம், செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து மெசேஜ் போட்டுருக்காங்க, தேங்க்யூ. ஸோ அம்மா வந்து ரொம்ப அழகாக சொல்லிருக்காங்க, அதாவது ரொம்ப ஒரு அழகையான கருத்து வந்து சொல்லியிருக்காரு, ஆழமான கருத்தை சொல்லிருக்காரு. உலகில் உள்ள கடல் நீரை எல்லாமே உப்பு நீரை எடுத்து நாம கண்ணீராக சிந்தினாலும் அம்மாவுடைய பாசத்திற்கும் செல்லத்திற்கும் அளவில்லை, அவங்களுடைய பெயருக்கு அளவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்புகிட்ட பேசலாம், வணக்கம். நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா? யாருங்க இது
2: பேசுறீங்க? நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துல இருந்து இளங்கோ பேசுறேங்க.
1: இளங்கோயா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கிறோம், சூப்பரா இருக்கிறோம். சொல்லுங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அம்மா அப்பா இப்ப எப்படி நினைவு கூறீங்க?
2: நான் வந்து உண்மையிலே ரெண்டு பேர்த்தையும் நினைவு கூறுறேன். அதுல அதிகமான செல்லம் என்ன, எங்க அம்மா தாங்க. அதிகமான செல்லம் நமக்கு வந்து அம்மா தான். ஏன்னா எப்பயுமே ஆண் பிள்ளைங்களுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு அதாவது அம்மாக்களுக்கு பிடிக்கும், பெண் பிள்ளைகள் வந்து அப்பாக்களுக்கு பிடிக்கும்.
1: இது என்ன காரணம் நினைக்கிறீங்க?
2: அதே எப்பயுமே சொல்லுவாங்களே, அந்த கரண்ட் ஒர்க் ஆகுதுன்னா அந்த சொல்லுவாங்களே, ரெண்டு பேஸ் இருக்குன்னு, ரெண்டு வயர் இருக்கணும்.
1: சூப்பர்,
2: அதேதான் பாசங்கள் வந்து அப்படிதான் இருக்கணும்.
1: கண்டிப்பா
2: ஒரு பொண்ணுங்க, நான் என் கணக்குக்கு பாத்தீங்க அண்ணன் ஒண்ணு அக்கா ஒண்ணு, அடுத்து நான் மூணாவது. என் மேல ஒரு தனி அக்கறை இருப்பாங்க. நான் டெய்லர் கடை வச்சிருக்கனால எனக்கு வந்து வாரம் கண்டா சந்தைக்கு வருவாங்க. வியாழக்கிழமை எங்க ஊர்ல தாரமங்கலம் சேலம் மாவட்டத்தில் நான் அங்க இருந்தேன், எங்க சொந்த ஊரு. அப்ப டெய்லர் கடை வச்சதுனால எனக்கு வந்து கிழங்கு, அது மாதிரி குச்சிக்கிற கிழங்கு இதெல்லாம் வாங்கிட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு கொடுப்பாங்க. அப்ப இருந்தா அது பாசங்கள் அதிகமா இருக்கும். அத மாதிரி இப்ப என்ன பாத்தீங்கன்னா, இங்கு எனக்கு ரெண்டு பெண்கள் குழந்தைகள்
1: உங்களுக்கு.
2: ஆமா, ரெண்டு பேச்சிகள்.
1: ஓகே,
2: இருந்தாலும் நான் அவங்க மேல அளவுனது பாசம். அதே மாதிரி அவங்க அப்பானா, அதாவது என்ன சொல்லுவாங்க, அப்பானா ஒரு படி மேல.
1: ஓகே, அப்ப மூணு ஜெனரேஷன் வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, பாசம் வந்து குறையல, அப்பாதான் வந்து பெண் குழந்தைகள் அப்பாதான் ஓட்ட போட்டுறீங்க.
2: ஆமாங்க, அப்பாதாங்க. என்ன எங்க பேத்தி எடுத்துக்கங்க, எங்க இளங்கோ தாத்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பாங்க ரெண்டு பேருமே.
1: சூப்பர் சூப்பர், ஓகே.
2: ஊருக்கு போயிட்டாங்க லீவ்ல இருந்து, இப்ப கூட தாத்தா வீட்டுக்கு போகணும், தாத்தா வீட்டுக்கு போகணுங்கிறாங்களாம். அதனால அப்பாக்களையும் தாத்தாக்களையும் தான் பெண் குழந்தைகள் பிடிக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு எப்பயுமே
1: அம்மாக்களும்
2: பேத்திகள் தான் பிடிக்கும்.
1: சூப்பர், நன்றி நன்றிங்க, நன்றி
2: நன்றி நன்றி.
1: உங்களுடைய கருத்துக்களை ரத்தம் சொல்லுங்க, நிறைய நேர்கள் வந்து அட்டெண்ட் பண்ணலாம் நம்ம. வணக்கம், ஊட்டி 91.8.
3: ஹலோ, வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்கும் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் சார்.
1: சூப்பர். உங்களுக்கு யார் அதிகமா செல்லம் கொடுத்த, அம்மாவா அப்பா? ஒரே ஓட்டு தான் போடணும்.
3: எனக்கு அதிக செல்லம் ஆப்வியஸ்லி என்னுடைய அம்மா தான் கொடுத்தாங்க.
1: என்ன காரணம்?
3: காரணம் என்னன்னா, ஒரே ஒரு மகன் அப்படிங்கறதுனால.
1: ஓகே, அப்பா அப்பாவினுடைய செல்லம், அப்பாவினுடைய செல்லம் வந்து குறைவா இருந்துச்சு நீங்க ஃபீல் பண்றீங்களா?
3: என்ன சார்,
1: அப்பாவினுடைய செல்லம் குறைவா இருந்துச்சு ஃபீல் பண்ணீங்களா? அவங்கள விட இல்ல வந்து கண்டிப்பா இருப்பாரா?
3: அப்பா வந்து நிறைய கண்டிப்பா இருப்பாங்க. அப்பா எந்த அளவுக்கு கண்டிப்பா இருப்பாரோ, அம்மா அதுக்கு அளவுக்கு ஈக்குவலா பாசம் அப்படிங்கறத காமிப்பாங்க.
1: சூப்பர், எல்லாமே வந்து ஒண்ணு மட்டும் புரியுது, அப்பாவினுடைய கண்டிப்பு தான் வந்து அம்மா வந்து ஜெயிக்கிறதுக்கு காரணமாயிருது.
3: எக்ஸாக்ட்லி, அம்மா சொல்லுவாங்க, பாவங்க சந்திரசேகர் ஏங்க அவனை கோச்சுக்கிறீங்க அப்படிம்பாங்க.

0: அப்படின்னா அம்மாவும் கண்டிப்பாங்க.
1: ஆனா
0: அந்த ஒரு செல்லம் அப்படிங்கறது, பிரியம் அப்படிங்கறது ஆப்வியஸ்லி அம்மா கிட்ட வந்து ஜாஸ்தியா எனக்கு கிடைக்கும்.
1: நன்றி நன்றி.
0: இன்னும் ஒரு விஷயம் சொல்றோம் சார், பெண் பிள்ளைகளுக்குரிய அந்த ஒரு நாள் இன்னைக்கு. அதனால அந்த பெண் பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய அரவணைப்பு, அம்மாவுடைய அந்த வழிகாட்டுதல், இது ரெண்டும் கரெக்டா ப்ராப்பரா கிடைச்சது அப்படின்னா அவங்க லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன்.
1: நன்றி நன்றிங்க.
0: நன்றி சார. நன்றி.
1: உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஊட்டி 91.8 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, உங்களுக்கு யார் அதிகமாக செல்லம் கொடுத்தார்கள், அம்மாவா அப்பாவா? இதுல வந்து அம்மாவா அப்பாவையும் நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும். மிக முக்கியமா அந்த செல்லத்தை வந்து நினைவு கூறுங்க. அவங்க என்ன கொடுத்தாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு உங்களுடைய லைஃப் என்ன இருக்கு, இதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வழியாக எனக்கு அதிக செல்லம் கொடுத்தது அப்பா தான், அப்பா ஃபர்ஸ்ட் ஓட்டு விழுந்துருச்சு அப்பாவுக்கு. ராமகிருஷ்ணன் ஃப்ரம் கொழும்பகொண்டான் அங்கிருந்து மெசேஜ் பண்ணிருக்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் தெரிந்த விஷயம், கண்டிப்பு அந்த கண்டிப்பு அப்படிங்கிற விஷயத்துல பாசம் அப்படிங்கிறது அடிபட்டுதா அப்படிங்கிற விஷயம் தெரியல. இருந்தாலும் நேர்களிட்ட பேசலாம், ஓட்ட கேட்டலாம். வணக்கம் ஊட்டி 91.8.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் சின்னவன் செல்வராஜ் பேசுறேங்க சார்.
1: செல்வராஜ் நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்க. நீ நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு. உங்களுக்கு அப்பாவா அம்மா ஒரு ஓட்ட ஃபர்ஸ்ட் போடுங்க
2: சார். எனக்கு நான் பாத்தீங்கன்னா நான் நடுப்பில்லைங்க சார். எனக்கு அதிகமாக பாசம் இல்லைங்க சார். ஏன்னா கடைக்குட்டிக்கு தான் அதிகமா பாசம் கொடுப்பாங்க சார். நடுப்பிள்ளைக்கு அதிகமா பாசம் கிடைக்காதுங்க.
1: மேல் பிள்ளைக்கு, ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு
2: ரெண்டு பிள்ளைக்கு கிடைக்காது. நடுப்பிள்ளைக்கு அதாவது பாசம் அதிகம் கிடைக்காதுங்க சார்.
1: சரிங்க, ஓகே. கண்டிப்புதான் இருக்கும்.
2: கண்டிப்புதான் இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெண் பிள்ளைக்கு தான் செல்லம் அதிகம் கொடுக்குறேங்க சார்.
1: நீங்க கொடுக்குறீங்க?
2: ஆமாங்க சார்.
1: ஓகே. அந்த பெண் பிள்ளைகள் வந்து அந்த செல்லங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்களா, ஒரு நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கிறாங்களா, இல்ல அட்வான்டேஜ்
2: எடுத்துக்கறாங்களா? ஆமாங்க சார், அப்பாக்கு செல்லம் கொடுக்கற மக்கமாரி நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க சார்.
1: இதை வந்து உங்களுடைய வைஃப் எப்படி கண்டிக்க மாட்டாங்களா?
2: கண்டிப்பாங்க சார். எனக்கு பையன் ஒண்ணு பொண்ணுங்க சார்.
1: சரிங்க.
2: எப்ப பார்த்தா பெண் பிள்ளைக்கே செல்லங்க அதிகமா கேக்குறீங்க, பையனை கண்டுக்கவே மாட்டீங்கன்னு அடிக்கடி பேசுவாங்க சார்.
1: உங்க வைஃப் வந்து பையனுக்கு அதிகமா செல்லம் கொடுப்பாங்களா, பொண்ணு கொடுப்பாங்களா?
2: உங்களுடைய
1: கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் ஊட்டி 91.8 இணைந்து. வணக்கம் ஊட்டி 91.8
3: சார். கோவை போகம்பட்டில இருந்து குமார் பேசுறேன் சார்.
1: குமார் நலமா இருக்கீங்களா?
3: சார் நலமா இருக்கிறேங்க சார்.
1: சூப்பர் சூப்பர். குமார் சொல்லுங்க, உற்சாகமா வந்திருக்கீங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அப்பாவா அம்மாவா யார் உங்களுக்கு அதிகமா செல்லம் கொடுத்தது?
3: எனக்கு அதிகமா செல்லம் கொடுக்கறது எங்க அம்மாவுங்க சார். அப்புறம் என்ன வேணாலும் கேட்டா வாங்கி கொடுப்பாங்க சார். அப்புறம் அதிகமா செல்லம் கொடுப்பாங்க சார். ஆனா கோபம் தான் அடிச்சு போடுவாங்க சார். அம்மா
1: கண்டிப்பும் இருக்கும், செல்லமும் இருக்கும்.
3: ஆமாங்க சார்.
1: சூப்பர் சூப்பர், நல்ல மதர். சரிங்க,
3: நன்றிங்க சார். நன்றி
1: நன்றி நன்றிங்க நன்றிங்க. நிறைய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. நான் ஐ எம் அப்பா செல்லம் ஒன்லி, பட் டேட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து மெசேஜ் போட்டிருக்காரு. என்னதான் இருந்தாலும் அப்பா செல்லமாக இருந்தாலும் கண்டிப்பாக அப்பா ஸ்ட்ரிக்ட். அதாவது ஒரு கருத்துக்கள் மட்டும் நான் வருது இங்கே. பெற்றோரும் ஆசிரியரும் பெற்றோரிடமும் ஆசிரியரும் பிரம்படிப்படாத பிள்ளைகள் வந்து போலீஸிடம் ஃபியூச்சரில் வந்து பிரம்படிப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் அந்த காலத்தில். ஸோ அதுபோல் கண்டிக்கப்படாத குழந்தைகளும் வந்து சில நேரத்தில் சமூகத்தில் கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய குழந்தைகளாக மாறுறாங்க. ஸோ கண்டிப்பு என்பது அவசியம் தான். கண்டிப்பாக பேசலாம். ஊட்டி 91.8 வணக்கம்.
4: வணக்கம் சார். ஜெய்ஸ்ரீ சார், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். பேரோட வந்திருக்கீங்க, யாரு வந்து பேசுறது?
4: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் சார்.
1: ரங்கநாதன் சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: அருமையா இருக்கீங்க சார். நிகழ்ச்சியெல்லாம் அப்படியே கேட்டு.
1: சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, உங்களுக்கு யார் அதிகமா செல்லம் கொடுக்கறது?
4: எனக்கு எங்க அம்மா தாங்க.
1: என்ன காரணம்?
4: நானும் எங்க அண்ணன், நானும் கடைசிங்க எங்க அண்ணன், நாங்க ரெண்டு பேர்
1: தாங்க.
4: அதெல்லாம் ரொம்ப செல்லமா, என்னையே செல்லமா
1: பண்ணுவாங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்லம் வந்து உங்க அண்ணனுக்கும் கிடைக்குமா?
4: கிடைக்குங்க, இருந்தாலும் எனக்கு தான் அதிகமா
1: அதிகமா கிடைக்கும்.
4: ஆமாங்க.
1: அப்பா அப்பாவுடைய செல்லம் எப்படி இருக்கும்?
4: அப்பா
1: இன்னைக்கு பரம்போடு இருப்பாரு. நன்றி நன்றிங்க.

நன்றி நன்றி. நிறைய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஊட்டிஎஃப்எம் 101.8 இணைந்து நிலையத்தில் நேரம் 11:17. நீங்கள் கேட்டிருக்கீங்க ஊட்டிஎஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நாம் பேசிருக்கக்கூடிய தலைப்பு, உங்களுக்கு யார் அதிகமாக செல்லம் கொடுத்தார்கள், அப்பாவா அம்மாவா, இந்த தலைப்பை தான் நாம் பேசிகிட்ருக்கோம். நேர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 9344909108 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு உள்ளூர் நேயர்களாக இருந்தால், வெளியூர் நேயர்கள் 9342909108 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக புது நேர்கள் 8300019108 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். புது நேர்கள் இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். லேண்ட்லைன் நம்பர் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 29666781 29666781 இந்த எண்களையும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அப்பாவா அம்மாவா அதிகமாக வந்து உங்களுக்கு யார் செல்லம் கொடுப்பது, இதை தான் வந்து நாம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைய தலைப்பாக ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் கேட்கலாம். இனிமையான பாடல் ஊட்டிஎஃப்எம் 101.8 ஸ்டே டியூன். இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: வீடுகளிலோ ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவுக் கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம்.
1: வான் நின்று பெய்யும் மழை. தான் செல்லும் வழியில் உள்ள குளம், குட்டை, ஏரி, ஆறு எல்லாம் நிரப்பி காடு கழனியெல்லாம் வளமாக்கி கடல் சேரும். அந்நீரை இயன்றவரை நிலத்தில் சேர்த்து வைப்போம். நிலத்தடி நீரை பெருக்குவோம்.
2: ஸ்டுடியோ டைம் 11:23. நீங்க கேட்டிருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 91.8 எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்களில் உங்களுடன் இணைந்திருப்பது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு, உங்களுக்கு யார் அதிகமாக செல்லம் கொடுத்தார்கள், அம்மாவா அப்பாவா? இதுதான் வந்து கேள்வி. நிகழ்ச்சியினையும் அடுத்த நாட்போட்டு பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: கோவை மாவட்டம் இடையர்பாளையம் பெருமாள் பேசணுங்க.
2: ஓகே பெருமாள், சொல்லுங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அம்மாவா அப்பாவா யார் வந்து அதிகமா உங்களுக்கு செல்லம் கொடுக்கறது?
3: என்னுடைய கருத்து என்னவென்றால், அப்பா அம்மா இரண்டு பேரில் யார் அதிகம் எனக்கு செல்லம் கொடுத்தாள் என்று கூற முடியாத அளவிற்கு
2: ரெண்டு பேருமே செல்லம் கொடுத்தாங்க.
3: என்னங்க?
2: ரெண்டு பேருமே செல்லம் கொடுத்துட்டாங்க.
3: செல்லம் மட்டும் குடுக்கலீங்க, பாசத்தை பொழிந்தார்கள், அன்பை அளித்தார்கள், நேசமுடன் வளர்த்தார்கள்.
2: சூப்பர் சூப்பருங்க.
3: எல்லாவற்றிற்கும் மேலாக என் எதிர்கால வாழ்வு நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக மிகுதியான அக்கறை எடுத்துக்கொண்டார்கள். குறிப்பாக ஒன்றை இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். அப்படி குறிப்பிடாவிட்டால் என் அப்பா அம்மா அவருடைய ஆன்மா சாந்தி கூட அடையாமல் போய்விடும்.
2: சொல்லுங்க.
3: என் உடன் பிறந்தவர்கள் 5 சகோதரிகள் மற்றும் ஒரு சகோதரர், என்னோடு சேர்த்து 7 பேர்.
2: 7 பேர்.
3: என்னவோ தெரியவில்லை, மற்ற குழந்தைகளை கவனித்தார்கள் என்பது உண்மைதான், ஆனால் என்னை பிரத்யேகமாக கவனித்தார்கள் என்பதுதான் 100% உண்மை.
2: சூப்பர் சூப்பர், நன்றிங்க.
3: ஓகே, தேங்க்ஸ்.
2: நன்றி. ரொம்ப உருக்கமா சொன்னாரு. என்னுடைய அப்பாவுடைய அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும் வந்து அதை வந்து சொல்லணும். 7 குழந்தைகளை என்னுடைய வந்து குழந்தைய வந்து என்னை வந்து இன்னும் ரொம்ப பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பாசம், அப்பா வந்து அன்பு, அப்பா என்று வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காரு கர்ணன் பைக்கட்டில் இருந்து. ஸோ அவருடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரையும் ஓட்டு போட்டுட்டு கடைசியில் வந்து அப்பா தான் என்றும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. நீங்களுடைய கருத்துக்களை வந்து வாட்ஸ்அப் வழியாக பகிர்ந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள 8300 1 9 101 8 என்ற எங்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக, சார் வணக்கம், எனக்கு செல்லம் அதிகம், கண்டிப்பு மிக மிக அதிகம், செல்லம் அதிகம் கண்டிப்பு அதிகம் சொல்லிருக்கா. ஒரு நாள் வீட்டில் வந்து சொல்லாமல் நண்பரோட நீச்சல் பழக சென்று விட்டேன். வெகு நேரமாகிவிட்டது, வீட்டில் தடம்பு ஆரம்பித்து விட்டார்கள். நான் வீட்டுக்கு வந்தவுடன் என் அப்பா ஒரு பார்வை பார்த்தார், அவ்வளோதான். நான் பயந்தே போய்விட்டேன். பிறகு ஒரு விழு விழுந்தது, காலத்துக்கும் மறக்காது. தர்மராஜ் கனியூர் மடத்துக்குளம். கடைசி வரைக்கும் வந்து கருத்தை சொல்லலை நீங்கள், உங்களுக்கு அப்பா செல்லம்மா இல்லை அம்மா செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செல்லம் இருந்துச்சு, அதே நேரம் கண்டிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா வந்து பார்வையிலே கண்டிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி நிலை மாற்ற நட்பு பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாளையத்திலிருந்து பாட்டப்பன் பேசுறீங்க.
2: பாட்டப்பன் சொல்லுங்க.
4: தலைப்பு
2: சூக்கர்.
4: 58 எங்களை கொண்டு வைத்தீங்க.
2: ஆஹா, சூப்பர் சூப்பருங்க.
4: அப்பா வந்து கண்டிஷனா இருப்பாருங்க.
2: சரிங்க.
4: அவருக்கு வந்து தவறு பிடிக்காது, தவறு செஞ்சா பிடிக்காது, கரெக்டா இருக்கணும். அதனால தப்பு செஞ்சா அவர் வந்து ரொம்ப கண்டிப்பாரு,
2: கண்டிப்பாரு, கண்டிப்பா
4: கண்டிப்பாரு, அடி வடிப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிறு வயசுல பார்த்தா அப்பா அடிச்சாரேன்னு நம்மளுக்கு கோபம் வந்தது. ஆனா இப்ப நினைச்சு பார்க்கும் போது அப்பா அடிச்சதாலும் நல்லதுக்குதா. அதாவது திருதற்காக, அதாவது ஒரு செடி வந்ததுன்னா அந்த செடி களை வருதுன்னா அந்த களை எடுக்காத விட செடி வெட்டியா போயிரு.
2: கண்டிப்பா தேவையில்லாத கிளைகளையும் கொடுச்சாகணும்.
4: அவன் அந்த களை எடுக்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா மேற்கொண்டு கண்டிக்கிற வந்து களை, ஒரு செடி நல்லா வரவேங்கிறதாலதான் அந்த இடையில வரக்கூடிய களை எடுக்கிற மாதிரி, அது மாதிரி களை எடுக்கிற மாதிரி நல்லா நம்ம வளர வேணுங்கிறதுக்காக தான் அவங்க கண்டிச்சு வளர்த்துறாங்க. அதாவது அம்மா வந்து உழைப்புல வந்து கரெக்டா இருக்குவாங்க.
2: சூப்பர்.
4: சோம்பலா இருக்க, நான் உழைக்க வேணும், 4 பேர் தாட்டால முன்னுக்கு வர வேணும் அப்படிங்கிற கருத்து வந்து அம்மா விதைச்சாங்க. அப்பா வந்து தவறா இருக்கக்கூடாது, நியாயமா கரெக்டா போவேங்கிறத வந்து ரொம்ப கண்டிச்சா இருப்பாரு.
2: சூப்பர் சூப்பர்.
4: பாத்தீங்கன்னா சிறு வயசுல பார்க்கும் போது தவறா தெரியுது, இப்ப சிந்திச்சு பார்க்கும் போது ஆமா கரெக்ட் தான்.
2: இப்ப நீங்க அப்பா அம்மா வந்து கண்டிக்கிறதா
4: நம்மள
2: நீங்க அப்பா அம்மா குழந்தைகளை கண்டிக்கிறப்ப வந்து யாருக்கு அதிகமா செல்லம் கொடுக்கீங்க, யார் அதிகமா கண்டிக்கிறீங்க நீங்க?
4: நாங்க வந்து ஒரு பொண்ணுங்க வந்து தவறு அப்பப்ப சொல்லுவாங்க அறிவுரை, ஒரு சின்னதுல சொல்லுவாங்க. பொண்ணுக்கு வந்து இப்ப பரவாயில்ல, ரெண்டு பேருமே நான் வந்து எங்க இளைய பொண்ணு கேட்டு நடந்துக்கிற அளவுக்கு என் பொண்ணு நல்லா புச்சி வச்சான மாதிரி.
2: சூப்பர் சூப்பர், ஓகே.
4: ஏதோ ஒண்ணு என்ன ஒண்ணு பண்ணல ஏது பண்ணலாம்னு கேக்குற அளவுக்கு ரெண்டு பொண்ணுங்க நம்மளுக்கு, ரெண்டு பேருமே நம்மளுக்கு அறிவுரை சொல்ல.

0: தான் பரவாயில்லைங்க.
1: நன்றி நன்றிங்க.
0: நன்றி நன்றிங்க.
1: நடை உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகளெல்லாம் ஊட்டி FM 101.8 இணைந்து நிகழ்ச்சியை அடுத்த நட்பு. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
2: நான் தென்பொன்மடியிலிருந்து பேசுறேங்க சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா நலமா இருக்கிறோம் நலமா இருக்கிறோம்.
2: நல்லத ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க சார். சரி, எனக்கு வந்து ரெண்டு பேருமே காட்டினாங்க சார். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக. நான் அங்கே இருப்பேன் இங்கே இருந்ததுனா ரெண்டு பேரும் காட்டினாங்க, அன்பு காட்டினாங்க, அரவணைப்பும் காட்டினாங்க, கோபத்தையும் காட்டினாங்க. ஆனால் அதுல ஒரு பங்கு மேல இருக்கிறது எங்க அம்மா தாங்க சார். நாங்க இன்னும் எங்க அம்மா எங்க கூட தான் இருக்காங்க, கூட குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வழிநடத்துற எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள்ங்க, அவங்க கல்லூரி போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எங்க அம்மா தான் இன்னும் எங்களை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க சார். அந்த வகையில பாக்கியசாலி நானு.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்ங்க.
2: ஆனா எங்க இதுல வந்து நான் பாசம் காட்டுவேன், எங்க வீட்டுல கொஞ்சம் கண்டிப்பு காட்டுவாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் இது காட்டிட்டா இதா இருக்கும் இல்லைங்களா. அவங்க பாசம் காட்டுறப்ப நான் கண்டிப்பா இருப்பேங்க. நான் அவங்க கண்டிப்பா இருக்கிறப்ப நான் கொஞ்சம் பாசம் காட்டுவேன். அந்த மாதிரி
1: நேர்களுடைய கவனத்திற்கு அன்பு நேர்களே, நாளை முதல் உங்கள் மனம் கவர்ந்த எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நாள்தோறும் காலை 10:30 ஒளிபரப்பாகும். காலை 11:02 ஒளிபரப்பாகும் உலாவரும் தென்றல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மற்றும் முகநூல் வழியாக நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.
3: திறந்த வெளியில் தேங்கும் நீர் கொசுக்களின் உற்பத்திக்கு காரணமாகிறது. மலேரியா, டெங்கு போன்ற நோய்களை பரப்பும் கொசுக்களிடமிருந்து நம்மை பாதுகாக்க திறந்த வெளியில் தண்ணீர் தேங்குவதை தவிர்ப்பீர்கள்.

0: யுவன் சங்கர் ராஜா ஹர்னி குரல் ஒலித்தது. தாமன் இசையில் அந்த பாடல் ராதே ஷியாம் திரைப்படத்திற்காக. உங்க ஊட்டி FM 91.8
1: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி FM 101.8. கேட்போம்,

0: ஊட்டியம் திவண்ணு புள்ளியிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி. உங்களுக்கு யார் அதிகமாக செல்லம் கொடுத்தார்கள், அம்மாவா அப்பா? இந்த தலைப்பு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில். நேர்களே, புது நேர்கள் 8300019118 என்ற பிரத்யேக எண்களை பயன்படுத்துங்க, உங்களுக்கு ஈஸியாக லைன் கிடைக்கும். வெளியூர் நேர்கள் 9342909101 என்ற எண்களுக்கும், 9344909118 என்ற எண்களுக்கு உள்ளூர் நேர்களும் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைன் கிடைக்கும், கண்டிப்பாக பேசலாம். நிகழ்ச்சி நேயம் அடுத்த நட்புட்ட பேசுவோம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். திருப்பூர்லேருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், நலமா இருக்கீங்களா?
1: அதாவது
0: தாத்தா பாட்டியுடைய செல்லம் எல்லாருக்குமே இருக்கும். நான் இங்க கருத்து வந்து என்னன்னா, அம்மா அப்பால வந்து யார் உங்களுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்தது?
1: அதிகமா செல்லம் கொடுத்தது வந்து செல்லம் கண்டிஷனா இருந்தாங்க
0: ரெண்டு பேருமே.
1: ரெண்டு பேருமே ரொம்ப கண்டிஷன் தான் இருந்தாலும் ஒரு நூல் அதிகமாக கொஞ்சம் கண்டிப்பு கம்மியா இருந்திருக்கும் கண்டிப்பு கூட இருந்திருக்கும் அது யார் அம்மா தான் வந்து செல்லம் கொஞ்சம் அதிகம் அம்மா அதிகம் நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட உங்களுக்கு வாங்கினேன் இதே கிளாஸ் செலவு பண்ணி வாங்கினா அப்ப சத்தம் போட்டாரு அம்மா சொன்னாங்க
0: உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஊட்டியம் திவண்ணு புள்ளி எட்டில் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க நேயர்கள். ராஜேஷ் அவர்கள் சென்னையிலிருந்து பகிர்ந்திருக்கிறார். எனக்கு அதிகமா செல்லம் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா தான் என்றார். நான் சிறு வயதில் இருக்கும்போதே அப்பா வந்து இறந்து விட்டார், தவறிவிட்டார். அந்த வருத்தம் வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அவர்கள் தன்னுடைய அதாவது தன்னுடைய இளம் பருவத்தை வந்து நினைச்சிருக்கார். அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் பெயர் ஆதிரா அவங்க வந்து தங்களுடைய கருத்தை பகிர்ந்திருக்காங்க. நிலம்பூரில் இருந்து அம்மாவும் அப்பாவும் வந்து ரெண்டு பேருமே சமம்தான், ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே நமக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. அதுவும் வந்து இப்போ நான் ஒரு அம்மாவாக இருக்கிறதுனால நம்ம குழந்தையோட ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டு

0: அப்படின்னு யோசிச்சு பார்க்கப்ப அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பாவும் நம்மளை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு புரியுது. இப்போது இவ்வளோ வசதிகள் டெக்னாலஜி இருக்குது, ஆனால் அப்போது அதெல்லாம் எதுவுமே இல்லாமலே 90s வந்து காலத்தில் அவங்க சந்தோஷத்தை எல்லாம் தியாகம் பண்ணி நம்மளுடைய எதிர்காலத்துக்காகவும் பாதுகாப்பதுக்காகவும் அவங்க வந்து அவங்களுடைய அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு ஏன் அதாவது அம்மா என்றைக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். அது போக ஒரு பெண்ணுங்கிற முறையில் எனக்கு அப்பாவை இன்னும் கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும். அப்படின்னா வந்து ஓட்டு வந்து அப்பாவுக்கு தான் போட்டிருக்காங்க கொஞ்சம் அப்படின்னுங்கிற வேர்டில் வந்து ஓட்டை வந்து நம்ம அப்பாவுக்கு போடலாம். இருந்தாலும் வந்து இன்னும் அப்பாவுடைய சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீக்காக தான் இருக்குது. 6 ஓட்டு தான் விழுந்திருக்கு, ஆனால் 8 ஓட்டு வந்து 4 ஓட்டு தான் அப்பா பக்கம் விழுந்திருக்கு, 8 ஓட்டு வந்து அம்மா பக்கம் விழுந்திருக்கு. பேசலாம், இன்னும் நேர்கள் வந்து கருத்துக்களை வந்து அப்பா பக்கம் ஓட்டு போடுவாங்களான்னு பேசலாம். வணக்கம், நேரு இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கேன். நேரிலே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் தொலைபேசியாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நம்ம UTFM 91.8 நான் உங்கள் அன்பு நண்பன் RJJP. ஸ்டே டியூன், இது உங்கள் UTFM 91.8. இங்கே எல்லாமே சமகிட்டு. வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல தங்கவேல் பேசுறேன்.
0: தங்கவேல், நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேங்க.
0: ஓகே, பாசம்னா அம்மாவா அப்பாவா?
1: எங்களுக்கு வந்து எங்க அம்மா, நாங்க சின்ன பையனா இருக்கும் போது
0: இல்ல, நான் கேட்ட கேள்வி பாசம்னா அம்மாவா அப்பாவா?
1: அப்பா, அம்மா தாங்க. என்ன வந்து
0: செல்லம்னா அம்மாவா அப்பாவா?
1: எங்க அப்பா, நாங்க சின்ன பையன்ல இறந்துட்டாங்க, அதனால எங்களுக்கு அது முறைய பத்தி பாசம் பற்றி தெரியலீங்க. எங்க அப்பா தான் எங்களை ரெண்டு பேருக்கும் நல்லபடியா வளர்த்துனாங்க.
0: அதனால
1: எங்க அம்மா வந்து உயிர் போக தனத்துல கூட நம்மளுடைய நினைவகத்துனால இருந்தாலும் நாம போய் அம்மா அம்மான்னு ரெண்டு கத்தம் போட்டவர் தான் அம்மா. எங்க அம்மா அப்படியே ஒரு கண்ணை திறந்து பாக்குற மாதிரி பாத்துட்டு அப்படியே உள்ள உயிர் போச்சு. அதனால நம்மள வந்து அம்மா, எங்க என்ன வந்து எங்க அம்மா வந்து எங்க போனாலும் வந்து காணமேன்னு எங்க அம்மா இருந்துட்டே இருக்கு. அதனால வந்து எங்க அம்மா தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பாசமா வச்சிருக்கீங்க.
0: ஓகே ஓகே
1: ஓகே,
0: நன்றி நன்றிங்க, நன்றி
1: ரொம்ப நன்றிங்க.
0: அடுத்ததாக அன்பு சகோதரா JP அவர்களுக்கு வணக்கம். நான் அப்பா செல்லம், அந்த தெய்வம் தற்போது என்னுடன் இல்லை, நன்றி அப்படின்னு சொல்லி சுருக்கமா வந்து ரொம்ப ஷார்ப்பா மெசேஜ் போட்டிருக்காரு. இடுக்கி மாவட்டம் கேரளால இருந்து குமார் அவர்கள். ஸோ இவர் வந்து அப்பா பக்கம் ஓட்டு போட்டிருக்காரு. 5-8 இப்படியே போயிட்டு இருக்கு. நேரில் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க பகிர்ந்துக்கலாம், உங்களுடைய ஓட்ட போடலாம். யார் வந்து அதிகமா செல்லம் கொடுத்தாங்க, அப்பாவா அம்மாவா? ஏன்னா இந்த செல்லம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்ல வந்து செல்லம் கொடுத்து கண்டிக்க வேண்டிய விஷயங்கள்ல கண்டிக்கிறதா ஒரு குட் பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வரிசையில நாம என்னதான் இருந்தாலும் அப்பாவை வந்து ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் நம்ம பார்க்குறோம் இன்றைய காலகட்டத்தில். என்ன இன்றைய காலகட்டத்தில், எந்த காலகட்டத்திலையும் என்ன காரணம் அப்படின்னா, அப்பாவினுடைய சந்தோஷமாகட்டும் இல்லை அவர்களுடைய துக்கமாகட்டும் அவர் வெளியே காமிச்சிக்க மாட்டார். அவன் அம்மா வந்து அப்படி கிடையாது, சந்தோஷமோ துக்கமோ இவன் கோபமோ எல்லாத்தையுமே வந்து உடனே காமிப்பாங்க. ஆனால் அப்பா வந்து கண்டிப்பை மட்டுமே முதல் வந்து காமிப்பாங்க. ஏன்னா குழந்தைகளை வந்து கண்டிப்பதில் வந்து ஆண் இருக்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் வந்து பெண்களுக்கு இருப்பதில்லை. அது என்னன்னு தெரியறதில்ல. அந்த தைரியம்ங்கிறத சொல்றதை விட வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அப்பா வந்து டிசைட் பண்ணுறாரு, அம்மா வந்து அதை வழி நடத்தி போகிறாங்க. ஒரு சில நேரங்களில் குழந்தைகள் வந்து கொஞ்சம் வழி தவறி போனால் கூட அப்பா திட்டுவார் அப்படின்னு தான் வந்து அம்மா சொல்லுவாங்களோ ஒழிய அவங்க வந்து திட்ட மாட்டாங்க. ஸோ அதாவது எப்படின்னா, சாப்பிடலைனா பூதம் வரும் அப்படிங்கிறதுல அந்த பூதம்ங்கிற விஷயத்தில் அப்பாவை தான் வைக்கிறாங்களோ ஒழிய தான் வந்து பூதம் ஆகிறதில்ல. அது வந்து அம்மாவினுடைய ட்ரிக்கா இல்லை வந்து அப்பாவினுடைய கெட்ட நேரமானு தெரியல. எனவே இந்த தலைப்பு வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து யார் அதிகமாக செல்லம் கொடுத்தார்கள், அம்மாவா அப்பாவா? இந்த விஷயத்தை நம்ம பேசிகிட்ருக்கோம். அடுத்து பகிர்ந்து கொடுப்பதில் மிக முக்கியம் வந்து அப்பா தான். அதை வந்து நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லிட்டாங்க, உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். நிலைத்த நேரம் 11:42, இன்னொரு 15 தான். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நேர்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் கேட்கலாம். ஸ்டேட்யூன், இது உங்கள் UTFM 91.8. இங்கே எல்லாமே சமகிட்டேன்.

தேங்கி நிற்கும் நீரில் உருவாகும் சிறு உயிர்கள் மனிதர்களாகிய நமது உயிருக்கே ஆபத்தாக மாறும். வீட்டின் சுற்றுப்புறத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வோம். டெங்கு போன்ற கொடிய நோய் பரப்பும் கொசுக்களுக்கு பாய் சொல்வோம்.

குப்பைகள் போட வேண்டிய இடம் குப்பை தொட்டிகளே, தெருவோரங்கள் நீர்நிலைகள் அல்ல. மண்ணும் நீரும் குப்பைகளால் பாழ்படுவதை தவிர்ப்போம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து குப்பை தொட்டியில் இடுவோம்.

0: ஓடிஎஃப்எம் 101.8 நிலத்தி நேரம் 11:48 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பா அம்மாவை வந்து நினைவு கூறும் விதமாக உங்களுக்கு யார் அதிகமாக செல்லம் கொடுத்தார்கள் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நினைவு அடுத்த நட்பு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஜேபி சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: குன்னூர்ல இருந்து மதன்மோகன்.
0: மதன்மோகன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, நீண்ட நாள் ஆச்சு பேசி இல்லீங்களா? ஓகே, சொல்லுங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. உங்களுக்கு யார் அதிகமா செல்லம் கொடுத்தது?
1: அப்பா தான்.
0: அப்பா தான்.
1: அப்பா வீட்டுல ஒரே பையன்.
0: ஓகே.
1: அம்மா ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க, அப்பா ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க.
0: என்ன என்ன காரணம் அப்பா வந்து? ஏன்னா ஜென்ரலா வந்து அம்மா தான் அதிகமா பசங்களுக்கு கண்டிப்பு கொடுப்பாங்க, இது செல்லமா இருப்பாங்க. அப்பா வந்து
1: மாறிடுச்சுங்க,
0: என்ன என்ன காரணம்? ஒரே பையன், என்ன காரணம்னால?
1: ரொம்ப லேட்டா பிறந்ததுனால ரொம்ப பாசம் மேல இருக்கு.
0: சூப்பர் சூப்பர். ஆனா அம்மா வந்து அப்பையும் அந்த கண்டிப்பு இருப்பாங்க இல்லீங்களா?
1: இன்னுமே கண்டிப்பா தான் இருக்காங்க.
0: சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. ரொம்ப அழகா வந்து ஆகா, கரெக்ட் 7:08 வந்துருச்சு. பாக்கலாம் அடுத்த லேயர்ட்ட பேசலாம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா நலமா இருக்கிறோம் ஐயா. யாரு இங்க பேசுறீங்க? உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க.
2: நான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் ஐயா.
0: சக்தி, நலமா இருக்கீங்களா?
2: என்ன சொல்லுவாங்க, பாசத்தை வந்து உடனே வெளிக்காட்டிடுவாங்க. அப்பா வந்து அப்படி
0: கிடையாது.
2: பாசம் எல்லாம் மனசுக்குள்ள இருக்கும், ஆனா வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க, ஆனா திட்டுவாங்க.
0: ஆமா கண்டிப்பா.
2: அதனால வந்து பெண் பிள்ளைகளை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்பாக்களுக்கு. என்ன காரணம்னா, அவங்க எல்லாம் வந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். அதனால அந்த பெண் பிள்ளைகளை வந்து அவ்வளவு பாசமா வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் அவங்க வந்து பேச மாட்டாங்க, சந்தோஷமா வச்சுக்குவாங்க. ஆனா அம்மாக்கு வந்து பையனை பிடிக்கணும்னா என்ன, கடைசி வரைக்கும் நமக்கு சோறு போடுவாரு, நம்மள காப்பாத்துவாரு
0: அப்படிங்கிறதுக்காக
2: அந்த பாசத்திலே வந்து அவங்க வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, இதுல வந்து முழு பொறுப்புமே இரண்டு பேருமே வந்து அது முழு பொறுப்பு தாங்க ஐயா.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க,
2: அந்த குடும்பம் நல்லா இருக்கு. நன்றிங்க ஐயா.
0: நன்றி நன்றிங்க நன்றிங்க. நேர் வந்து ரொம்ப இனிப்பா சுவையா வந்து அந்த கருத்தை சொன்னாரு. அப்பா வந்து என்னதான் பாசமாய் இருந்தாலும் அதை வந்து வெளிக்காட்ட தெரிவதில்லை, வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனால் அப்பா அம்மா வந்து உடனே அழுகையோ சந்தோஷமோ காட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிகழ்ச்சி நினைவு மாதிரி நட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம். ஊட்டி எஃப்எம் 101.8 வணக்கம்.
3: வணக்கம்.
0: யாருங்க
3: பேசுறீங்க? கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: கிருஷ்ணமூர்த்தி, சொல்லுங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
3: அதாவது அப்பாவோட அன்பு வந்து கண்டிப்பு கலந்த அன்பு, அம்மாவோட அன்பு வந்து செல்லம் கலந்த அன்பு. அதுல கொஞ்சம் கண்டிப்பு தூக்கலா இருக்கும், இதுல கொஞ்சம் செல்லம் கொஞ்சம் தூக்கலா இருக்கும்.
0: யாருக்கு ஓட்டு போடுங்க, அம்மாவா அப்பாவா அதிகமா செல்லம் கொடுக்கறது?
3: அதான் சொல்றேன்ல, அது வந்து ரெண்டுமே செல்லம் தான். செல்லம்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. செல்லம் கொஞ்சம் கூடுன செல்லம்.
0: யாரு?
3: அம்மாவோட செல்லம்.
0: அம்மாவோட செல்லம். ஓகே, அம்மா சைடு தான் அப்ப ஓட்டு போடுறீங்க.
3: அம்மா வந்து அப்பா வந்து கொஞ்சம் கண்டிப்பா வைப்பாரு. ஆனா ரெண்டு பேருமே, ஆனா இப்ப உள்ள பாத்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, நல்ல செல்லம் குடுக்கறாங்க, எல்லாம் பண்றாங்க. பழைய காலத்துல அப்படினா அப்பா கொஞ்சம் கண்டிப்பாவே இருப்பாரு. பாக்கும்போது அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு அப்படின்னு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இது வரும்.
0: கண்டிப்பா.
3: உதாரணம் சொல்லணும்னா, அந்த நம்ம அந்த தங்கப்பா சௌத்ரிய சொல்லலாம். சௌத்ரி எப்படி பண்ணுவாருன்னா, பையனோட ஜெகன், அந்த பையனுக்கு வந்து அன்பு பாசம் எல்லாம் கொடுப்பாரு, ஆனா ரொம்ப கராரா கண்டிப்பா இருப்பாரு. அவன் தூங்கினதுக்கு அப்புறம் தூக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டு பாடுவார். அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது. இதை அவன் முடிச்சிருக்கும் போது பாடுனா பரவாயில்ல,
0: அவன்
3: மனசுல ஒரு வெறுப்பு வெறுப்பு வந்து வந்து வந்து வந்து அப்பா மேல வெறுப்பு வரும். ஆனா உண்மையில அன்பு பாசமா இருப்பாரு.
0: இருப்பாங்க
3: இருப்பாங்க
0: கண்டிப்பா. இங்க கொஞ்சம் கூடுதலா இருக்கும், இங்க வந்து பாசம் கொஞ்சம் கூடுதலா வந்துடும்.
3: கொஞ்சம் குறை. ஆமா, எனக்கு செல்லம் கூடுதல் கொஞ்சம் குறை.
0: நன்றி.
3: அன்பு பாசம் ரெண்டுமே ஈக்குவல்.
0: நன்றி நன்றிங்க.
3: நன்றி நன்றி.
0: நேரில் வந்து ஈக்குவலா ஓட்ட போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ நானும் அதை தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அப்பா அம்மா இந்த போட்டியில வந்து யார் வந்து ஜெயிக்க போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்னதான் அம்மா அம்மாவுடைய ஓட்டு அதிகமாக போயிட்டே இருந்தாலும் கடைசியில் வந்து ரெண்டு மூணு நேர்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து அப்பாவுக்கு ஓட்டு போட்டு

0: கண்டிப்பா அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் அப்படின்னு கூட்டாங்க. நிறைவாக வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14 காலில் வந்து அப்பா ஒரு 8 கால், அம்மா ஒரு 8 கால். ஓகே, இன்னொரு கால் வருது, பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய வானொலிய சவுத்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்குங்க.
1: ஹலோ
0: ஐயா, சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அப்பாவா அம்மாவா யார் உங்களுக்கு அதிகமா செல்லம் கொடுப்பது?
1: நன்றிங்க.
0: 17th காலில் வந்து அம்மா வந்து இப்போ வந்து வின் பண்ணிட்டாங்க. அம்மா வந்து 9 காலும், இவங்க வந்து ஒரு அப்பா வந்து 8 காலில் இருக்காங்க. இருந்தாலும் என்ன சொல்லலாம், நம்முடைய கருத்து வந்து அம்மாவும் அப்பாவும் ஈக்குவலாக வந்து பாசத்தில் யாருமே குறை கிடையாது. ஏன்னா அப்பாவினுடைய கடைசியாக வந்து நாகர்கோயில் நேயர் சொன்னது மாதிரி அப்பாவினுடைய பாசம் கண்டிப்பான பாசம், அம்மாவினுடைய பாசம் கொஞ்சம் தூக்கலான பாசம், அவ்வளோதான ஒழிய எந்த பெற்றோரும் வந்து எந்த குழந்தையும் வெறுப்பதில்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை, அதாவது பெற்றோர் வளர்ப்பதில்லை. அதுதான் வந்து இங்கே ஒரு முக்கியமான ஒரு கருத்து. எல்லா நேயர்களும் வந்து தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக வந்து மெசேஜை வந்து அனுப்புனாங்க. நிறைய நேயர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை ஆன்லைனில் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி, ஆஹா, இன்னும் ஒரு நேர் வர்றாரு, அம்மாவை வந்து நினைவுகிறாரா, அப்பாவை நினைவு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், குன்னூர்லேருந்து
0: அரவிந்த். அரவிந்த் சொல்லுங்க, கடைசி வந்திருக்கீங்க. யார் வந்து உங்களுக்கு அப்பாவா அம்மாவா யார் அதிகமாக செல்லம் கொடுக்குறது?
2: அப்பா தான் சார் நிறைய செல்லம் கொடுத்தாரு.
0: சூப்பர், 9 ஓட்டு முடிஞ்சு போச்சு, 18. ஓகே, என்ன காரணம், என்ன அப்பா வந்து செல்லம் கொடுப்பது காரணம் என்ன?
2: அக்கா வந்து அம்மாட்ட ரொம்ப ஓட்டிட்டு இருப்பாங்க, அதனால எம்எல்ஏ பாசம் ஜாஸ்தி அப்பாவுக்கு.
0: அப்பாவுக்கு ஓகே, அம்மா வந்து அக்காவை ரொம்ப பாத்துக்குவாங்க.
2: ஆமா ஆமா.
0: ஓகே ஓகே, நீங்க இப்ப பெற்றோரா இருந்தா நீங்க வந்து பெண் குழந்தைகளுக்கு பாசம் கொடுப்பீங்களா, இல்ல வந்து ஆண் குழந்தைகளுக்கு அதிகமா பாசம்?
2: ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா கொடுப்பேன்.
0: ரெண்டு பேருக்கு ஈக்குவலா கொடுப்பீங்க?
2: ஆமாங்க.
0: ஓகே, நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி. அடுத்த நேர் என்ன, நிறைவு நேர் வந்து இன்னும் யாரை நிறைவுன்னு சொல்றதே சொல்ல முடியாத அளவுக்கு போட்டி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம், ஊட்டி எஃப்எம் 91.8.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
3: நான் முத்தரை பல்லடால இருந்தேன், ஊட்டி.
0: ஓகே, சொல்லுங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
3: என்னுடைய கருத்துக்கள் என்னன்னா, அப்பா என்ன ரொம்ப பாசமா வச்சுப்பாரு.
0: ஓகே சூப்பர். ஓகே, என்ன காரணங்க?
3: காரணம் வந்து நான் வீட்டுக்கு 8 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த போயேன்.
0: ஓ சூப்பர். ஓகே,
3: அதனால
0: உங்களோட பிறந்தவங்க நீங்க ஒரு ஆளா இல்ல வேற யார் இருக்காங்களா?
3: ரெண்டு பேர் சார்.
0: ரெண்டு பேர். ஓகே, அக்காவா இல்ல தம்பியா?
3: ரெண்டு பேர். தம்பி.
0: தம்பி. ஓகே, உங்களுக்கு அடுத்ததான் வந்து குழந்தைகள்.
3: 8 வருஷத்துக்கு அப்புறம்.
0: ஓகே,
3: அந்த அதனால நான் முதல் வீட்டுல பிறந்த பையனால எங்க அப்பா வந்து என்ன ரொம்ப அம்மா விட அப்பா நல்லா பாஸ் பண்ணுவாங்க.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றிங்க.
3: நன்றி சார்.
0: என்ன அப்பாவுடைய இது வந்து ஜெயிக்கும் நினைக்கிறேன், இருந்தாலும் அந்த ஒரே ஓட்டில் தான் இருக்கிறது. ஏன்னா 10, இது வந்து 9, இருந்தாலும் அம்மா அப்பா. ஸோ நம்முடைய கருத்து, நிறைவு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நான் சொன்னது போல அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் அப்பாவுடைய கண்டிப்பான பாசமும் அம்மாவினுடைய செல்லமான பாசமும் இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து பார்க்கப்படும் ஒரு விஷயம். இதில் அப்பாவா அம்மாவா அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தை சமுதாயத்தில் வந்து ஒரு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் வந்து தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துவாங்க. அதில் செல்லம் கொடுத்து அதில் செலுத்துகிறது வந்து அம்மா, அடுத்து வந்து கண்டிப்பை கொடுத்து செலுத்துவது அப்பா. இந்த ஒரு விஷயத்தில் தான் ஒரு சின்ன மாறுபாடு ஒழிய, பட் பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல குழந்தையாக ஒரு பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நேரில் அனைவருக்கும் ஊட்டிஎஃப்எம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களும் நன்றிகளையும் சொல்லலாம். இன்னும் ஒரு நேர் வர்றாரு. வணக்கம். அப்பா, நேர் வந்து இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு அழகான பாடலோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஊட்டிஎஃப்எம் 91.8 ஸ்டேட் யூனிட், உங்கள் ஊட்டிஎஃப்எம் 91.8 இங்கே எல்லாமே சமகிட்டு. இன்னும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களும் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அஜய் ஜே பி. டாடா, பாய் பாய்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12 மணி.
1: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
2: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
3: பாஸ் இங்க தான் வைன் கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சொல்லி வர அன்னோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன் கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.
0: நேர்கள் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:15 நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு இடம்பெற கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மேலிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்,

மூன்று மணிக்கு ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல், மாலை 4 மணிக்கு பெண் ஒன்று கண்டேன் நாடகம், எழுதியவர் பாம்பே கண்ணன் அவர்கள், அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் ஆகியோர். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், அதனைத் தொடர்ந்து 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நேர் விருப்பம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை இதில் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி.

மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், இதில் பயிர்களை பாதுகாக்க தோட்டங்களுக்கு மின்வேலி அமைப்பது குறித்து நீலகிரி மாவட்டம் கெந்தோரை பகுதியைச் சேர்ந்த உழவர் சி மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 முதல் 9:00 வரை நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாணம், 10:00 ரவிவாசிரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, ஜக்தேஷ் ஹக்கர் அவர்களின் தபலா இசை இடம்பெறும், 11:30 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றையமது ஒளிபரப்பில் தொடரவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரலாக

சாலையோரத்து மரங்களும் செடிகளும் அவற்றின் பூக்களும் காய்களும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு பயன் தருபவை. ஆனால் நடைபாதையில் உள்ள களைகள் முட்கள் கூட ஆபத்தை அழைத்து வருபவை. அவற்றை அகற்றுவோம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம்.

ஹாய், ஹலோ, வணக்கம் அன்புள்ளங்களே. பிற்பகல் 12:10 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் இணைய காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. ஸோ மீண்டும் வணக்கம் அன்புள்ளங்களே. நிகழ்ச்சியில் நான் இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ராகவேந்திரா. ஸோ முதல் முறையாக ஸ்நேகிதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியாகணும். அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து ஸ்நேகிதிய பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே. அதை தொடர்ந்து நிகழ்ச்சி பற்றி சொல்லலாம். உலக பெண் குழந்தைகள் தினம். செந்தமிழாக செல்ல மகளாக இல்லத்தில் சொர்க்கமாக்கும், இல்லத்தை சொர்க்கமாக்கும் இளவரசியாக வந்து வளம் வந்து கொண்டிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் உலக பெண் குழந்தைகள் தின வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்ன விஷயம் வேணால் வந்து சொல்லலாம். ஸோ சண்டே என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படியெல்லாம் அதை ரீயூஸ் பண்ணலாம், அதை வந்து எப்படி இன்னொரு ஒரு பொருளாக வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய ஐடியா இருக்கும். அதை தாண்டி நிறைய பேருக்கு மெடிக்கல் ரீதியான டிப்ஸ் வந்து தெரியும். அதை வந்து மற்றவர்களுக்கும் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஐடியா இருக்கும். சின்ன சின்ன தொழில் நிறைய பேர் வந்து நீங்களாம் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. டெய்லரிங் சார்ந்த விஷயம், சின்ன சின்ன நிட்டிங் பண்ணுறது, இந்த சாரியை வச்சு நிறைய எப்படி சொல்கிறதுனா நம்ம வீட்டுக்கு போடக்கூடிய சின்ன மேட்ஸ் மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. சரி, என்னோட ஃபேமிலியில் கூட நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படியெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது சின்ன சின்ன பொருட்களை வச்சு எப்படி அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் வந்து பண்ணலாம் அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து இருக்காது. அது அவங்க டைமிங் எப்படி மேனேஜ் பண்ணணுன்ற ஐடியா இருக்காது. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, நான் இந்த மாதிரியான ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய செயல்களை வெற்றியாக இப்படியெல்லாம் சூப்பராக முடிச்சிருவாங்க,

0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே. ம், சொல்லுங்க.
1: பல்வலி, அதுக்கு வந்து ஒரு குறிப்பு சொல்ல போறேங்க சார்.
0: சொல்லுங்க.
1: கடுக்காப்பொடின்னு ஒண்ணு இருக்குங்க சார். கடுக்காப்பொடி ஒரு 100 கிராம் வாங்கிக்கணும். பொடியா வாங்கிக்கணும்.
0: சரிங்க.
1: அப்புறம் அது கூட கிராம்பு வந்து 10 கிராம் கிராம்பு வந்து அந்த லவங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார், அது வந்து 10 கிராம் வாங்கிக்கணும். அதுவும் உப்பு வந்து ஒரு 5 கிராம். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சு வச்சுட்டு டெய்லி விளக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த பல்லு வலி இருக்காதுங்க சார். ஆர்டர் பல்லு கூட ஆடாதுங்க சார். அந்த அளவுக்கு வந்து
0: நிறைய பேருக்கு, நம்ம இப்ப எல்லாம் பாத்தோம்னா நிறைய விஷயங்களுக்கு சின்ன சின்னதா டேப்லெட்ஸ் எடுக்கிறோம், நிறைய மெடிகேஷன்ஸ் எல்லாம் போறோம். அதான் சொல்ல வரேன். அதான் ஆதி காலத்துல இருந்து முன்னொரு காலத்துல எல்லாருமே வந்து இந்த மாதிரியான முறைகள் வந்து பயன்படுத்தினாங்க. அதனாலதான் அவங்களுடைய ஹெல்த் எல்லா விஷயமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டிப் கொடுத்துருக்கீங்க.
1: ஒரு வைத்தியர் தான் சொல்றேன், அந்த மாதிரி இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். எல்லாருமே செய்யலாம்.
0: ஓகே, இதுல ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, நம்ம எகிர் மேல வைக்கணுமா இல்ல பல்லின் இதுல வைக்கணும்? எப்படி வைக்கணும்?
1: விளக்கலாம் சார. பிரஸ் போட்டு விளக்கலாம்.
0: பிரஸ் போட்டு இது பண்ணி வைக்கணும்.
1: காலையில நைட் ஈவினிங் ஏதோ ஒரு டைம் இது விளக்கிட்டு வந்தோம்னா அது வந்து நல்லது சார். அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி கூட ஆடாது. அந்த மாதிரி
0: அனுபவமே சிறந்த ஆசான் மாதிரி எனக்கு இந்த இருக்கக்கூடிய அனுபவத்தை சூப்பரா வந்து பகிர்ந்துக்கிறேன்.
1: இங்க வர்க்கத்திலேயே வந்து அந்த கீழ்பல்லு வந்து கொஞ்ச நாள் ஆனா ஆடுற மாதிரி இருக்கும். அப்பாவுக்கு இருக்கு, அப்பாவுக்கு இருக்கு, அது எனக்கு வந்துட்டு.
0: சரி,
1: இந்த பல்படி விளக்குறதுல இருந்து அந்த பிரச்சனை இல்லைங்க சார். அந்த ஆடுற பல்லே ஆடல, அவர் சொன்ன மாதிரி நம்பிக்கையா இருந்துச்சு. அதனால செய்யலாம் எல்லாரும்.
0: சரிங்க, ரொம்ப வந்து கான்ஃபிடண்டா நாங்க வீட்டுல யூஸ் பண்றோம், நீங்களுமே பயன்படுத்துங்க.
1: ஓகே,
0: நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சார்,
0: இது பிள்ளை பாசம் படத்துல இருந்து
1: நல்ல
0: தலைவியும் தலைவி அந்த பாடல் வேணும். நேர்லி பாடலை கேட்கும் முன்
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: பிள்ளைப்பாசம் திரைப்படத்திற்காக மனோ மின்மினி குழுவினர் பாடியது இளையராஜாவின் செயல். ஸ்டேடியூன்ட்.

0: நேயர்களே, இன்று தொடங்கி இம்மாதம் 20ஆம் தேதி வரை நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி உங்களுக்காக.
1: முதல் நாள் நம் வணங்கும் தேவியின் பெயர் ஸ்ரீ சைலபுத்ரி. யார் இவர்? ஹிமாச்சலய மன்னனின் மகள், மலைகளின் அரசி, பார்வதியின் முதல் வடிவம். இவரே இயற்கையின் ஸ்திரத்தன்மையையும் வலிமைக்கும் அடையாளம். இவரை வணங்கினால் மன உறுதி கிடைக்கும். முதல் நாள் செய்ய வேண்டிய அலங்காரம் பாலசுந்தரியின் அலங்காரம். நிறம் ஆரஞ்சு நிறம். இதனுடைய முக்கியத்துவம் கதிர்வீச்சு மற்றும் நேர்மறை ஆற்றல். செய்ய வேண்டிய பிரசாதம் வெண்பொங்கல், கொண்டைக்கடலை சுண்டல். போட வேண்டிய கோலம் அரிசி மாவு பொட்டுக்கோலம்.
0: தினமும் மாலை 6:10க்கு விளக்கேற்றும் வேளையில் கேட்க தவறாதீர்கள்.

0: 12:22 ஆயாச்சு. நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே, அன்பு உறவுகளே, அன்பு சிநேகிதிகளே. முதலாவது வந்து ஒரு நேயர் வந்து ரொம்ப அற்புதமாக தங்களுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. அந்த வரிசையில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அன்பு சிநேகிதி வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார். மகா தாராபுரத்திலிருந்து பேசணும் சார். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோமா. நீங்க எப்படி இருக்கீங்க? தாராபுரம் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு சார். மழை தான் சார் பெய்ய மாட்டேங்குது சார். கவலையா இருக்கு சார்.
0: இங்க வந்திருக்குமா ஒரு ரெண்டு நாள்
1: சார்? இங்குள்ள மக்களால என்ன சார் செய்யறது?
0: ஐயோ ஆமா இல்லையா. சரி சரி சரி.
1: அதாவது சார், சில பேர் வந்து ஐயோ நான் ஏழையா இருக்கிறனே, ஆண்டவன் எனக்கு சாபம் பண்ணிட்டாரு, போன விரைவில் நான் செஞ்சு பாவமா அப்படின்னு எல்லாம் புலம்புவாங்க. அதெல்லாம் அர்த்தமற்ற புலம்பல் சார். கடவுள், எங்க பாட்டி சொல்லுவாங்க, கடவுள் எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் படி அளப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற ஒரு நுட்பத்தை நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அதாவது சுகர் இவ்வளவுன்னா இவ்வளவு கிராம் தான் ஒரு மனிதனுக்கு கொடுப்பாரு, மட்டன் இவ்வளவுதான் கொழுப்பு சத்து உள்ளது இவ்வளவுதான் கொடுப்பாரு. அதை நான் எந்த பணக்காரன் இருந்தாலும் சரி, அல்லது யார்

0: மீறினாலும் சரி ஸ்டாப்.
1: எல்லாருக்கும் இறைவன் சமமானவர் தான்.
0: சமமானவர் தான். சுகர் சாப்பிட முடியாது, அப்புறம் மட்டன் கொழுப்பெல்லாம் சாப்பிட முடியாது. கடவுள் ஸ்டாப் பண்ணிடுவாரு. அதனால என்ன இருக்கு உலகத்தை யோசிச்சு பாருங்க. கடவுள் ஒண்ணு போல படி எழுக்கிறார். பணம் இருக்குது எங்கிட்ட, 10,000 கோடி இருக்குது அப்படிங்கறக்காக எம்மனை வர வேண்டாம்னு சொல்ல முடியுமா? முடிய முடியாது. எல்லாமே சமமாதான் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்காரு. பணக்காரா இருந்தாலும் செத்துதான் போகணும், ஏழையா இருந்தாலும் சாவு வரும்போது செத்துதான் ஆகணும். அதனால எதுக்காக புலம்புறீங்க? பணம் இருக்கிறதுனாலயோ இல்ல பணம் இல்லாதனாலயோ எதுவுமே நடக்காம இருக்க போறது இல்ல. நடக்கிறது நடந்துதான் தீரும். அதனால கவலைப்படக்கூடாது. அப்ப ஒரு பொண்ணு கூட ஒரு நாள் ஒரு நடிகர் கிட்ட சொல்லி இது அழுகுது, என் பிள்ளைய நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கலையேன்னு அழுகுது. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்காம தமிழ் மீடியத்தில். ஒரு குழந்தை வந்து நம்ம ஏதோ படிப்பு படித்தாலும் ஆரோக்கியமா வந்து புத்திர சோகம் என்ன தெரியுங்களா, நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம குழந்தை செத்து போக கூடாது. அதுதான் உலகத்திலேயே கொடுமையான சோகம். அது இல்லாம ஆண்டவர் நம்ம பார்த்து நம்ம நல்லவங்களா நடப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு எந்த தீங்கும் வரவே விடா வராது. வந்தாலும் நம்மளை கை தூக்கி காப்பாத்திடுவாரு. அதை நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு நம்ம நல்லவங்களா நடந்துக்கணும். அப்புறம் கௌரவம் பார்க்க கூடாது. அதான் ஏழை ஏழைங்கிறாங்களே சார், ஒரு சின்ன வயசானவங்களுக்கு போய் ஒரு சின்ன உதவி செஞ்சு அவங்க 50 100 கொடுப்பாங்க. இதுல என்ன பிரசிடென்ட் வந்து எடுக்கிறதுக்கு, இதுல எல்லாம் கேவலமெல்லாம் கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு நம்ம 4 காசு சம்பாதிக்கலாம். இப்ப நானே என்னையே சார் ப்ரொஃபசர் பொண்டாட்டி வந்துட்டு முருங்கீரை வைக்குது அப்படிம்பாங்க. ப்ரொஃபசர் பொண்டாட்டிங்கிற அந்த பட்டை 100 ரூபா கொடுக்குமா? கொடுக்காது.
1: எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே, அவ்வளவுதான் இல்லையா? உங்களுடைய பல்வேறு விஷயங்களை மோட்டிவேஷனல் தரக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க, மிக்க நன்றிமா.
0: நன்றி சார்.
1: ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அதாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணும், லைஃப்ல நமக்கு என்ன விஷயம் இருந்தாலும் அதை வைத்து நாம் எப்படியெல்லாம் சந்தோஷப்படலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி பல்வேறு விஷயங்களை நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க லாஸ்ட் நேயர். ஸ்நேகிதிகளை நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் அழைத்து உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், டிப்ஸாக இருக்கலாம், மணி சேவிங் ஒரு சேவிங்ஸ் ஐடியாவாக இருக்கலாம், அல்லது ஒரு சேலஞ்சை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் டிப்பாக இருக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இந்த ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 8300 1018 9344 1018 9342 1018 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அற்புதமான பாடல் வருது. சின்ன குயில் அவர்கள் பாடின பாடல் பூவே பூச்சூடவா திரைப்படத்திற்காக இளையராஜாவோட இசையமைப்பில் வைரமுத்தோட பாடல் வரிகளில் ஸ்டேடியோ உண்டு.

0: நிறையா அவங்க அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டு ஜாலியாக ஊருக்குள்ள சுற்றுற ஒரு வைபான ஒரு பாடல் கேட்டு நாமளும் வைபான ஒரு அருமையான நேரம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 12:30 நொடிகள் ஆயாச்சு. ஸ்நேகிதிய நிகழ்ச்சி அப்படியே களை கட்டிட்டு ரொம்ப சூப்பராக ஜோராக போயிட்டு இருக்கு. பல்வேறு ஸ்நேகிதிகள் பல அருமையான டிப்ஸை வந்து நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சண்டே அதுவுமா பல்வேறு விஷயங்கள் நமக்கு இஷ்டா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம கூட பேச போற அடுத்த ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம். பள்ளி நெகிழ்பட்டியிலிருந்து கமலா வேணுங்க. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும் ஸ்நேகிதி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம்.
0: சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு சண்டே? எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு
1: சண்டே? எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல் ஒண்ணும் கிடையாதுங்க. நாங்க பொட்டாசி இதெல்லாம் பிடிக்கிறோங்க.
0: இல்ல, ஸ்பெஷல் செஞ்சாதான் சண்டேன்றது. ஆஃப் கோர்ஸ் ஒரு விஷயத்துல
1: ஒரு விதத்துல ஆமா, நாங்க அப்படி தான் திங்க் பண்ணுவோம். சண்டேனா ஒரு ஸ்பெஷல் இருக்கணும் அப்படினு. அதனால இன்னைக்கு வந்து என்னன்னா, நார்மலான ஃபுட் செஞ்சு சாப்பிடுறதுனால அடிக்கடி முளைக்கட்டிய தானிய வகைகள் வந்து வீட்டுல சமைக்கிறது எனக்கு
0: பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நாங்க பிராக்டீஸ் பண்ற டிப்ன்னுட்டாங்க. வாவ்.
1: ஆமா, இன்னைக்கு அதான் சமைச்சிருக்கேன். பாசி பேது முளைக்கட்டி வச்சதுதான் இன்னைக்கு ஒரு சாம்பாரா. சும்மா வெறுமனே பச்சையா சாப்பிட்டாமே நல்லது, ஆனா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு கும்முன் ஆயிரும். அதனால அதை ஒரு குழம்பாவே சமைச்சு வச்சிட்டோம்னா சாதத்துல போட்டு சாப்பிட்டுக்குவாங்க.
0: சரிங்க.
1: அது வந்து பாட்டில ஒரு நாள் ரெண்டு நாள் சமைச்சு சாப்பிட்டோம்னா அது கொள்ளு பாசி பேரு தட்டப்பேரு எது வேணாலும் சுண்டல் இது எல்லாமே நான் சமைக்கிறப்ப வந்து ஊற வச்சு அதை முளைக்க வச்சுதான் சமைப்பேனே நான். ஆமா. அப்புறம் என்ன வந்து வந்துங்க, இப்ப இந்த நான்வெஜ் சாப்பிட முடியாத நேரங்கள்ல நமக்கு புரோட்டீன் வந்து அதிகமா தேவைப்படுது இல்லைங்களா? அதனால வந்து மீல் மேக்கர் இருக்குல்லங்க, அத கூட வாங்கி நல்லா அந்த சிக்கன் மட்டன் எல்லாம் கிரேவி பண்ற மாதிரியே வல்லரி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேங்காய் தேங்காய் விழுது இதெல்லாம் வச்சு சுடுதண்ணியில போட்டு அதை எடுத்து கிரேவி மாதிரி செஞ்சு சப்பாத்தி சாப்பாடுக்கு ரசசாதம் தொட்டுக்கிறதுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கு. அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் இந்த இன்னொன்னு சொல்லிட்டுங்களா?
0: தாராளமாக சொல்லுங்க.
1: அந்த பிரெட் வந்து நிறைய பேருக்கு சாப்பிடவே பிடிக்காது. அவங்க வந்து அது வந்து வீட்டுல வந்து நல்லா உடம்பு சரியில்லைனாலும் யார பார்த்தாலும் இது ஃப்ரூட்ஸ் கூட பிரெட் சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க.
0: சரிங்க.
1: அதை வந்து சும்மா அப்படியே ஃப்ரிட்ஜ்ல போட்டு வச்சிருக்கிறதுக்கு அதை வந்துங்க அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கொஞ்சம் லைட்டா எண்ணெய் ஊத்தி அதை வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து தனியா தட்டுல கொட்டிட்டு அதுக்கப்புறம் கடுகருவேப்பிலை ஆயில் ஊத்தி வெள்ளரி வெங்காயம் ரெண்டு மூணு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினா கிரேவி மாதிரி ஆயிரும். அப்புறம் அதுக்கப்புறம் வறுத்து வச்சுக்கிற பிரெட் போட்டு நல்லா ரெண்டு பெரட்டு பெரட்டி எடுத்தீங்கன்னா பிரெட் எவ்வளவு பாக்கெட் இருந்தாலும் காலி ஏறு சாப்பிட நல்லா டேஸ்டியாவும் இருக்கு.
0: செம டிப் சொல்லிருக்கீங்க.

0: இதை
1: அந்த மாதிரி தான்
0: கேட்கக்கூடிய
1: எனக்கு
0: நேர்களுக்கு ஒரு
1: தெரிஞ்சது.
0: ஸ்நாக்கான நல்ல ஒரு ஐட்டமாக இருக்கும் இல்லைங்களா?
1: ஆமாம்,
0: ஓகேம்மா, ரொம்ப அற்புதமாக ஷேர்
1: இல்லை
0: பண்ணீங்க.
1: ஒரே நிமிஷம், என்னோட ஃப்ரெண்டுங்க அறிமுக நேயரே எஃப்எம்ல வந்து பேசுகிறாங்களா அந்த சம அப்படி.
0: அதுக்குள்ளே அவருடைய
1: ஹலோ சார்,
0: வணக்கம்ங்க, உங்கள் பேர்
2: ஹேமாங்க.
0: எப்படி இருக்கீங்க ஹேமா?
2: நல்லா இருக்கோங்க சார்.
0: ஓகே, நீங்களும் அதே ஊர் தானா?
2: ஆமாங்க, நரிக்கல்பட்டி தானுங்க.
0: ஓகேம்மா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது ஷேர் பண்ண போகிறீங்களா?
2: சார், வாயில புண்ணு வந்துருச்சுன்னா மாசிக்காய்னு ஒண்ணு இருக்குங்க நாட்டு மருந்து கடைகள்ல, அத வாங்கி சாப்பிட்டாங்கன்னா லைட்டா போட்டாலே அந்த புண்ணு ஆறிடுங்க சார்.
0: சரிங்க, ஓகே. ஓகே, அத ஜஸ்ட் சாப்பிட்டாலே அந்த புண்ணு வந்து வாய் புண்ணு ஆறிடும்.
2: ஆமாங்க சார்.
0: சரிம்மா, ஓகே ஓகே ஓகேங்க. ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுடைய டிப்ஸ் ஷேர் பண்ணதுக்கு நன்றி.
2: சரி சரி,
0: நன்றி. ஒரு நேர் டக்குன்னு பேச பேச இருந்தாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தேர்ச்சியும் கொடுத்தாங்க. அவங்களும் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப்பையும் வந்து நமக்காக ஷேர் பண்ணாங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்தையும் நெருங்கிட்டிருக்கோம். ஜூன் 6 திரைப்படத்திற்காக பாடல் வருது. உஷா உதுப், சித்ரா இணைந்து பாடியது, சரத், சந்தோஷ் இவங்களோட இசையமைப்பில். ஸ்டே டியூன்ட்.

ரெண்டு லெஜண்ட்ஸோட வாய்ஸில் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கும் நம்ம வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நேயர்கள் வந்து குக்கிங் டிப்ஸ் சொன்னாங்க, அதே மாதிரி மெடிக்கல் டிப்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ இன்றைய ஸ்நேகிதி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து செல்ல மக்களுடைய தினம் வேறு இல்லையா. ஸோ யாரையும் குறிப்பிட்டு வந்து சொல்லாமல் எல்லா பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்நேகிதிகளுமே வந்து இன்றைய ஸ்நேகிதிகள் தான். ஸோ சண்டே அதுவும் எல்லா நேர்களுமே இன்றைக்கி வந்து இன்றைய ஸ்நேகிதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்கிறது. நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. இனி தொடர்ந்து வருது தமிழில் செய்திகள். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8 இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஒராண்டு நிறைவடைகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரளா அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். 4,90,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டார். முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் இன்று பிற்பகல் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படவுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கவுள்ளார். பின்னர் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மென்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் வழிபடுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இத்திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி 100 மாவட்டங்களில் கடந்த ஆண்டு இதே நாளில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் 11 அமைச்சகங்களின் 36 மத்திய அரசு திட்டங்களை ஒருங்கிணைத்து மாநில அரசின் திட்டங்களுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுத்துறை தனியார் பங்களிப்புடன் விவசாயத்தை மேம்படுத்த இத்திட்டம் வழிவகை செய்கிறது. இத்திட்டத்தின் கீழ் வேளாண் உற்பத்தியை மேம்படுத்தவும் பாசன வசதியை அதிகரிக்கவும் வேளாண் கடன் வசதி வழங்கவும் சேமிப்பு கிடங்குகளை அமைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் துர்கை அம்மனின் ஆசியுடன் அனைவருக்கும் வலிமை தைரியம் ஞானம் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சைலபுத்ரி அம்மனின் பாதங்களை தலை வணங்குவதாக கூறியுள்ளார். அம்மனின் அருளாசியால் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த அவர் வாழ்த்தியுள்ளார். குஜராத்தில் காந்திநகர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும். காந்திநகர் நகராட்சிக்கு உட்பட்ட 44 தொகுதிகளில் பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி 130 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 2,59,000 வாக்காளர்கள் வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தேர்தலை சுமூகமாக நடத்த 1,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று குஜராத்தின் துறைமுகங்கள் இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் நாட்டின் நெடுந்தூர கடலோர பகுதி உள்ள மாநிலமாக திகழ்கிறது. திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்திருந்த போது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து குஜராத்தின் கடல்சார் திறனை உருவாக்கினார். பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்புடன் இப்பகுதிகளில் தொழில் கட்டமைப்பை அவர் மேம்படுத்தினார். குஜராத்தின் துறைமுகங்களை மின்சார தொகுப்புகளுடன் இணைத்து சாலை வசதிகளை மேம்படுத்தி ரயில் தடங்கள் அமைத்து தொழில் மையங்களை உருவாக்கி அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகை செய்தார். குஜராத் மாநிலத்தின் முந்த்ரா, ஹசிரா மற்றும் பிபாவாவ் துறைமுகங்கள் இத்திட்டத்தின் கீழ் வளர்ச்சி அடைந்துள்ளன. குஜராத்தில் வெற்றிகரமாக அமல்படுத்திய இந்த திட்டம் நாடு முழுவதும் சாகர்மாலா திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கடந்த 2014-2015 நிதியாண்டில் 1561 மில்லியன் டன்னாக இருந்த துறைமுகங்களின் கையாளும் திறன் தற்போது 2817 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் கடல்சார் திட்டங்கள் புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் தொடங்கப்பட்ட துறைமுக விரிவாக்க திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்பட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகை செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். குஜராத் மாநிலம் தற்போது சரக்கு பெட்டக உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக தேசிய கப்பல் வாரிய உறுப்பினர் திரு ராகுல் மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடலோர பகுதிகளை பொருளாதார மையங்களாக மாற்றி துறைமுக மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் உலக அளவில் கடல்சார் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
0: சவுதி அரேபியாவின் ரியாத் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதோடு காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் குடியிருப்புகள் மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா முழு ஆதரவளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபியா ரியாத் சர்வதேச விமான நிலையத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் 309க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் என்று தெரிவித்துள்ளார். எகிப்து, கத்தார் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனிடையே சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பல்வேறு விமானங்கள் பாதுகாப்பு காரணங்களால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கால் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோர்கா மாவட்டத்தில்

புதி கந்தக்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஓடுகிறது. இந்த வெள்ளத்தால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. இருப்பினும் உயிர் சேதம் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. சும்னுப்ரி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திரிசூலி வரையிலான புதி கந்தகி ஆற்றின் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சம்லிங் லோக்பா பகுதிகளில் ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். புதுதில்லியில் கைது செய்யப்பட்ட சிஜேபி கட்சியின் அபிஜித் திப்கே, அசுதோஷ், சௌரோதாஸ் ஆகியோர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். புதுதில்லி சிறப்பு நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட இவர்கள் 50,000 ரூபாய் ஜாமீன் தொகையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மார்கோவில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் சர்ச்சில் பிரதர்ஸ் மும்பை சிட்டி அணியை எதிர்கொள்கிறது. புதுச்சேரியில் நடைபெறும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா ஏ அணி 275 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றன. ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராஜஸ்தான் அணி முதல் நாள் உணவு இடைவேளையில் 1 விக்கெட் இழப்பிற்கு 100 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 12:50.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். கல்வியே ஒரு நாட்டின் உண்மையான செல்வம். இன்று நம் இந்திய இளைஞர்கள் உலகத்தரம் வாய்ந்த கல்வி கற்க வேண்டும் என்பது நம் அனைவரின் கனவு. ஆனால் பல திறமையான மாணவர்களின் கனவுகள் பொருளாதார சிக்கல்களால் பாதியிலேயே நின்றுவிடுகின்றன. இந்த நிலை மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு மகத்தான திட்டம்தான் பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் தகுதியுள்ள எந்த ஒரு மாணவரும் பண தட்டுப்பாட்டின் காரணமாக உயர்கல்வியை தவிர்க்கக்கூடாது என்பதுதான். நாட்டின் தலைச்சிறந்த கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களுக்கு எந்த விதமான பிணையம் மற்றும் ஜாமீனுமின்றி கல்வி கடன் வழங்கும் ஒரு எளிமையான வெளிப்படையான டிஜிட்டல் தளமாக இது செயல்படுகிறது. இனி கல்வி கடன் பெற சொத்து ஆவணங்களோ அல்லது ஜாமீன்தாரர்களோ தேவையில்லை. மாணவனின் தகுதியே போதுமானது. நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் இடம்பெறும் மாணவர்கள் அனைவரும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதில் கட்டணம், விடுதி செலவு, புத்தகங்கள், லேப்டாப் என உயர்கல்விக்கு தேவையான அனைத்து செலவுகளுக்கும் கடன் வழங்கப்படும். 7.5 லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு இந்திய அரசு 75% கடன் உத்தரவாதத்தை வழங்குகிறது. இது வங்கிகள் மாணவர்களுக்கு தடையின்றி கடன் வழங்க உதவுகிறது. நடுத்தர மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆண்டு குடும்ப வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்குள் இருக்கும் மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரையிலான கல்வி கடனுக்கு படித்த காலத்திலும் ஓராண்டு இடைக்காலத்திலும் 3% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. இந்த வட்டி மானிய தொகை பயனாளிகளின் PM வித்யாலட்சுமி டிஜிட்டல் ரூபாய் செயலி மூலம் நேரடியாக கடன் கணக்கிற்கு சென்றடையும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முறை PM.vithyalakshmi.co.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மாணவர்கள் பதிவு செய்ய வேண்டும். தேவையான ஆவணங்களான ஆதார்,

வருமான சான்றிதழ், கல்வி நிறுவனத்தின் சேர்க்கை கடிதம் மற்றும் கட்டண விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வங்கிகளை தேர்வு செய்த பிறகு விண்ணப்பம் அந்த வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டு சரிபார்ப்புக்கு பின் கடன் வழங்கப்படுகிறது. தோழர்களே, கல்வி என்பது வெறும் படிப்பு மட்டுமல்ல, அது ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சி. நம் இந்திய இளைஞர்கள் உலக அரங்கில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக அரசு கொண்டு வந்துள்ள இந்த திட்டத்தை தகுதியுள்ள அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வித்யாலட்சுமி திட்டம் வெறும் கடனை தருவதோடு நின்றுவிடாமல் கோடிக்கணக்கான மாணவர்களின் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் அனைவரும் நம் நாட்டின் உயர்கல்வி இலக்குகளை எட்டிப்பிடிப்போம்.

0: நேயர்களை நினைவூட்டுகிறோம். இன்று பிற்பகல் 1:15 நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு இடம்பெற கேட்கலாம்.
1: நேயர்களே, இன்று தொடங்கி இம்மாதம் 20 வரை நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி உங்களுக்காக.
2: முதல் நாள் நம் வணங்கும் தேவியின் பெயர் ஸ்ரீ சைலபுத்ரி. யார் இவர்? ஹிமாச்சலய மன்னனின் மகள், மலைகளின் அரசி, பார்வதியின் முதல் வடிவம். இவரே இயற்கையின் ஸ்திரத்தன்மையையும் வலிமைக்கும் அடையாளம். இவரை வணங்கினால் மன உறுதி கிடைக்கும். முதல் நாள் செய்ய வேண்டிய அலங்காரம் பாலசுந்தரியின் அலங்காரம். நிறம் ஆரஞ்சு நிறம். இதனுடைய முக்கியத்துவம் கதிர்வீச்சு மற்றும் நேர்மறை ஆற்றல். செய்ய வேண்டிய பிரசாதம் வெண்பொங்கல், கொண்டைக்கடலை சுந்தரி. போட வேண்டிய கோலம் அரிசி மாவு பொட்டுக்கோலம்.
1: தினமும் மாலை 6:10 விளக்கேற்றும் வேளையில் கேட்க தவறாதீர்கள்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர

0: நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
1: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
0: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
1: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
0: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
1: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
0: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
1: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: மெலிசை நிறைவு பெற்றது. சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: இவர்தான் சேகர் சார். இவருக்கு பகை அக்கம் பக்கத்தினருடன் அல்ல, மின்சார மீட்டருடன் தான்.
1: ஏ ராமு, இந்த ஃபேன் ஏன்டா சுத்துது? எலக்ட்ரிசிட்டி பில் என்ன, உங்க அப்பனா கட்டுறான்?
0: மீட்டர் கொஞ்சம் சுட்டினாலும் சரி, சேகர் சாருக்கு தலை சுற்ற ஆரம்பித்து விடும். ஆனால் இன்று பாருங்கள், தீவன இயந்திரமும் ஓடுகிறது, ஜில்லான கூலரும் ஓடுகிறது.
2: என்ன அப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த மீட்டரோட முள்ளும் நிம்மதியா தூங்குது, நாங்களும் நிம்மதியா தூங்குறோம். மின்சார பில்லு இப்ப காணாமலே போயிடுச்சு.
0: பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டமான PM சூரிய கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா, இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது மின்சார பில் குறைத்துள்ளன. இப்போது சேகர் சாரும் அவர்களில் ஒருவர். மின்சார பில் கவலையை மறப்போம், வீட்டு மொட்டை மாடியுடன் உறவை பலப்படுத்துவோம். அதிக விவரங்களுக்கு விசிட் செய்யுங்கள் PM சூரியகர் .gov.in.
3: இந்தாப்பா டீ எடுத்துக்கோ.
4: தேங்க்ஸ் பா. கரண்ட் பில்லு,
3: லைட் பில்லு, பில்லு எவ்வளோப்பா வந்திருக்கு?
4: அதை விடுப்பா.
3: அட சொல்லுப்பா, ஏன் வெக்கப்படுற? எவ்வளோ வந்திருக்கு?
4: 5000.
3: 5000?
4: அப்போ நீ சொல்லு, உனக்கு எவ்வளோ வந்திருக்கு?
3: எனக்கு 0.
4: அட ஹீரோ, கரண்ட் பில்லு 0? இது எப்படி சாத்தியம்? இதுல ஏதோ தில்லுமுள்ளு இருக்கு. கரண்ட் திருடுறதானே நீ சொல்லு.
3: ஆமா திருடுறந்தான். ஆனா சூரியன்ல இருந்து கண்ணா அங்க இல்ல, கொஞ்சம் இங்க பாரு.
4: அப்படியா, மாடியில சேமிப்பு நடக்குதா?
5: பிரதமரின் சூரிய வீடு இலவசம் மின்சார திட்டம், ஒவ்வொரு வீடும் சூரிய வீடு.
6: என்னாச்சு இவருக்கு? ஷாக் அடிச்சிருக்கு. கரண்ட் ஷாக்கா? கரண்ட் பில் ஷாக். பில்லா அதிகமா வந்திருக்கா? 0 வந்திருக்கு. 0? அது எப்படி? எல்லாம் மேல உள்ளவனோட கருணை.
7: இப்போது உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பூஜ்யமாகலாம். PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா, இனி ஒவ்வொரு வீடும் சூரியகர்.
8: நேர்களை நினைவூட்டுகிறோம், இன்று பிற்பகல் 1:45 நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு இன்று பிற்பகல் 1:45 இடம்பெற கேட்கலாம்.

மணி 18:46 ஆயாச்சு. ஊட்டி எஃப்எம் 101.8 இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு சண்டே, அதுவுமா வந்து நிறைய என்ன சொல்றதுன்னா ஸ்பெஷலான ஐட்டங்கள் வந்து நம்ம சாப்பிட ரெடியாக இருப்போம் இல்லைங்களா. நம்ம என்ன சொல்றதுன்னா நான்வெஜ் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெளியெல்லாம் போய் சாப்பிட்றதுக்காக இருப்போம். ஸோ முடிஞ்ச அளவு நம்மளுடைய உணவுல தேவையான அளவு உப்பு, எண்ணெய் மற்றும் சர்க்கரை சேர்த்துக் கொள்வது நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. 1:20 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வனவன பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராஸ் திரைப்படத்திற்காக கேட்போம்.

0: ஆவேசம் திரைப்படத்திற்காக சுஷின் ஷாமோட இசையமைப்புல அந்த பாடலை கேட்டோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:28.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: தொடரும் பாடல் எவடு திரைப்படத்திற்காக தேவிஸ்ரீ பிரசாத் இசைமட்டில் ஊட்டி FM 101.8. இது வனவன

0: என்னாச்சு இவருக்கு? ஷாக் அடிச்சிருக்கு. கரண்ட் ஷாக்கா? கரண்ட் பில் ஷாக். பில்லா அதிகமா வந்திருக்கா? ஜீரோ வந்திருக்கு. ஜீரோவா? அது எப்படி? எல்லாம் மேல உள்ளவனோட கருணை.
1: இப்போது உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பூஜ்யமாகலாம். பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா. இனி ஒவ்வொரு வீடும் சூரியகர்.

0: பணிகளுக்கு அர்ப்பணித்தல் மற்றும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் 50வது ஆண்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பில் இப்போது உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: முன்னதாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று முற்பகல் சென்னை வந்தடைந்தார். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தின் 4வது வழித்தடத்தின் ஒரு பகுதியாக நிறைவடைந்துள்ள பூவிருந்தவல்லி வடபழனி வரையிலான 14.64 கிலோமீட்டர் தொலைவிலான வழித்தடத்தில் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களும் பயணித்தனர். முன்னதாக பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு முதல்வர் ச ஜோசப் விஜய் அவர்களும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து நிகழ்வை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினர். பயணத்தின்போது இந்த நிகழ்வு மிகவும் ரசிக்கும் விதமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது.
0: அதனைத் தொடர்ந்து ஐஐடியில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வருகை தரும்போது அவருக்கு மேளதாள வரவேற்பு வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சருடன் பிரதமர் அவர்கள் சாமி தரிசனம் செய்த காட்சியை பார்க்க முடிந்தது. தரிசனத்தின் போது தாமரைப்பூக்களை தட்டில் வைத்து ஜலகண்டேஸ்வரரை தரிசனம் செய்தார் பிரதமரும் முதலமைச்சரும் கவர்னரும் இணைந்து. தரிசனம் முடித்து கோவில் குருக்களோடு சிறிது நேரம் அளவலாவினார்.
1: வழிபாடுங்கிறதே நமக்கான முயற்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான தருணம் இது. இதில் நமது பிரதமர் எப்போதுமே நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த கோவிலின் கட்டுமான பணி காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டதாக சொல்றாங்க. 1962 தொடங்கி 1965 இந்த கோவில் பணிகள் நிறைவடைந்தன. சென்னை ஐஐடி வளாகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் டெல்லி அவென்யூ பகுதியில் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் வளாகம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் முக்கிய கடவுள் சிவபெருமான் சிவலிங்கமாக வழிபடப்படுகிறார். அவரது துணைவியான தேவி காத்யாயினியும் இங்கு வழிபடப்படுகிறார். சென்னை மெட்ராஸ் ஐஐடி தொடங்கப்படுவதற்கு முன்னாலேயே அந்த பகுதியில் சிவலிங்கம் மண்டபத்திலும் ஓலைக்கூரையின் கீழும் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்பைய தீட்சிதர் இங்கு வந்து வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. நவராத்திரியின் முதல் நாள் பிரதமர் அவர்கள் இந்த வழிபாட்டினை இங்கு செலுத்தியது மிக சிறப்பு. இங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் பிரதமர் அவர்கள் பங்கேற்றார்.

0: உடன் தமிழக முதல்வரும் ஆளுநர் அவர்களும் வழிபாட்டில் கலந்து கொண்டனர். இத்திருக்கோவிலில் மகாமேரு போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களாலேயே மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தார். அதனைத் தொடர்ந்து
1: இப்போது
0: மூளை, அதாவது மனித மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார்.
1: அதாவது பிரெயின் அட்லஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு, அதாவது 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டம், அதையும் தொடங்கி வைக்கிறதுக்கு உண்டான அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள பேராசிரியர்களோடு கலந்துரையாடிட்டு இருக்காரு.
0: இங்கு சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பின்படி பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள் மூப்பில் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இங்கு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி மையத்தை மிகவும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களை, அங்குள்ள தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டார் முதல்வர் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு பிரதமர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்.
1: அதாவது இந்த பிரெயின் சென்டரில் அவங்க ரெண்டு இல்லை மூணு பேர் சேர்ந்து பேசும்போது அவங்க பக்கத்தில் ஐஐடி பேராசிரியர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலே வந்து தமிழக முதல்வரும் நின்று அவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. பக்கத்து கவர்னர் அவர்களும் இணைந்து அந்த பேச்சை உற்று நோக்கி கொண்டிருந்த காட்சியை பார்க்க முடிந்தது. இப்போது சென்னை ஐஐடி கேவி மைதானத்தில் வளர்ச்சி திட்டங்களின் தொடக்க விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்க இருக்கு.
0: பங்கேற்று சிறப்பிக்க உள்ள புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழாவின் நேரலையில் நாம் இன்னும் சற்று நேரத்தில் இணைய உள்ளோம். இந்த பெருமைமிகு விழாவில் முன்னிலை வகிக்க உள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்பமை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெறுகிறது.
1: இப்போ அந்த அடிக்கல் நாட்டு விழா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது பல பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இங்கே நடைபெற இருக்கு. அது என்னென்னா, NH-83 நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பிரிவில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை சிபிசிஎல் நிறுவனத்தின் Group 2 மற்றும் Group 3 லாப்ஸ் திட்ட பணிகள் தொடக்கம், தூத்துக்குடி துறைமுகத்தின் தலையன் 7 சரக்கு பெட்டக முனையமாக மேம்படுத்தும் திட்டம், காமராஜர் துறைமுகத்தின் தளத்தை மேம்படுத்துதல் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் திட்டம், தூத்துக்குடியில் சரக்கு வாகன நிறுத்த முனையம் திட்டம், தூத்துக்குடியில் தையல் மற்றும் கன்வேயர் அமைப்புகளோடு 3 பேக்கிங் இயந்திரங்கள் நிறுவுதல், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் சம்பந்தமான திட்டம், தூத்துக்குடியில் 3 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசர் மற்றும் எரிபொருள் நிரப்பு மையம் அமைக்கிற திட்டம், NLC தூத்துக்குடியில் 250 மெகாவாட் 500 MWH பெஸ் திட்டம், இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களுக்கு பிரதமர் அவர்கள் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிக்கல் நாட்டி தொடக்கி வைக்க போறாரு.
0: நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நீண்டகால பொது வாழ்க்கை அனுபவத்துடன் நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் தலைவராக அறியப்படுகிறார். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து தனது பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக 13 ஆண்டுகள் பணியாற்றி தற்போது இந்தியாவின் பிரதமராக உயர்ந்தவர். அனைவரும் போற்றத்தக வகையில் 3வது முறையாக பாரத பிரதமராக பரிமளிக்கிறார் நமது பிரதமர். வளர்ச்சியை நோக்கி இந்தியா, வலிமையை நோக்கி இந்தியா, புதிய நம்பிக்கையுடன் முன்னேறும் இந்தியா, இதுவே நமது பிரதமரின் தாரக மந்திரம். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வலியுறுத்தும் அணுகுமுறையுடன் சமூக நலத்திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தித்துறை ஆகியவற்றில் பல்வேறு முயற்சிகள் நமது பிரதமர் அவர்களால்

0: முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேக் இன் இண்டியா என்ற முயற்சியின் மூலம் இந்தியாவில் உற்பத்தி அதிகரிப்பது, முதலீட்டை ஈர்ப்பது மற்றும் ஏற்றுமதியை வளர்ப்பது போன்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பெண்களின் முன்னேற்றம், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தும் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ போன்ற திட்டங்களும் அவரது ஆட்சிக்காலத்தில் முக்கியமான திட்டங்களில் ஒன்றாகும். மக்கள் போற்றும் பிரதமராக வளர்ந்து பலம் வந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வந்து மக்கள் நலப்பணி திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார்.
1: அதுபோக இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை மற்றும் ரயில்வே மேம்பாலங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். அதாவது ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்க போகிறார். என்னென்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஐஐடியில் வந்து அந்த பேராசிரியர்களோடு கலந்து அந்த பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 Human Brains மிஷன் திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் வந்து பிரதமர் அவர்கள் உரையாற்றும் போது அதை இந்த திட்டத்தை பற்றி விளக்கி மக்களுக்கு சொல்ல இருக்கிறார். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மெல்லிசை பாடலை கேட்கலாமா?

0: ஃபேன் போட்டீங்களா?
1: ஆமா தாத்தா.
0: வீடு முழுக்கவா?
1: ஆமா தாத்தா.
0: டிவி?
1: ஆமா.
0: ஃப்ரிட்ஜ்?
1: ஆமா.
0: அப்புறம் லைட்?
2: என்ன அப்பா, இதெல்லாம் தினமும் ஓடுறதுதான்.
0: அப்புறம் வாஷிங் மெஷின்?
3: ஆமா தாத்தா, மாசம் முழுக்க ஓடிச்சு.
0: அப்படியும் கரண்ட் பில் ஜீரோவா?
4: இவங்க கிட்ட என்ன கேக்குறீங்க ஐயா? எல்லாம் மேல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க.
5: இப்போது உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பூஜ்யமாகலாம். PM சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா. இனி ஒவ்வொரு வீடும் சூரியகர்.
6: நாங்க வீட்டை புதுசாக்கி இருக்கோம். நல்லா படிச்ச ஸ்மார்ட் மருமக வந்து

சென்னை ஃபேஸ் டூ மெட்ரோ ரயில் தொடக்கம், ஐஐடி சென்னை நிகழ்வுகள், நந்தம்பாக்கம் வர்த்தக மைய நிகழ்ச்சிகள் என பிரதமரின் இன்றைய சென்னை பயணம் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளால் நிறைந்துள்ளது. ஒருபுறம் நவீன உட்கட்டமைப்பு வளர்ச்சி, மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரம், மேளதாளங்கள் முழங்க நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் தமிழ்நாடு பிரதமரை மிகச் சிறப்பாக வரவேற்றது. சற்றுமுன் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருந்த புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அவருடன் தமிழ்நாடு முதல்வர் ச. ஜோசப் விஜய் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள், ஐஐடியின் இயக்குநர் திரு. காமகோட்டி அவர்களும் உடன் இருந்து ஆர்வத்துடன் விவரங்களை கேட்டறிந்தனர்.

0: பல பணிகளுக்கான திறப்பு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடைபெற இருக்கு. அந்த வரிசையில் வடுகப்பட்டி தெற்கு வெங்கானல்லூர் பிரிவை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், அப்புறம் வாடிப்பட்டி தாமரைப்பட்டி பிரிவை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், காமராஜர் துறைமுக நிறுவனத்தின் கோல் பெர்த் 3 சென்னை துறைமுக ஆணையத்தின் நான்கு எக்ஸிம் கிடங்குகள், தூத்துக்குடியில் நான்கு வழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தின் மார்ஷலிங் யார்ட் மற்றும் ஜேடி ஈஸ்ட் அருகே தளம் அமைக்கப்பட்ட சேமிப்பு முற்றம் அமைக்கும் திட்டம், தூத்துக்குடியில் இபிசி முறையில் 750 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட பசுமை மெத்தனால் கப்பல் எரிபொருள் சேமிப்பு மற்றும் நிரப்பு மையம் அமைக்கும் முன்னோடி திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தோட குரூஸ் டெர்மினலை மேம்படுத்தும் திட்டம் மற்றும் சி ஃபாரஸ்ட் கிளப்பை மேம்படுத்துகிற திட்டம், தூத்துக்குடியில் கூடுதலாக 2 மெகாவாட் சூரிய மின்சக்தி அமைப்பதற்கான வடிவமைப்பு பொறியியல் கொள்முதல் விநியோகம் பரிசோதனை மற்றும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் பற்றின திட்டம், செம்மஞ்சேரியில் உள்ள ஐஎம்யு தலைமை அலுவலகத்தில் இன்னோவேஷன் லேப் அமைக்கும் திட்டம், அப்புறம் பழனி நாமக்கல் பரமக்குடி அம்பாசமுத்திரம் வேலூர் கண்டோன்மெண்ட்டில் 5 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் அமைக்கிற திட்டமும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதோட திறப்போட நடைபெற இருக்கு. அதிலே நம்ம கலந்துக்க போறோம்.
1: தற்போது சென்னை ஐஐடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி நிறுவனத்தை நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். உடன் தமிழக முதல்வர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஐஐடியின் இயக்குநர் திரு காமகோடி, நமது தமிழ்நாடு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் ஆகியோரும் பங்கேற்று ஆர்வத்துடன் அங்கு நடைபெற்றிருக்கும் நிகழ்வுகளை கண்டு கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றனர். சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையத்தில் பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள், அதாவது சிறு குழந்தையிலிருந்து வயது மூப்பு வரை உள்ள மனித மூளை அமைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பு மூலம் பார்க்கின்சன், அல்சைமர் நோய்கள், டிமென்ஷியா போன்றவை வராமல் தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னதாக நமது பிரதமர் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பயணம் என்பது அனைவரும் விரும்பக்கூடியது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது அது தொழில்முறை பயணமாக இருக்கலாம், பொழுதுபோக்காக இருக்கலாம், நண்பர் அல்லது உறவினரை சந்திக்க செல்லலாம், அவசர காலத்தில் விரைவாக செல்லவும் இருக்கலாம். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் செல்ல மெட்ரோ ரயில் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சாலை மார்க்கமாக செல்லும்போது திடீரென்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம், குறித்த நேரத்திற்குள் செல்ல முடியாமல் போகலாம். சுகமாக பயணம் செய்யவும் அதே நேரத்தில் சரியான நேரத்திற்கு செல்லவும் மெட்ரோ ரயில் பொதுமக்களின் பாதுகாவலனாக நண்பனாக திகழ்கிறது. ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டுகள், லிப்ட் வசதி, பார்க்கிங் வசதி, இப்படி பல பல பொதுமக்களுக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. வரிசையில் நின்று நுழைவுச்சீட்டு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. QR கோட் ஸ்கேன் செய்தால் போதும். வாட்ஸ்அப் செயலி வழியாகவும் டிக்கெட் வாங்கலாம். எப்போது ரயில் வரும் என்று அவ்வப்போது அறிவிப்பு கேட்கவா வேண்டும் நம் மக்களின் மகிழ்ச்சிக்கு? அலுவலகத்திற்கு மற்றும் தாங்கள் செல்லும் இடங்களுக்கு மலர்ந்த முகத்துடன் வியர்வை எரிச்சல் இல்லாமல் பயணம் செய்யலாம். ஆடிவரும் யானை, ஆர்ப்பரிக்கும் அலைக்கடல், அசைந்து வரும் ரயில், இம்மூன்றும் பார்க்க பார்க்க பேரழகு. மெட்ரோ ரயில் சேவையோ அழகுடன் ஆனந்தத்தையும் அள்ளித்தருகிறது. சற்று முன்னர் மெட்ரோ ரயில் சேவையை தொடக்கி வைத்தார் நமது பிரதமர். அவர்களுக்கு தமிழகம் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
0: பிற்பகல் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழகத்தோட வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே மாதிரி 3,700 கோடி மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி அது பணி முடிந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதுக்கப்புறம் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோயம்புத்தூரில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்பட்ட பழனி வேலூர்

0: கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்க இருக்கிறார்.
1: தமிழகத்தின் தலைநகர் சென்னை இன்று ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு வருகை தந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைப்பதற்கும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் சேவையின் இரண்டாம் கட்ட பணிகளின் தொடக்கம் இன்று அதிமுக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது.
0: அதுக்கு முன்னாடி இந்த பெருமை வாய்ந்த இந்த நிகழ்ச்சி நடைபெற இந்த ஐஐடி வளாகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி 2.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இது முற்காலத்தில் கிண்டி தேசிய பூங்கா இருந்த வளாகத்தில் அமைஞ்சிருந்தது. முற்றிலும் கல்விக்கூட வளாகத்தில் தங்கி படிக்கிற கல்விக்கூடமாகிய அந்த கழகத்தில் ஏறத்தாழ 360 ஆசிரியர்கள், 4000 மாணவர்கள், அப்புறம் 1250 நிர்வாக துணை அலுவலர்கள் இருக்காங்க. 1961 நாடாளுமன்ற ஆணை பெற்ற நாளிலேருந்து இந்த நாட்டின் கற்பித்தல், ஆய்வு மற்றும் தொழில் அறிவுரை துறைகளில் முதன்மை மையமாக இந்த ஐஐடி வளர்ந்திருக்கு. அது இதோட வரலாறை பார்த்தோம்னா 1956 ஜெர்மன் அரசு இந்தியாவுக்கு பொறியியலில் உயர்கல்வி வழங்க கல்விக்கூடம் ஒன்றை நிறுவ தொழில்நுட்ப உதவி வழங்கியது. இதுக்கான முதல் இந்திய ஜெர்மன் உடன்பாடு 1959 அப்போதைய மேற்கு ஜெர்மனியோட பான் நகரில் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு சென்னையில் தொடங்கப்பட்டது. அப்போதைய மேற்கு ஜெர்மனி அரசோட கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியோடு இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி தொடங்கப்பட்டது. அச்சமயத்தில் இது ஜெர்மன் அரசால் அவங்க நாட்டுக்கு வெளியே மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு கல்வி திட்டமாகும் இந்த ஐஐடி. இது பின்னாடி வரக்கூடிய ஆண்டுகளில் ஜெர்மானிய பல்கலைக்கழகங்களோடும் கல்வி நிறுவனங்களோடும் பல ஒருங்கிணைந்த ஆய்வு திட்டங்களை நடத்துறதுக்கு வழி போட்டு கொடுத்தது.
1: இங்குள்ள துறைகளோட படிப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். விமானவியல் பொறியியல், செயலாக்க விசையியல், உயிரி தொழில்நுட்பம், வேதி பொறியியல், குடிசார் பொறியியல், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல், மின் பொறியியல், பொறியியல் வடிவமைப்பு, எந்திர பொறியியல், உலோக மற்றும் பொருளியல் பொறியியல், பெருங்கடல் பொறியியல், வேதியியல், கணிதம், இயல்பியல், மனிதம், சமூக அறிவியல், மேலாண்மை பாடங்களை இங்கு தேர்ந்தெடுத்து படிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கான துறைகள் இங்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இன்றைய இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி, உள்கட்டமைப்பு முன்னேற்றம், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் உலக அரங்கில் இந்தியாவின் பங்களிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி செயல்படும் அரசின் தலைமை பொறுப்பை பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகிறார். தொடர்ச்சியான உழைப்பு, உறுதியான முடிவுகள், வளர்ச்சியை நோக்கிய பார்வை இந்தியாவின் எதிர்காலத்தை ஒரு வளர்ந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் பயணிக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பங்கு பணியை மிக பெருமையுடன் இந்நிகழ்வில் நினைவுபடுத்துகின்றோம்.
0: இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஐஐடி வளாகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வில் 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தோட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். அப்புறம் 3700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதோட முடிவடைந்த திட்டங்களையும் தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தவும் துறைமுகத்தோட சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையொட்டியும் சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
1: இப்போ தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடலை கேட்டு நேரலையுடன் இணையலாம்.

இன்று அக்டோபர் 11 தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் கவனம் பெறும் ஒரு முக்கியமான நாள். இந்தியாவின் பிரதமர் மாண்பமை திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி, சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு திட்டங்கள், புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி என பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய முக்கியமான நிகழ்வுகளை இன்னும் சற்று நேரத்தில் தொடக்கி வைக்கவுள்ளார். முன்னதாக பிரதமர் அவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். இன்று முற்பகலில் சாலை மார்க்கமாக கார் மூலம் போரூர் புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையம் வந்தடைந்தார். அங்கு தமிழ்நாடு முதல்வர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமரை வரவேற்றார். பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முற்பகலில் தமிழ்நாடு முதல்வரும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து ரயில் சேவையை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் உயரிய சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினார். பயணத்தின் போது இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்தது. மெட்ரோ ரயில் பயணம் செய்யும்போது சுமார் 21 ஸ்டார்ட் அப் நிறுவனர்களோடு பிரதமர் அவர்கள் கலந்துரையாடினார், பேசினார். அவர்களது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஆலோசனைகள் கூறினார். அவர்களது வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கான பயனுள்ள தகவல்களை, உதவிகளை செய்வதாகவும் கூறினார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் தற்போது பிரெயின் சென்டர் அமைப்பில் நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் பிரெயின் சென்டரில் உரையாடி கொண்டிருக்கிறார். பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இவை குறித்தும் அந்த கலந்துரையாடலில் கருத்துக்கள் இடம்பெற்றன. சற்றுமுன் நடைபெற்ற

0: ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இது சம்பந்தமான விஷயங்களை அங்கே உள்ள சிஇக்களோடு கலந்து உரையாடி சில கருத்துக்கள் எல்லாம் அவங்கள்ட்டேந்து வாங்கினாங்க.
1: இதற்கும் முன்பாகவே ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்னும் முகமாக அவர் 1962 தொடங்கி 1965 கட்டி முடிக்கப்பட்ட காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட வளாகத்தில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அப்பைய தீட்சிதர் முதலான பெரியோர்கள் சான்றோர்கள் இங்கு வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இன்று நவராத்திரியின் முதல் நாள் வழிபாட்டினை இன்று பிரதமர் அவர்கள் ஐஐடி ஜலகண்டேஸ்வரர் வளாகத்தில் செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் அவர் பங்கேற்றார். சென்னை ஐஐடி மெட்ராஸ் தொடங்கப்படுவதற்கு முன்பே அந்த பகுதியில் சிவலிங்கம் ஒரு ஓலைக்கூரையின் கீழ் இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்த கிராம மக்கள் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தனர். ஐஐடி மெட்ராஸ் நிறுவனம் தொடங்கப்பட்ட போது அங்குள்ள மக்கள் மகா பெரியவரிடம் சென்று கோவில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அவருடைய ஆலோசனையின் பேரில் ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் கோவில் கட்டப்பட்டது. அங்குதான் நமது மதிப்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமது வழிபாட்டினை இன்று செலுத்தினார். தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றன. உடன் தமிழக முதல்வர் அவர்களும் ஆளுநர் அவர்களும் ஐஐடியின் இயக்குநர் திரு காமகோடி அவர்களும் வழிபாட்டில் பங்கேற்றனர். இத்திருக்கோவிலில் ஒரு மகாமேரு போன்ற அமைப்பையும் நாம் கண்டோம். அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களால் மலர்களை கொண்டு பூஜை செய்தார்.
0: அதாவது சென்னை பூந்தமல்லி, அதாவது மக்களோட நேர விரயத்தை குறைக்கிற வகையில் சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் அவர்கள் இன்று தொடங்கி வச்சிருக்கார். 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தையும் பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டு பல தகவல்களையும் அங்கே பயணம் செய்தவர்களோடு பேசி ஆலோசித்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினார்கள். பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கிறார்.
1: இன்றைய நிகழ்வுகளில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்தின் பூந்தமல்லி வடபழனி வழித்தட தொடக்கம். சுமார் 14.64 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடத்தில் 11 உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளன. பூந்தமல்லி, போரூர், வளசரவாக்கம், பிருகம்பாக்கம், வடபழனி என சென்னையின் மேற்கு மற்றும் புறநகர் பகுதிகளை நகரின் போக்குவரத்து வலை அமைப்புடன் மேலும் இணைக்கும் இந்த புதிய பாதை பொதுமக்களின் தினசரி பயணத்திற்கு புதிய வாய்ப்பினை உருவாக்குகிறது. சாலை போக்குவரத்து நெரிசலுக்கு மாற்றாக வேகமான பயணத்திற்கு ஒரு புதிய பாதையாக சென்னையின் எதிர்கால நகர்ப்புற போக்குவரத்தின் இந்த மெட்ரோ வழித்தடம் இன்று ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. இத்துடன் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளன. சென்னை இன்று விழா கோலம் பூண்டுள்ளது. தமிழகம் இன்று புதிய திட்டங்களை வரவேற்கிறது. வளர்ச்சியின் புதிய பாதையில் தமிழ்நாடு பயணிக்கிறது. அவற்றை நாட்டுக்கு அர்ப்பணித்த சென்னைக்கு வருகை தந்திருக்கும் நமது பிரதமருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.
0: நேயர்களே, இன்னும் 3-4 நிமிடங்களில் பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்துக்குள் வருகை தர இருக்கிறார். அதற்கான நிகழ்வுக்காக நாம் காத்திருப்போம்.

0: இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்வார் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு நடைபெற உள்ளது.
1: ஒருபுறம் நவீன மெட்ரோ ரயில், மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை, மேளதாளங்கள், நாகஸ்வரம், தவில், நாட்டுப்புற கலைகள், புதிய தொழில்நுட்பத்தை வரவேற்கும் தமிழகம், அதே நேரத்தில் தனது 1000 ஆண்டு கால பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் தமிழகம். இன்னும் சற்று நேரத்தில் விழா நிகழ்வுகள் தொடங்கப்பட உள்ளன. விழா மேடைக்கு பிரதமர் அவர்களை எதிர்பார்க்கிறோம். உடன் முக்கிய விருந்தினர்களையும் எதிர்பார்க்கிறோம். இப்பெருமைமிகு விழாவில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் முன்னிலை வகிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை IIT மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெற உள்ளது. பிரதமர் அவர்கள் சென்னை IIT வளாகத்தில் சில முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். புதிய தகவல்களையும் விவரங்களையும் ஆர்வத்துடன் கேட்டறிந்து வருகிறார்.
0: சற்று முன் 6 கம்பெனி CEOக்களோடு மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து கலந்துரையாடி தகவல்களை பெற்றார் நமது பிரதமர் அவர்கள். அதாவது பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின்வாகனங்கள், போக்குவரத்து, இது குறித்த பல விஷயங்களோடு அந்த CEOக்களோடு கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டறிந்தார்.
1: சாலை இணைப்பு, ரயில் இணைப்பு, தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளன. IIT அறிவும் தொழில்நுட்பமும் சந்திக்கும் இடம், இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஒன்றான IIT அறிவியல் ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, புதிய தொழில்நுட்பங்கள், இளம் தலைமுறையினரின் கனவுகள், இவை அனைத்தும் சந்திக்கும் அறிவு களஞ்சியமாக விளங்குகிறது IIT மெட்ராஸ். நேரலை தொடரும் வரை

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களின் தொடக்க விழா, புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இப்போது நம்மை இணைத்துக் கொள்வோம்.
1: அதனைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட உள்ளது. நாட்டுப்பெண் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்து பாடு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம்.
2: As we begin our on stage proceedings, may we kindly request all of our guests to please rise for the national anthem, followed by the தமிழ் தாய் வாழ்த்து presented to us by the students of Music College.

0: Thank you. We invite you to take a seat.
1: இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பூங்கொத்து மற்றும் பொன்னாடை வழங்கி வரவேற்கிறார்கள்.
0: May we now humbly request the Honorable Chief Minister of Tamil Nadu to kindly felicitate the Honorable Prime Minister of India.

0: நன்றி ஐயா. சிறப்பு வாய்ந்த இன்றைய நிகழ்வில் வரவேற்புரையாற்ற மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் வெளி விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
1: To formally welcome this distinguished gathering and set the context for today's proceedings, may we kindly invite Dr. L. Murugan Avargal, Honorable Minister of State for Information and Broadcast and Parliamentary Affairs.
2: Bharat Mata Ki! Bharat Mata Ki! Bharat Mata Ki! 11,000 கோடி ரூபாய் திட்டங்களை நமக்கெல்லாம் கொடுக்க வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர், உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தலைவர், 25 ஆண்டுகள் தொடர்ந்து பொது சேவை செய்து கொண்டிருக்கின்ற தலைவர், குஜராத் முதலமைச்சராக பாரத பிரதமராக இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களை, மாண்புமிகு ஆளுநர் திரு ராஜேந்திர வி அல்கே அன்லேக்கர்ஜி அவர்களை, மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களை, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுமதி அவர்களை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை, டாக்டர் பவன்குமார் கோயங்கா அவர்களை, ப்ரொஃபசர் காமக்கோடி அவர்களை, திரு கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை, தமிழக மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை, ஐஐடியை சேர்ந்த பேராசிரியர்கள், ஐஐடி மாணவ மாணவ சமுதாயம் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த 25 ஆண்டை கொண்டாடும் விதமாக இங்கு வந்திருக்கிறார். தமிழக மக்கள் சார்பில் நாம் எல்லாம் எழுந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, 25 ஆண்டுகள் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் பணியாற்றி விட்டு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கரவொலியை கொடுத்து தமிழக மக்கள் நாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகள்ல 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்ப பார்த்துட்டு வந்தாங்க ஜி, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2014 வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருந்தது, இன்றைக்கு 250,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவில் வந்திருக்குன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஊக்கமும் உற்சாகமும். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்களுடைய தேசிய ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரை வயல் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோவை கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை திருச்சி தூத்துக்குடி சேலம் வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ உண்டே இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ உண்டே 2ஆம் கட்டத்தை, அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு நச்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும் சென்றிருக்கிறது. கோவிட் நேரத்தில் கிட்டத்தட்ட 220 கோடி பேருக்கு இலவசமாக வேக்சின் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகான் இங்கு வந்திருக்கிறார். தமிழ் மொழியினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய பெருமையை 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம டெல்லியில பிரிக்ஸ் மாநாடு நடந்தது, நம்மளுடைய ரஷ்யாவுடைய அதிபர் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய தொன்மை, திருக்குறளை, ரஷ்ய மொழியிலான திருக்குறளை அவருக்கு கொடுத்து அவர்களை வரவேற்றார்கள். அதே போல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி முகப்புல சீன அதிபர் உலக தலைவர்களை வரவேற்று தமிழர்களுக்கு உலகரங்கில பெயர் சேர்த்தது மட்டுமல்ல, காசி தமிழ் சங்கமம் வருமிடத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் மலேசியாவில், சிங்கப்பூர்ல, ஸ்ரீலங்காவில் அமெரிக்காவில் ஐரோப்பாவில் காசி தமிழ் சங்கமம் கொடுத்து ஐநாவில் ஐநா சபையில் நம்மளுடைய தமிழ் மொழியை உறக்கவு யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உறக்க செய்த நம்மளுடைய தலைவர் பாரதியாருக்கு இந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு இருக்கை அமைத்து கொடுத்த மாபெரும் தலைவர் நம்மளிடத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில் உங்கள் சார்பில் அனைவரும் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
0: மிக்க நன்றி ஐயா. தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து சொன்னதை செய்யும் வேகத்தோடும் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம்

0: மாண்புக்கும் நேர்மையான நல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் மக்கள் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம்.
1: Ladies and gentlemen, Tamil Nadu is charting a path of transformation, and at this juncture, we humbly invite the Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru C. Joseph Vijay Avargal, to address the gathering.
2: Honorable Prime Minister, Honorable Governor, Honorable Minister of State for Information, Broadcasting and Parliamentary Affairs, மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் அவர்கள், டிக்னிட்டரிஸ் ஆன் தி டயர்ஸ், மாண்புமிகு அமைச்சர்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசின் உயர் அலுவலர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, I extend a warm welcome to Honorable Prime Minister and convey our thanks for the inauguration of Chennai Metro Rail Project Phase 2 from Vadapalani to Poonamalli, and also for inauguration and foundation stone laying of various infrastructure projects. Tamil Nadu pallayiram aandugalai kadandha panbaadugalaiyum avatrai indralavum uyirpudan peeni paadugaathu varum மக்களையும் கொண்ட சிறப்புமிக்க மாநிலமாகும். உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழும் இம்மாநிலம் சிறப்பான வரலாறு, இலக்கியம், கலை, கட்டடக்கலை மற்றும் பண்பாடு மரபுகளால் தனித்துவம் பெற்றுள்ளது. Our government has transformed the political landscape and ushered in a new political chapter, having successfully completed more than 100 days. We are striving to establish a corruption-free and transparent administration rooted in social justice. Pirappukkum ella uyirkkum endra uyiriya tattuvathin adipadaiyil namad arasu anaivariyum ulladakkiya valarchiyai ookkivithu kalvi, sugadharam, velan valarchi, meenavar nalan matrum ottumotha poruladhara valarchi aagiyavatrai ilakkaga kondu seyalpattu varugirathu. நமது அரசு குழந்தைகள், பெண்கள், திருநர், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு தொழில், அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ் மேக் எ ஸ்ட்ராங் இந்தியா. Tamil Nadu has always been a foundation for India's economic, social and cultural progress. Ondriya arasum maanila arasum inaindu seyalpadum bodhu adan palan neradiyaga makkalin vaazhkaiyil pradhibalikka vendum endrathu namathu anugumurai. Tamil Nadu pudhiya vaaippugalai uruvaakki 2036 aam aandil $1.5 trillion economy endra ilakkinai nokki வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இன்னோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய மூன்றுக்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும். பிரசன்ட்லி Chennai Metro Rail have 54 km of operational line in Phase 1. Corridor 4 of Phase 2 of the Chennai Metro Rail project covering 14.64 km from Poonamalli Bypass to Vadapalani has been inaugurated today, and about 104 km of Metro Rail network under Phase 2 is currently under construction. I take this opportunity to request that Phase 3 of the Chennai Metro Rail project covering approximately 65 km

0: kilometer from airport to Kilambakkam, Poonamalli to Sungavachathiram and Coimbatore to Pattabhiram be approved early to improve connectivity, strengthen public transport and ensure comprehensive coverage of the Chennai metropolitan area. Similarly, I request Honourable Prime Minister to reconsider the proposal of construction of metro rail in Coimbatore and Madurai cities in view of the future development and economic growth of the western and southern part of Tamil Nadu. I also take this opportunity to request to give approval for interstate metro rail line from Hosur in Tamil Nadu to Bommasandra in Karnataka for the benefit of both the states. I would like to thank the Honourable Prime Minister for announcing two high-speed rail corridors between Bengaluru, Hyderabad and Chennai in the Union Budget 2026. These projects will surely benefit this region. We have already made a request to Government of India for sanction of high-speed rail corridor from Chennai to Kanyakumari and Chennai to Coimbatore to better serve Tamil Nadu. This will also benefit tourism sector. Further, I wish to highlight a few important infrastructure projects for sanction by the Government of India on a priority basis. These include the 6-laning of the Chengalpattu Trichy section of GST Road NH32, the 6-laning of the Trichy Panchapur Jayapuram Karur section of NH81, the 6-laning of the Karur Coimbatore section, and the elevated corridor from Madhavaram to Sholavaram on NH87. Timely approval and implementation of these projects will greatly support the economic development of the nation. I also take this opportunity to place a few more requests to the Honourable Prime Minister. Interlinking of rivers is essential to bring water equity across the states. Godavari-Kaveri linkage project represents important opportunity for augmenting water resources in southern states. I request the Government of India to accord priority and take it up as a national project. The Tamil Nadu Legislative Assembly has recently passed a resolution seeking the use of Tamil as the principal language in the proceedings of the Honourable High Court of Madras. A proposal has been sent for seeking consent of Honourable President. The same may be considered at the earliest, thereby enabling the use of Tamil in the proceedings of the High Court. Under the SSA scheme, an amount of ₹5,110 crore of central share is due to Tamil Nadu. I request the Government of India to release the amount without any conditionalities. இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பித்த மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி ஐயா. இன்று 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளன. சென்னை மெட்ரோ திட்டம் 2ம் கட்டத்தின் உயர்மட்ட பாதை மற்றும் புதிய அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்து, NH83 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை பணிகள், பேட்டரி ஆற்றல் சேமிப்பு, லூப் ஆயில் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் திட்டம், காமராசர் மற்றும் வாபு சிதம்பரனார் துறைமுகங்களின் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி, காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை, ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் IIT மெட்ராஸின் பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திட்டங்கள் தொடர்பான காணொலியையும் காண இருக்கின்றோம்.
2: Ladies and gentlemen, we now move to the heart of today's proceedings, the inauguration of Phase 2 Chennai Metro Rail Line, Amrit Bharat Railway Stations and various projects across the state, the laying of foundation stones for the NH83 4-lane Tiruvarur Bypass, development schemes of Kamarajar Port and V.O. Chidambaranar Port and other infrastructure projects across the state, and the dedication to the nation of the Karaikal Peralam New Railway Line, rail flyovers, IIT Madras's SG Brain Atlas and 100 Human Brains Mission Scheme and various projects across the state, accompanied by a video showcasing these projects. Together, these initiatives amount to a grand total of 13,000 crores. May we humbly request request the Honourable Prime Minister to digitally unveil the projects.

0: तमिलनाडु के राज्यपाल राजेंद्र आर्लेकर जी, चीफ मिनिस्टर सी जोसेफ विजय जी, केंद्रीय मंत्रिमंडल में मेरे साथी एल मुरुगन जी, नयनार नागेंद्र जी, एंदू तमिल सहोदर सहोदरी गणे वणक्कम।
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் அவர்களே, முதலமைச்சர் ஓ ஜோசப் விஜய் அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என்னுடைய சகாவான எல் முருகன் அவர்களே, மக்களவையின் என்னுடைய சகாவான நயினார் நாகேந்திரன் அவர்களே, எனது தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம்.
0: இட் இஸ் எ பிளேசர் டு பி இன் சென்னை வித் ஆல் ஆஃப் யூ. திஸ் இஸ் எ ஹிஸ்டோரிக் டே ஃபார் தமிழ்நாடு. Today's program involves projects worth 13,000 crore rupees. We are inaugurating many completed projects and laying foundations for new ones. Some will make daily travel easier, others will strengthen industry and trade. Together they will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state on this occasion.
1: இந்த சென்னையில் உங்களுடன் இருப்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. இது நமது நாட்டிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இந்த நிகழ்ச்சி 13,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும், மற்றவை தொழில்துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான்

0: தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
1: ஆஜ் சே நவராத்திர கே பாவன் பர்வ கா சுபாரம்ப ஹோ ரஹா ஹை. நவராத்திரி கா யே புண்ணிய அவசர் ஔர் சிவ் கே சாத் சாத் சக்தி கி பவித்ர பூமி தமிழ்நாடு. ஔர் இஸ் கார்யக்ரம் மே ஆனே சே பஹலே முஜே ஜல் கண்டேஸ்வர் மந்திர் மே பகவான் சிவ் கா ஆசீர்வாத் பிராப்த கர்னே கா சௌபாக்ய பி மிலா ஹை. மே தமிழ்நாடு கி தீர்த்த பூமி சே சபி தேசவாசியோ கோ நவராத்திரி கி ஹார்திக் சுபகாமனாய் தேதா ஹூ.
0: நண்பர்களே, இன்றிலிருந்து நவராத்திரி புனித காலம் தொடங்குகின்றது. நவராத்திரியின் இந்த புனிதமான வேளையிலே சிவனோடு கூடவே சக்தி பீடம் கொண்டிருக்கும் பவித்திரமான பூமியாம் தமிழ்நாட்டிலே நான் இருக்கின்றேன். இங்கே வருவதற்கு முன்னாலே ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பகவான் சிவனுடைய நல்லாசிகளை பெறும் பெரும் பேறு எனக்கு கிட்டியது. புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டிலிருந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
1: நண்பர்களே, ஆஜ் பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண் ஜி ஔர் பாரத் ரத்ன நானாஜி தேஷ்முக் கி ஜெயந்தி பி ஹை. இன் தோனோ விபூதியோ கா ஜீவன் ஹமே ராஷ்ட்ர சேவா கே பிரதி ஔர் அதிக சமர்ப்பண சே காம் கர்னே கி பிரேரணா தேதா ஹை. மே இஸ் மஞ்ச் சே இன் தோனோ மஹான் விபூதியோ கோ நமன் கர்த்தா ஹூ.
0: நண்பர்களே, இன்று பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண், நாராயண் தேஷ்முக், நானாஜி தேஷ்முக் ஆகியோருடைய பிறந்த நாளுமாகும். அவர்களுடைய வாழ்வு தேசபக்தி, தேச சேவை, அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவற்றின் ஒரு அடையாளமாக விளங்குகின்றது. அவர்களை இந்த வேளையிலே நான் நினைவு கூறுகிறேன்.
1: நண்பர்களே, அபி குத் தேர் பஹலே ஐஐடி மதராஸ் மே முஜே வஹா கே பிரெயின் ரிசர்ச் சென்டர் மே ஜானே கா அவசர் மிலா ஹை. இஸ் ஃபீல்ட் மே ஹோனே வாலி ரிசர்ச் பப்ளிக் ஹெல்த் கி ஃபீல்ட் மே அநேக நயே அவசர் பேதா கர் சக்தி ஹை. இஸ் விஜிட் கே அலாவா முஜே சென்னை மெட்ரோ கே ஏக் ஔர் ஸ்டேஜ் கோ பி ஜனதா கோ சமர்ப்பித் கர்னே கா அவசர் மிலா ஹை.
0: நண்பர்களே, சற்று முன்னால் மதராஸ் ஐஐடியிலே பிரெயின் ஆய்வு மையம் செல்லும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இந்த துறையிலே நடைபெற்று வரும் ஆய்வு பொது சுகாதாரத்துறையில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இந்த வருகையை தவிர சென்னை மெட்ரோவின் மேலும் ஒரு விரிவாக்கத்தை அர்ப்பணிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிட்டியது.
1: நண்பர்களே, மந்திர் சே மெட்ரோ தக் தமிழ்நாடு கே அனுபவ் யஹி ஆஜ் கே பாரத் கி ஸ்பிரிட் ஹை. பாரத் அப்படி சாஸ்கிருதிக் சக்தி சே பிரேரணா லேதா ஹை, விஜயான் கி பிரகதி சே ஆகே படத்தா ஹை ஔர் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜரியே நயே அவசரோ கா நிர்மாண் கர் ரஹா ஹை. ஹமாரி விராசத் ஔர் பவிஷ்ய கி ஹமாரி ஆகாங்க்ஷாயே சாத் சாத் ஆகே பட் ரஹி ஹை.
0: நண்பர்களே, ஆலயம் முதல் மெட்ரோ வரை தமிழ்நாட்டின் இந்த அனுபவம் இதுதான் பாரதத்தின் உணர்வு. பாரதம் தனது கலாச்சார சக்தியிலிருந்து உத்வேகம் பெறுகின்றது, அறிவியல் வளர்ச்சியால் முன்னேறுகிறது, மேலும் நவீன உள்கட்டமைப்பு வாயிலாக புதிய வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு வருகின்றது. நமது பாரம்பரியம் மற்றும் நமது எதிர்காலம் தொடர்பான எதிர்பார்ப்புகளை ஒன்றிணைத்து நாம் முன்னேறி வருகின்றோம்.
1: நண்பர்களே, குத் தின் பஹலே ஹி ஆப் சப் கே ஆசீர்வாத் சே தேசவாசியோ கே பிரேம் கே காரண் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் கே ரூப் மே மேனே 25 வர்ஷோ கா எக் மகத்வபூர்ண படாவ் பார் கியா ஹை. அக்டூபர் 2001 மே மேனே முக்கியமந்திரி கே ரூப் மே சபத்

0: सकती थी और तब से देशवासियों ने सीएम और फिर पीएम के रूप में सेवा करने का अवसर दिया है। 25 वर्षों के इस कालखंड में डेमोक्रेसी की दो शक्तियों में मेरा विश्वास लगातार मजबूत हुआ है। फर्स्ट पीपल ऑफ कंट्री, सेकंड कोऑपरेटिव फेडरलिज्म। मैं हमेशा राज्य के विकास से देश के विकास का मंत्र लेकर चला।
1: நண்பர்களே, சில நாட்கள் முன்பாக உங்கள் நல்லாசிகளோடும் உங்களுடைய இனிமையான அன்பு காரணமாகவும் அரசாங்கத்தின் முன்னவர் என்ற வகையிலே என்னுடைய 25 ஆண்டு கால மகத்துவமான பயணம் நிறைவடைந்தது. அக்டோபர் மாதம் 2001 ஆண்டிலே நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் இரண்டு சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது, நாட்டின் குடிமக்களான நீங்கள். இரண்டாவது, கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
0: நண்பர்களே, முக்கியமந்திரி கே ரூப் மே மேனே ராஜ்யோ கி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கோ குத் சம்ஜா. இஸ்லிய பிரதானமந்திரி பன்னே கே பாத் மேனே न सिर्फ उन एस्पिरेशंस को पूरा करने का प्रयास किया बल्कि कोशिश भी की कि हर राज्य अपने एस्पिरेशंस गोल्स को पूरा कर सके.
1: நண்பர்களே, ஒரு முதல்வர் என்ற வகையிலே மாநிலங்களின் எதிர்பார்ப்புகளை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஆகையால் தான் பிரதமரான உடனேயே நான் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முழு முயற்சிகளை மேற்கொண்டேன். அதே சமயத்தில் அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய பேரார்வ இலக்குகளை நிறைவேற்ற முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது.
0: நண்பர்களே, முக்கியமந்திரி ரேட்டே ஹுயே முஜே கை பார் கருணாநிதி ஜி ஆர் அம்மா ஜெயலலிதா ஜி கே சாத் संवाद करने का अवसर मिला था. और जब मैं पीएम बना तब भी जयललिता जी, ओ पनीरसेल्वम जी, ई पलानी स्वामी जी और एम के स्टालिन जी, इन नेताओं के साथ काम करने का मुझे अवसर मिला. सरकारें बदलती रही लेकिन तमिलनाडु के डेवलपमेंट और यहां के लोगों की सेवा का मेरा संकल्प हमेशा अटूट रहा. और आज इसी संकल्प के साथ हम मुख्यमंत्री जोसेफ विजय जी के साथ मिलकर तमिलनाडु के विकास की इस यात्रा को आगे बढ़ा रहे हैं.
1: நண்பர்களே, முதலமைச்சராக இருந்தபோது பலமுறை கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் அம்மா ஜெயலலிதா அவர்களோடும் உரையாடும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. மேலும் நான் பிரதமரான பிறகும் கூட ஜெயலலிதா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், ஈ பழனிசாமி அவர்கள், எம் கே ஸ்டாலின் அவர்கள் போன்ற தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அரசுகள் மாறிக்கொண்டிருந்தன, ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் இங்கிருக்கும் மக்களுக்கு சேவை புரியும் என்னுடைய மன உறுதியும் எப்போதும் தொடர்ந்து இருந்து வந்தது. இன்று இதே உறுதிப்பாட்டோடு கூடவே நாம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோடும் இணைந்து தமிழ்நாட்டில் இந்த வளர்ச்சி பயணத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம்.
0: நண்பர்களே, ஆஜ் தமிழ்நாடுமே अर्बन डेवलपमेंट हमारी एक बड़ी प्रायोरिटी है. मेरा हमेशा से यह मानना रहा है अर्बनाइजेशन एक चैलेंज नहीं बल्कि अपॉर्चुनिटी है और इसमें पब्लिक ट्रांसपोर्ट की बहुत बड़ी भूमिका होती है. ट्रांसपोर्टेशन अच्छा हो तो इससे लोगों की ईज ऑफ लिविंग

0: படுத்தி
1: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நகர்ப்புற மேம்பாடு நமது பிரதான முதன்மையாகும். நகரமயமாக்கல் என்பது ஒரு சவால் அல்ல, மாறாக அது ஒரு வாய்ப்பு என்பதை நான் எப்போதுமே கருதி வந்திருக்கின்றேன். மேலும் இதிலே பொதுத்துறை போக்குவரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. மக்கள் போக்குவரத்து முறைகள் நன்றாக இருக்க வேண்டும். இதனால் மக்களின் வாழ்க்கையில் சுலபத்தன்மை அதிகரிக்கின்றது.
0: ஹம் சப்கோ பதா ஹை, பெஹதர் டிரான்ஸ்போர்டேஷன் கே லியே சிர்ஃப் சட்கே சௌடி கர்னா காஃபி நஹி ஹோதா. ஆதுனிக் ஷஹரோ மே ஹமே ஹோலிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கி ஜரூரத் ஹோதி ஹை. ஆர் இஸ்லிய பீதே ஏக் தசக் மே ஹம்னே பூரே தேஷ் மே மெட்ரோ நெட்வொர்க் கா பஹுத் படா எக்ஸ்பான்ஷன் கியா ஹை. 2014 மே தேஷ் கே சிர்ஃப் 5 சிட்டிஸ் மே மெட்ரோ சல்தி தி. ஆஜ் தேஷ் கே 25 சிட்டிஸ் மே மெட்ரோ கி சர்வீசஸ் ஆப்ரேட் கி ஜாதி ஹை.
1: நண்பர்களே, நாம் ஒரு விஷயத்தை நன்கறிவோம். சிறப்பான போக்குவரத்துக்கு சாலைகளை அகலப்படுத்துவது மட்டுமே போதுமானது அல்ல. நவீன நகரங்களில் முழுமையான கட்டமைப்பு அவசியம். ஆகையினாலே கடந்த 10 ஆண்டுகளாகவே நாங்கள் நாடு முழுவதிலும் மெட்ரோ வலைப்பின்னலை மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கியிருக்கின்றோம். 2014 ஆண்டிலே நாட்டில் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ இயங்கி வந்தது. இன்று தேசத்தின் 25 நகரங்களிலே மெட்ரோ சேவைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
0: 2014 में देश का मेट्रो नेटवर्क 250 किलोमीटर के करीब था. 250 किलोमीटर. आज ये नेटवर्क 1100 किलोमीटर से ज्यादा हो चुका है. मुझे प्रसन्नता है कि आज चेन्नई मेट्रो के इस एक्सपेंशन से ये नेटवर्क और बड़ा हो रहा है. और ये काम इसलिए किया गया है ताकि चेन्नई में रहने वाले सामान्य जन, यहां की वर्किंग फैमिलीज, यहां के स्टूडेंट्स और सीनियर सिटीजन्स, सबका सफर आसान हो, उनकी यात्रा कुछ समय में पूरी हो सके.
1: 2014 ஆம் ஆண்டிலே தேசத்தின் மெட்ரோ வலைப்பின்னலின் தூரம் சுமார் 250 கிலோமீட்டர்கள் மட்டுமே இருந்தது. இன்று இந்த வலைப்பின்னல் 1100 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாக இருக்கின்றது. இன்று சென்னை மெட்ரோவின் இந்த விரிவாக்கம் காரணத்தால் இந்த வலைப்பின்னல் மேலும் பெரியதாகி வருகிறது. ஏன் தெரியுமா மக்களே? சென்னையில் வசிக்கும் சாமானிய மக்கள், இங்கிருக்கும் பணிபுரியும் குடும்பங்கள், இங்கே இருக்கும் மாணவ மணிகள், மூத்த குடிமக்கள் அனைவரின் பயணமும் சுலபமாக வேண்டும். அவர்களின் பயணம் குறைவான நேரத்தில் நிறைவாக வேண்டும் என்பதே இந்த சீரிய பணியின் நோக்கம்.
0: நண்பர்களே, ஹமே ஹமாரே ராஜ்யோ கோ சசக்த பனாகர் பாரத் கோ சசக்த பனானா. இஸ்லிய கேந்திர சர்க்கார் तमिलनाडु जैसे राज्यों में मैन्युफैक्चरिंग को प्रमोट कर रही है. तमिलनाडु का मैन्युफैक्चरिंग सेक्टर, यहां के लघु उद्योग, इनमें काम करने वाले हर व्यक्ति पर, हर भारतवासी को गर्व है. और आज केंद्र सरकार के अभियान, चाहे वो मेक इन इंडिया हो या वोकल फॉर लोकल, वो तमिलनाडु को भी लाभ पहुंचा रहे हैं.
1: நண்பர்களே, நமது மாநிலங்களை சக்தி படைத்தவையாக மாற்றி பாரதத்தை சக்தி உடையதாக நாம் ஆக்க வேண்டும். ஆகையால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களின் உற்பத்தியை மத்திய அரசு ஊக்கப்படுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை, இங்கே இருக்கும் சிறு தொழில்கள், இவற்றில் வேலை பார்க்கும் அனைவர் மீதும் பாரத நாட்டவர் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகின்றார்கள். மேலும் இன்று இந்தியாவில் தயாரிப்போம் ஆகட்டும், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மத்திய அரசின் இயக்கங்கள்

0: தமிழ்நாட்டிற்கும் ஆதாயங்களை அளித்து வருகின்றன.
1: நண்பர்களே, ஆஜ் கம்போனன்ட்ஸ் டெக்னாலஜி ஆர் ஃபினிஷ் ப்ரோடக்ட்ஸ் கா ஹர் ராஜ்ய மே கேந்திர சர்க்கார் ப்ரோடக்ட் செயின் கோ மஜ்பூத் கர் ரஹி ஹை ஆர் இனி கோஷிஷோ கா பரிணாம் ஹை ஆஜ் ஹம் துனியா கே செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் மேனுஃபேக்சரர் ஹை 2014 சே அப் தக் ஹமாரே எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் 11 டைம்ஸ் படே ஹை ஹமாரே டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 50 டைம்ஸ் படே ஹை ஆர் ஹமாரே இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் நே பி நயா ரிகார்ட் பனாயா ஹை.
0: நண்பர்களே, இன்று உள்பாகங்கள் தொடங்கி தொழில்நுட்பம் மற்றும் முடிவடைந்த பொருட்கள் வரை அனைத்து மாநிலங்களுமே மத்திய அரசின் ஒட்டுமொத்த பொருட்கள் சங்கிலியை பலப்படுத்தி வருகின்றன. மேலும் இந்த முயற்சிகளின் பலனாக இன்று நாம் உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய செல்பேசி தயாரிப்பாளராக ஆகியிருக்கின்றோம். 2014 முதல் இதுவரை நமது மின்னணு உற்பத்தி ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்திருக்கிறது. நமது பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 50 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. மேலும் நமது பொறியியல் ஏற்றுமதியும் கூட இந்த ஆண்டு புதிய சாதனை படைத்திருக்கின்றது.
1: நண்பர்களே, மேனுஃபேக்சரிங் கி இஸ் க்ரோத் கே காரண் தேஷ் மே நௌஜவானோ கே லியே லாக்கோ டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஜாப் பனி ஆர் பாரத் கி இஸ் மேனுஃபேக்சரிங் க்ரோத் மே தமிழ்நாடு கே லோகோ கா பஹோத் சரானிய யோக்தான் ரஹா ஹை. ஆஜ் ஹம் அட்வான்ஸ் லூப்ரிகன்ட் பேஸ்ட் ஆயில் ப்ரோஜெக்ட் கா சிலான்யாஸ் கர் ரஹே ஹை. இஸ்ஸே யஹான் நயே ரோஜ்கார் பி பனேங்கே ஆர் தேஷ் கே இம்போர்ட்ஸ் கோ கம் கர்னே மே பி மதத் பஹோத் படி மதத் மிலேகி.
0: தயாரிப்பின் இந்த பயணம் காரணமாக தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. மேலும் பாரதத்தின் இந்த தயாரிப்பு வளர்ச்சியிலே தமிழ்நாட்டின் மக்களுடைய மெச்சத்தகுந்த பங்களிப்பு இருந்து வந்திருக்கின்றது. இன்று நாம் மேம்பட்ட லூப்ரிகன்ட் பேஸ் எண்ணெய் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இதனால் இங்கே புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும். தேசத்தின் இறக்குமதியை குறைப்பதிலும் இது பேருதவியாக இருக்கும்.
1: எக் ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் செக்டர் பனானே கே லியே ஹமே அச்சி ரோட் சாஹியே ரா மெட்டீரியல் கே டிரான்ஸ்போர்டேஷன் கே லியே ரெயில்வே ஆர் போர்ட் சாஹியே ஆர் ஜப் ஐசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பன்தா ஹை தோ இஸ்ஸே அலக் அலக் லெவல்ஸ் பர் பஹோத் சாரே ரோஜ்கார் பி பன்தே ஹை.
0: நண்பர்களே, பலமானதொரு உற்பத்தி துறையை உருவாக்க நமக்கு நல்ல சாலை வசதிகள் தேவை. கச்சா பொருட்களின் போக்குவரத்துக்காக ரயில்வே மற்றும் துறைமுகங்கள் தேவை. மேலும் அப்படிப்பட்ட உள்கட்டமைப்பு உருவாகும் போது இதனால் பல்வேறு மட்டங்களில் அதிக அளவு வேலை வாய்ப்பும் உருவாகின்றது.
1: ஜப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோதா ஹை தோ இன்ஜினியர்ஸ் கோ காம் மில்தா ஹை டெக்னீஷியன்ஸ் கோ வர்க்கர்ஸ் கோ ஹர் கிசி கோ ரோஜ்கார் மில்தா ஹை. சிமெண்ட் ஸ்டீல் ஆர் இக்விப்மெண்ட் சே ஜுடி ஃபேக்டரிஸ் மே சோட்டி கம்பெனியோ பி ரோஜ்கார் கே அவசர் பன்தே ஹை ஆர் ஜப் ப்ரோஜெக்ட் பூரா ஹோ ஜாதா ஹை தோ அச்சி கனெக்டிவிட்டி கே காரண் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சர்வீசஸ் கோ ஆகே படானே மே மதத் மில்தி ஹை. இஸ்லிய ஆஜ் ஜின் ரேல் ஆர் ரேட் ப்ரோஜெக்ட் கா சிலான்யாஸ் ஆர் லோகார்பண் ஹோ ரஹா ஹை வோ தமிழ்நாடு கி ப்ரகதி கே லியே பஹோத் மஹத்வபூர்ண் ஹோனே வாலா ஹை.
0: கட்டுமானம் நடக்கிறது என்று சொன்னால் பொறியாளர்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகின்றது. சிமெண்ட் எஃகு மற்றும் உபகரணங்களோடு தொடர்புடைய தொழிற்சாலைகளிலே சிறிய நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன. மேலும் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது நல்ல இணைப்புகள் காரணமாக தொழிற்சாலைகளும் சேவைகளும் மேம்படுவதில் உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இன்று ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டப்பட்டிருக்கும் திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும்.
1: அத்தேஷ்மே போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோ பி மஜ்பூத் பனாயா ஜா ரஹா ஹை தாக்கி ஷிப்பிங் செக்டர்

0: நண்பர்களே, இன்று நாம் பாரதத்தின் கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்தின் உலகளாவிய மையமாக ஆக்கும் தொலைநோக்குடன் பணியாற்றி வருகின்றோம். இதிலும் கூட தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டின் கப்பல் கட்டுமானத்திற்கு கௌரவம் வாய்ந்த சரித்திரம் இருக்கிறது. இன்று இந்த மரபு நவீன தொழில்நுட்பம் மற்றும் வாய்ப்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திசையினிலே மத்திய அரசு தற்போது ஒரு மகத்துவம் வாய்ந்த முடிவு ஒன்றினை எடுத்திருக்கின்றது. சுமார் 17,000 கோடி ரூபாய் முதலீட்டிலே தூத்துக்குடியில் இருக்கும் வஉசி துறைமுகம் உலகத்தரம் வாய்ந்த மெகா கண்டெய்னர் மற்றும் பசுமை எரிசக்தி மையமாக மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றது.
1: बीते कुछ वर्षों में इंडियन पोर्ट्स की स्पीड और एफिशिएंसी दोनों बेहतर हुई है. स्पीड बढ़ने से पोर्ट्स पर जहाजों का टर्न अराउंड टाइम आधा हो गया है और इसके कारण भारत के प्रोडक्ट्स भी पहले से ज्यादा तेजी से ग्लोबल मार्केट तक पहुंच पा रहे हैं.
0: நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளிலே இந்திய துறைமுகங்களின் வேகமும் திறனும் சிறப்பாக ஆகியிருக்கின்றன. வேகம் அதிகரிப்பதன் வாயிலாக துறைமுகங்களில் கப்பல்கள் திரும்பும் நேரம் பாதியாக குறைந்துவிட்டது. மேலும் இதன் காரணமாக பாரதத்தின் பொருட்களும் கூட முன்பை விட அதிக வேகத்தில் உலக சந்தைகள் வரை சென்று சேர்கின்றன.
1: ஹமாரி ஓசன் இக்கானமி கே விஜன் மே ஹமாரி ஃபிஷர்மேன் கி பூமிகா பஹுத் படி ஹை. इसलिए पीएम मत्स्य संपदा योजना और दूसरी कई योजनाओं के जरिए तमिलनाडु के लिए हजारों करोड़ रुपए के प्रोजेक्ट को मंजूरी दी गई है. यहां फिशिंग हार्बर्स को बेहतर बनाया जा रहा है, फिशिंग लैंडिंग सेंटर विकसित किए जा रहे हैं, कोल्ड चेन फैसिलिटीज पर फोकस किया जा रहा है, मछलियों को ताजा रखने के लिए ट्रांसपोर्ट व्हीकल खरीदने में भी मदद दी गई है.
0: நண்பர்களே, நமது கடல்சார் பொருளாதார தொலைநோக்கிலே நமது மீன்பிடி மக்களின் பங்களிப்பு மிகப்பெரியது. ஆகையால்தான் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தோடு கூடவே மேலும் பல திட்டங்கள் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு 1,000,000,000 ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மீன்பிடி துறைமுகங்கள் மேலும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மீன்பிடி படகுகள் கரை சேர் மையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. குளிர் சேமிப்பு சங்கிலி வசதிகள் மீது கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. மீன்களை புதியதாக வைத்துக் கொள்ள போக்குவரத்து வாகனங்கள் வாங்கவும் உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
1: நண்பர்களே, மச்வாரே பாயோக்கு சென்னை ஃபிஷிங் ஹார்பர் கோ ஆதுனிக் பனானா ஹோ யா தமிழ்நாடு மே சீவீட் பார்க் கா டெவலப்மெண்ட் ஹோ, केंद्र सरकार इसमें भी मदद कर रही है. किसान क्रेडिट कार्ड के जरिए अब हम फिशरमैन को भी बैंकिंग कैपिटल आसानी से मिल पा रहा है.
0: மீனவ சகோதரர்களுக்கு சென்னை மீன்பிடி துறைமுகம் நவீனப்படுத்துவதாகட்டும், தமிழ்நாட்டிலே கடல்பாசி பூங்கா மேம்பாடாகட்டும், மத்திய அரசு இவற்றிலே உதவிகள் புரிந்து வருகின்றது. விவசாயிகள் பற்று அட்டை இப்போது மீனவர்களுக்கும் செயல்பாட்டு மூலதனம் சுலபமாக கிடைக்க உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த தேசத்தின் மீன்பிடி அளவு விரைவாக வளர்ந்து வருகின்றது.
1: ஆஜ் தேஷ் கா ஃபிஷ் புரொடக்ஷன் பி தேஜி சே படா ஹை. பிச்சலே சால் ஹமாரே சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் குவாண்டிட்டி ஆர் வேல்யூ தோனோ டர்ம்ஸ் பே அப்னே ஹாயஸ்ட் லெவல் தக் பஹுஞ்சே ஹேன். इससे हमारे फिशरमैन फैमिली और कोस्टल कम्युनिटी के लोगों का जीवन भी बेहतर हुआ है.
0: கடந்த ஆண்டிலே நமது கடல்சார் உணவு ஏற்றுமதி அளவு மற்றும் மதிப்பு இரண்டிலுமே சரி மிக அதிக அளவுகளை எட்டியது. இதனால் நமது மீனவ குடும்பங்கள் மற்றும் கரையோர சமூகங்களைச் சேர்ந்தவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாகி வருகின்றது.
1: நண்பர்களே, हम एक ऐसा तमिलनाडु बनाना चाहते हैं जो निरंतर नई ऊंचाई तक पहुंचता जाए, और इसके लिए केंद्र से जो भी मदद चाहिए

0: के होगी, हम उसके लिए पूरी प्रतिबद्धता से साथ आपके साथ खड़े हैं। हम मिलकर विकसित तमिलनाडु से विकसित भारत का संकल्प साकार करें, इसी भावना के साथ एक बार फिर आप सबको इन प्रोजेक्ट्स के लिए मेरी ढेर सारी शुभकामनाएं। नंद्रे वणक्कम।
1: நண்பர்களே, இன்று எந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றனவோ அவை நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தின் கனவுகளின் பாதையை உருவாக்க இருக்கின்றது. தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். நாம் இதற்காக கச்சை கட்டிக்கொண்டு உங்களோடு பணியாற்ற இருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம். இந்த உணர்வோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இந்த நலத்திட்டங்களின் பொருட்டு என்னுடைய ஏராளமான நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தன்யவாத்.

0: மாணவர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரின் பயணமும் எளிதாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் சென்னை மெட்ரோ ரயில் சேவை, சாலை போக்குவரத்து என்று நாட்டு நல பணித்திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் அவர்கள். மக்கள் பங்களிப்புடன் மக்கள் முன்னேற பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி பாரத மக்களின் வாழ்வில் மேம்பாட்டினை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரம் உயர அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் மதிப்புமிகு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியும் ஒவ்வொரு நகரம் மற்றும் கிராமத்தின் வளர்ச்சியும் ஆகும். அந்த வகையில் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் போக்குவரத்து இணைப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்கள் இன்று கவனம் பெறுகின்றன. சற்று முன்னர் சென்னை ஐஐடி கேந்திரிய வித்யாலயா வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் நிறைவேறின. நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தனது உரைகளில் முக்கியமாக மாதத்தின் கடைசி ஞாயிறன்று வானொலி வழி அவர்கள் உரையாற்றுகையில் தமிழ்மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினை பலமுறை வியந்து பாராட்டியுள்ளார். தமிழ்மொழி என்றென்றும் நிலைத்திருக்கும் மொழி என்றும் தமிழ் பண்பாடு உலகளாவியது என்றும் பலமுறை குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சென்னை வருகையில் இதனை நினைவு கூர்வது மிகவும் உற்சாகமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை இடம்பெறவுள்ளது.
1: நேயர்களே, ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கான திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்று நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஹர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர்லால் அவர்கள், மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.
0: அதுவரை நமது நிலையத்தில் மெல்லிசையோடு இணைந்திருப்போம். இப்போது மெல்லிசை பாடல் ஒன்று.

0: நமது தாயகம். அன்பு மலரும் பாரதம் நமது தாயகம்.
1: நேயர்களே, சற்று முன் ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் அவர்கள் நாட்டின் வளர்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை தெரிவித்தார். அதாவது, நாட்டில் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளது என்றும், கப்பல் கட்டுமானத்தில் உலகளாவிய மையமாக நம் நாடு பணியாற்றுவதாகவும் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் சொன்னார். அதாவது, வோக்கல் ஃபார் லோக்கல். இந்தியாவின் பொருட்கள் முன்பை விட வேகமாக உலக சந்தையை சென்று அடைகின்றன என்றும், மீன்பிடி துறைமுகங்கள் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், சென்னை மீன்பிடி துறைமுகம் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்றும், தமிழ்நாட்டின் கடற்பாசி உற்பத்திக்கும் மத்திய அரசு உதவி வருகிறது என்ற தகவல்களையும் பகிர்ந்து கொண்டார். மேலும், 2014 5 நகரங்களில் மட்டுமே இந்த மெட்ரோ சேவை இருந்தது என்றும், அதாவது மெட்ரோ ரயில் சேவை இருந்தது என்றும், இன்னைக்கு நாடு முழுவதும் 25 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவைகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் சொன்னாங்க. 2014 250 கிலோமீட்டர் தூரம் இருந்த மெட்ரோ சேவைகள் இன்று 1100 கிலோமீட்டரையும் தாண்டி பயணித்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் நாட்டிற்கு பயனுள்ள தகவலாக இருந்தது. அதுவும் போக, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களில் உற்பத்தியை ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார். பலமான ஒரு உற்பத்தி துறை உருவாக்க சாலை வசதிகள் தேவை, உள்கட்டமைப்பு அதற்காக உருவாகும் போது வேலை வாய்ப்பும் பெருகும் என்றும் தெரிவித்தார். கட்டுமானம் நடைபெறுகிறது என்றால் பொறியாளர் வேலை அதை சார்ந்த வேலை வாய்ப்பும் உருவாகும் என்பது நகமும் சதையும் போன்ற விஷயத்தை ஒத்தது. செல்போன் ஏற்றுமதியில் உலகின் 2 நாடாக மாறியுள்ளோம் என்ற தகவலையும் பிரதமர் அவர்கள் அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் தெரிவித்தது மகிழ்ச்சியாக இருந்தது.
2: சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நாட்டுநில பணித்திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்த திட்டங்களை சிறப்பாக நாட்டிற்கு அர்ப்பணித்து சிறப்பு செய்தார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து பங்கேற்க உள்ள நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார். சாலை மார்க்கமாக நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தை இன்னும் சற்று நேரத்தில் சென்றடைவார்கள் நமது பிரதமர் அவர்கள். கல்வி சேவையில் பொன்விழா ஆண்டில் சிறப்பாக காலடி எடுத்து வைத்திருக்கிறது சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி 50 ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. மாநனீய வேதாந்தம்ஜி அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டு பள்ளி செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. தொடக்கி வைத்து சிறப்புரையாற்ற உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.

0: பிரதமர் அவர்களே பாராட்டிய ஆசிரியர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள், பேரிடர் காலங்கள், கிராமத்தில் கழிப்பறை அமைத்தல், ஓராசிரியர் பள்ளிக்கு உதவுதல் என பல முயற்சிகளுக்கு வித்தாக அமைந்து அதை செயல்படுத்தி காட்டியும் இருக்கிறார் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள். தொடர்ந்து அவர் மன் கி பாத் நிகழ்ச்சியை செவிமடுத்து அதில் இடம்பெற்ற 20-25 கருத்துக்களை செயலாக்கம் செய்து வெற்றி பெற்றதாகவும், பிரதமர் அவர்களுக்கு இதுகுறித்து பலமுறை கடிதங்கள் எழுதியதாகவும் சொல்லியிருக்கிறார். அதை கேள்விப்பட்டு மதிப்புமிகு பிரதமர் அவர்களே நேரில் இவரை அழைத்து, அதாவது பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களை அழைத்து பாராட்டியிருக்கிறார். பணி அடர்ந்த சூழலில் பணிபுரியும் ராணுவ வீரர்களின் நலனுக்காக தனது பள்ளியில் கல்வி கற்கும் மாணவர்கள், பணிபுரியும் ஆசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள் என ஒவ்வொருவரிடமிருந்தும் தினமும் 1 ரூபாய் வசூலித்து ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் ரூபாயை பிரதமரிடம் அண்மையில் வழங்கி அனைவரின் பாராட்டுதலை பெற்றதோடு பிரதமர் அவர்களே நேரில் அவர்களை அழைத்து பாராட்டியும் இருக்கிறார். பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள் இப்போது கேட்கலாம்.
1: பிரதமர் உங்களை கூப்பிட்டு பாராட்டினப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: எல்லையில்லாத ஆனந்தமும், அதே சமயம் என்ன பேச போகிறோம், எப்படி கையாள போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஒரு மனதில் இருந்த ஒரு எழுச்சின்னு என்று சொல்லலாம். அப்படி இருந்தது.
1: அவர் உங்களை பார்த்த உடனே கேட்ட அந்த முதல் வார்த்தை என்ன? என்ன கேட்டார் உங்ககிட்ட?
2: நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நாங்கள் கொண்டாட போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்ல அவர் சொல்ற பாயிண்ட்ல என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்துல இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதியே எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு.
1: அப்படி அவரை சந்திச்சு கேட்கும் போது அந்த தருணம் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு.
2: அந்த மொமெண்ட்ல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. சரி நீங்க சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடம் வந்து ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா, எல்லா பள்ளிக்கூடமும் அதே பேரா இல்ல வேற பேரா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களும் இந்து வித்யாலயங்கள் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. ஆனால் டோனர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கு அவங்களோட பெயரை நாங்க கொடுப்போம், கணிசமான தொகை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பெயரை கொடுப்போம் என்றேன். ஓ அச்சா, சரி நீங்க எவ்வளவு டொனேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். உடனே அடுத்த கேள்வியை கேட்டாரு. கேட்ட உடனே நான் சொன்னேன், குஜராத் எர்த்குவேக்கு, அஸ்ஸாம் ஃபிளட்டுக்கு, எல்லையோட ஃபிளாஷ் ஃபிளட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஓராசிரியர் பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற குழந்தைகள் வீட்டுல எல்லாம் வந்து டாய்லெட் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், அங்கெல்லாம் வந்து டாய்லெட்டே கிடையாது. வீட்டுல அந்த 20 வரைக்கும் அந்த குழந்தைகள் வெயிட் பண்ணி போவாங்க. இந்த 1000 வீடுகள்லயும் இப்ப கட்டி கொடுத்துட்டோம். அதுல 50 கழிவறை கட்டி கொடுத்தது எங்கள் குழந்தைகள். அதை வந்து சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவரே 3 பாராட்டு கடிதம் எங்களுக்கு கொடுத்துருக்கார். இந்த கழிவறைகளை பற்றி நாங்கள் கட்டியிருக்கோம்னு சொன்ன போதெல்லாம் கொடுத்துருக்கார். அதனால இதெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தேன் நான்.

0: இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விழா நிகழ்வுகளில் தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் அவர்களும், மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும், தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள்.
1: பாரத நாட்டின் கண்கள் மாணவ செல்வங்கள் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார் நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று வருடா வருடம் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் அறிவுரைகள் மற்றும் அறவுரைகளை பகிர்ந்து கொள்வார் நமது பிரதமர் அவர்கள். தனி மனித ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, காலத்தை வீணாக்காமை, பெற்றோரை மதித்தல், பெரியவர் சொல் கேளல், ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல், சுற்றுச்சூழலை காத்தல், புதிய அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொள்ளுதல், அவற்றில் மாணவர்களையும் ஈடுபடச் செய்வது என பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மதிப்புமிக்க ஆசானாக நின்று அவர்கள் கரம் பற்றி கைதூக்கி விடுபவர் நமது பிரதமர் அவர்கள். இளமையில் கல் என்பது மட்டுமல்ல, அனைத்தையும் அறிந்து கொள்ளுதல், தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அவற்றை ஆராய்ந்து அறிதல், செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல், இவையெல்லாம் மாணவ செல்வங்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திக் கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். மாணனிய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கப்பட உள்ளன.
0: நேர்களே, ஒரு சிறப்பு அம்சமாக பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை காணொலி மூலமாக பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் பள்ளியின் பொன்விழா மலரை பிரதமர் வெளியிட்டு சிறப்புரையாற்றவும் இருக்கிறாா்.

கடந்த 2000 ஆண்டு நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா பள்ளியின் வெள்ளி விழாவில் அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தற்போது பள்ளியின் பொன்விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நமது மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட உள்ளது. பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் அவர்கள்.

0: பெற்றோராலே மிகவும் பிரியம் நமது பிரதமர் அவர்களுக்கு. மாணவர்கள் பயன்பெறும் பல்வேறு நலத்திட்டங்கள், அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள், கல்வியின் அவசியம், தொழிற்கல்வியை அவர்கள் கற்க வேண்டியதன் அவசியம், சுற்றுச்சூழலில் கவனம், மரம் நடுதலின் முக்கியத்துவம் போன்றவற்றை அன்பாய் வலியுறுத்திக் கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். தேசத்தின் வருங்காலம் மாணவர்கள் கையில்தான் உள்ளது, அவர்களின் எதிர்காலம் மிக நம்பிக்கை வைத்திருப்பார் நமது பிரதமர் அவர்கள். ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் நமது ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள்.
1: சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஒரு ரூபாயில என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த ஒரு ரூபாயில நீங்க பண்ண அந்த சாதனை, அதை பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க.
2: அதுக்கு மோட்டிவேஷனே நம்ம பிரதமர் தான். மன் கி பாத்ல அவர் சொன்னார், எப்படி சொன்னார்னா ரொம்ப அழகா அவர் பேசுறதே வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். அதாவது உங்க மனசை கவரும். இந்த ராணுவ வீரர்களுக்காக வந்து உருகி இருக்கா, போய் அவளோட பண்டிகைகளை கொண்டாடி இருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் நாங்க மன் கி பாத் எல்லாருமே ஸ்கூல்ல கேட்போம், சில சமயம் வீட்டுல கேட்போம், அப்புறம் வந்து பேசுவோம். அந்த வாட்டியும் நான் கேட்கிற பொழுது என்ன சொன்னார்னா, இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தாலே போறோம், நம்ம ராணுவ வீரர்களுக்காக நம்ம வந்து நிறைய செய்யலாம். 25 முடியறச்ச நமக்கு 50 வருஷம் முடிஞ்சுடுறது. அப்ப இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த ஒரு ரூபாவை இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க, நாங்களும் கொடுக்கறோம்னு. அப்புறம் எங்களோட நான் டீச்சிங்க, நாங்க என்னமா பண்ணோம் பாவம், எங்களால 365 ரூபாய் கொடுக்க முடியாதா, அவ்வளவு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. சோ நான் சொன்னேன் எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டோம். கன கணக்கு டெய்லி 1 ரூபாய் 1 ரூபாய் 1 ரூபாய் அன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லயே. சோ அது பார்த்தா கடைசியில வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகள் இருக்காங்க. 600-690 டீச்சர்ஸ், 200-250 மேல நான் டீச்சிங் ஸ்டாஃப், இவெல்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டு 40 லட்சம் வந்தது.

0: तमिलनाडु के राज्यपाल श्री राजेंद्र हार्लेकर जी, डॉक्टर एल मुरुगन जी, थिरु राजमोहन जी, थिरु नयनान नागेंद्रन जी, डॉक्टर गिरिजा शेषाद्री अम्मा जी, थिरु आर आर गोपाल जी, मेरे युवा साथियों, शिक्षकों और अभिभावकों, एंदु तमिल सहोदर सहोदरी गणे वणक्कम।
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, ராஜ்மோகன் அவர்களே, நயினார் நாகேந்திரன் அவர்களே, டாக்டர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களே, ஆர் ஆர் கோபால்ஜி அவர்களே, எனது இளைய நண்பர்களே, ஆசிரியர்களே, காப்பாளர்களே, சென்னையிலே இன்று உங்கள் அனைவர் மத்தியிலும் வந்திருப்பதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்.
0: நண்பர்களே, ஆஜ் நவராத்திரி கா பிரதம் தின், சிவ் ஆர் சக்தி கி பவித்ர தர்த்தி தமிழ்நாடு ஆனே கா யே சௌபாக்ய और मां सरस्वती के साधकों से मिलने का यह अवसर मेरे लिए नवरात्रि का ये अद्भुत शुभारंभ है। मैं मेरे युवा साथियों का ये उत्साह भी देख रहा हूं। ये जो पॉजिटिव एनर्जी है, ये जो एक्साइटमेंट है, मैं उसे महसूस कर रहा हूं। मुझे आप सबकी आंखों में भारत का भविष्य दिखाई दे रहा है।
1: நண்பர்களே, நவராத்திரியின் புனித பிரதமை நன்னாளிலே நான் இங்கே சிவசக்தி ரூபமாக பவித்திரமான இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கால் பதித்திருக்கிறேன். இதை ஒரு அற்புதமான தருணமாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, இன்று இங்கே உங்கள் அனைவரிடமும் இருக்கும் உற்சாகம், துடிப்பு, ஆர்வம், இவை அனைத்தையும் நான் உணர்கிறேன்.

0: आपके बीच आने में मुझे विलंब हुआ, मैं देर से पहुंचा, आपको असुविधा हुई, इसके लिए मैं आप सबकी क्षमा मांगता हूं।
1: அருமை நண்பர்களே, இன்று சென்னைக்கு நான் காலம் முன்பாகவே வந்துவிட்டேன். ஆனால் நிகழ்ச்சி நிரல் காரணமாக எனக்கு சற்றே நேரமாகிவிட்டது. இங்கே உங்கள் மத்தியிலே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அதற்காக நான் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோருகிறேன்.
0: நண்பர்களே, आज का युवा विकसित भारत के विजन की ताकत बनना चाहता है। विकसित भारत के लिए जो नए आइडियाज चाहिए, जो नए सॉल्यूशंस चाहिए, उनसे भारत ही नहीं विश्व का भविष्य भी तय होगा। टुडे The world is looking for solutions and you have the potential to provide those solutions.
1: நண்பர்களே, இன்றைய இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கிற்கு மேலும் பலம் கூட்ட விரும்புகின்றார்கள். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு தேவையான புதிய கருத்துக்கள், புதிய தீர்வுகள் ஆகியவற்றால் பாரதம் மட்டுமல்ல உலகின் எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும். இன்று உலகம் தீர்வுகளை தேடிக் கொண்டிருக்கின்றது. அந்த தீர்வுகளை அளிக்கக்கூடிய வல்லமை உங்களிடத்திலே இருக்கின்றது.
0: நண்பர்களே, ஆஜ் பாரத் மே ஜோ இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹை, मैं चाहता हूं कि हर युवा अपने भविष्य को उसी बड़े कैनवास पर देखे, बिकॉज दिस इज योर टाइम, दिस इज योर अपॉर्चुनिटी। मुझे पूरा विश्वास है हमारा ये सपना पूरा होकर रहेगा। Together, we will do it.
1: நண்பர்களே, இன்று பாரதத்திடம் கணக்கில்லாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த பெரிய பின்னணியில் காண வேண்டும் என்று நான் விழைகின்றேன். இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நமது இந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நாம் அனைவரும் இதை இணைந்து சாதிப்போம்.
0: Together we will do it. Together, together, together. நண்பர்களே, ஆஜ் மே ஆப் சப்சே மில்னே யஹான் ஆயா ஹூ, இஸ்கே பீச்சே பி ஏக் தில்சஸ்ப பிரேரணா ஹை. ஹமாரி கிரிஜா அம்மா குச் மஹீனே பஹலே ஹி முஜ்சே குச் பச்சோ கே சாத் நாகர்கோயில் மே மிலி தி. उनकी लगन, उनका सेल्फ कॉन्फिडेंस और देश के फ्यूचर के लिए उनका डिवोशन, उसने मेरे मन पर एक अभूतपूर्व छाप छोड़ी थी।
1: நண்பர்களே, இன்று நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இதன் பின்னணியில் கூட ஒரு சுவாரஸ்யமான கருத்தூக்கம், உத்வேகம் இருக்கின்றது. நம்முடைய கிரிஜா அம்மையார் சில ஆண்டுகளுக்கு சில மாத

0: வருடங்களுக்கு முன்பாக சில குழந்தைகளுடன் என்னை நாகர்கோயிலிலே சந்தித்தார். அவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய தன்னம்பிக்கை, மேலும் தேசத்தின் எதிர்காலத்துக்காக அவர்களிடம் இருந்த அர்ப்பணிப்பு, இவை என் மனதில் நீங்காத முத்திரையை பதித்துவிட்டன.
1: உசி முலாகாத் மே உன்னோனே முஜே இஸ் கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் கிளியே இன்வைட் கியா தா. ஏக் தோ உன்கா ஸ்னேஹ், தூசரா இஸ் ஐதிஹாசிக் சம்ஸ்தான் கே பிரதி மேரி பாவனா. மேனே தபி பக்கா கர் லியா தா கி மே இஸ் கார்யக்ரம் மே ஜரூர் ஆவுங்கா. மே இஸ் அவசர் பர் விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திர ஆர் பூரே ஹிந்து வித்யாலய பரிவார் கோ 50 இயர்ஸ் கி ஷாந்தார் யாத்ரா கே லியே பஹத் பஹத் பதாய் தேதா ஹூம்.
0: அவர்களை நான் சந்தித்த போது இந்த பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்திற்கு எனக்கு அழைப்பு விடுத்தார். ஒரு பக்கம் அவருடைய உள்ளார்ந்த அன்பு, ஒரு புறம் மறுபுறத்திலே இந்த நிறுவனத்தின் ஆளுமை, இதன் பழமை இன்னொரு புறம். அப்போதே நான் முடிவு செய்தேன், இந்த விழாவிற்கு கண்டிப்பாக நான் வர வேண்டும் என்று. இன்று நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் மற்றும் அனைத்து இந்து வித்யாலய குடும்பத்துக்கும் 50 ஆண்டுகள் என்ற இந்த அருமையான பயணத்திற்கான பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நண்பர்களே, விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் ஆஜ் அப்னி கோல்டன் ஜூபிலி மனா ரஹா ஹை. யே மைல்ஸ்டோன் ஜித்னா படா ஹை இஸ்கி யாத்ரா பி உத்தினி ஹி இன்ஸ்பைரி ஹை. 1975 மே சென்னை கா வேஸ்ட் மம்பலம் ஏக் சோட்டே சே வித்யாலய கே ரூப் மே இஸ் சம்ஸ்தான் கி ஷுருவாத் ஹுயி தி. உஸ் சமய இஸ்மே கேவல் 7 ஸ்டூடண்ட் தே. आज जैसी सुविधाएं भी नहीं थी, परमानेंट बिल्डिंग भी नहीं था, रिसोर्सेज भी सीमित थे, लेकिन एक चीज थी, दृढ़ इच्छा शक्ति और अटूट सेवा भावना. इसलिए ये संस्थान हर कठिनाई के बावजूद आगे बढ़ता रहा.
0: நண்பர்களே, இன்று நாம் எந்த அமைப்பின் பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ, இந்த மைல்கல் இது எப்படி அடையப்பட்டது, இது தொடங்கப்பட்ட கதையும் மிக உள்ளெழுச்சி அளிக்க வல்லது. சற்றே உங்கள் எண்ணங்களை கடந்த காலத்தை நோக்கி திருப்பிச் செல்லுங்கள். அது 1975 ஆண்டு சென்னையின் மேற்கு மாம்பலத்திலே ஒரு சிறிய பள்ளி தொடங்கப்பட்டது. அந்த வேளையிலே இதில் வெறும் 7 மாணவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அப்போதெல்லாம் இன்று போல வசதிகள் எல்லாம் இருக்கவில்லை, நிரந்தரமான கட்டிடம் எல்லாம் கிடையாது, ஆதாரங்கள் அளவாகவே இருந்தன. ஆனால் அத்தனை கடினங்களுக்கு இடையேயும் என்ன இருந்தது என்றால், அர்ப்பணிப்பு பாவம், சேவை உணர்வு. அதன் காரணமாக பல இடர்களுக்கு இடையேயும் கூட இந்த அமைப்பு மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருந்தது.
1: சமயக்கே சாத் ஏ சோட்டா சா பிரயாஸ் இத்தனா படா எஜுகேஷனல் மூவ்மெண்ட் பன் கயா. ஆஜ் தமிழ்நாடு கே அலக் அலக் ஹிஸ்ஸோ மே ஆப்கே 15 சம்ஸ்தான் ஹை.

0: மெல்ல மெல்ல இந்த சின்ன முயற்சியானது ஒரு பெரிய கல்வி இயக்கமாக பரிமளித்தது. இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பாகங்களிலே இவர்களுக்கென 15 நிறுவனங்கள் இருக்கின்றன.
1: நண்பர்களே, மே அவசர் பர் ஸ்ரீ ஜெயகோபால் கரோடியா ஜி கே யோகதான் கோபி ஆதர்பூர்வக் யாத் கர்த்தா. உன்னோனே வித்யாலயக்கே பவன் நிர்மாணமே மகத்வபூர்ண சஹயோக் தியா. ஆஜ் மே உன் சபி சிக்ஷகோ கர்மச்சாரியோ அபிபாவகோ ஔர் பூர்வ வித்யார்த்தியோ கா பி அபிநந்தன் கர்த்தா ஹூ ஜினோனே ஹிந்து வித்யாலய கி இஸ் யாத்ரா கோ சஃபல் பனாயா ஹை. 50 இயர்ஸ் ஆஃப் டெடிக்கேஷன், 50 இயர்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட், 50 இயர்ஸ் ஆஃப் சேவிங் யங் லைஃப்ஸ்.
0: நண்பர்களே, நான் இந்த வேளையிலே ஜெயகோபால் கரோடியா அவர்களின் பங்களிப்பையும் கூட மிகுந்த மரியாதையோடு நினைவு கூறுகிறேன். அவர்தாம் இந்த கல்விச்சாலைக்கான கட்டட நிர்மாணத்திற்கு மகத்துவம் வாய்ந்த உதவிகளை அளித்தார். இன்று இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தை வெற்றியாக மலரச் செய்த அனைத்து ஆசிரியர்கள், பணியாளர்கள், பெற்றோர், காப்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என இன்று அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்தாம் இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தின் வெற்றிக்கான வித்துக்கள். 50 ஆண்டுகால அர்ப்பணிப்பு, 50 ஆண்டுகால கடமை உணர்வு, 50 ஆண்டுகாலாக இளம் நண்பர்களின் வாழ்க்கை உருவாக்கல்.
1: நண்பர்களே, ஏக் சம்ஸ்தான் கேசே சிக்ஷா கே சாத் சாத் ராஷ்ட்ர பக்த நாகரிகோ கா நிர்மாண் கர்த்தா ஹை, யே ஸ்தான் இஸ்கா பி உதாரண ஹை. மேனே அப்னி மன் கி பாத் மே இஸ்கி சர்ச்சா பி கி தி. கேசே கிர்ஜா அம்மா நே பச்சோ கோ ஏக் ஐடியா தியா, ஹர் பச்சா ரோஜ் சிர்ஃப் 1 ருபி பச்சாயே ஆர் உசே देश के सैनिकों के लिए समर्पित करें. जब हजारों बच्चे इस संकल्प से जुड़े तो अराउंड 40 लाख रुपए जुटा के लिए गए. इंडीड व्हाट एन इंस्पायरिंग एग्जांपल.
0: நண்பர்களே, எப்படி ஒரு அமைப்பு கல்வியோடு கூடவே தேசபக்தியுடைய குடிமக்களை உருவாக்குகிறது என்பதற்கும் இந்த அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டு. நான் என்னுடைய மனதின் குரலிலும் கூட இது பற்றி கூறியிருந்தேன். எப்படி கிரிஜா அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு கருத்தை ஊட்டினார் பாருங்கள். அதாவது ஒவ்வொரு குழந்தையும் வெறும் 1 ரூபாயை சேமிக்கும் அன்றாடம். சேமித்தாதனை எப்படி நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்போம்? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த உறுதிப்பாட்டிலே சங்கமித்த போது சுமார் 40 லட்சம் ரூபாய் திரட்டப்பட்டு விட்டது. என்ன ஒரு உத்வேகம் தரும் எடுத்துக்காட்டு இது.
1: நண்பர்களே, ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் கேன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். एक छोटा सा प्रयास भी बहुत बड़ा इंपैक्ट करता है. आपदा के समय जरूरतमंदों को सपोर्ट करना हो या स्वच्छता से जुड़े प्रयास हो, ये संस्कार ही हिंदू विद्यालय परिवार की महान विरासत है.
0: நண்பர்களே, சின்ன சின்ன முயற்சிகள் கூட எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான்

0: இந்த எடுத்துக்காட்டு காட்டுகிறது. சிறிய பங்களிப்புகளால் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும். பேரிடர் காலங்களிலே தேவையானவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாகட்டும், தூய்மையோடு தொடர்புடைய முயற்சிகளாகட்டும், இந்து வித்யாலய குடும்பத்தார் எப்போதுமே தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றார்கள்.
1: நண்பர்களே, ஆஜ் இஸ் அவசர் பர் மே மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோ பி யாத் கருங்கா. உன்கி சிக்ஷாயே ஆப் சபி ஸ்டூடெண்ட்ஸ் கே லியே பஹத் அஹம் ஹை. ஹால் ஹி மே முஜே ரூஸ் கே ராஷ்டிரபதி புதின் கோ திருக்குறள் கா ருசி அனுவாத் பேட் கர்னே கா அவசர் மிலா.
0: நண்பர்களே, இன்று இந்த தருணத்திலே மகான் புனிதர் திருவள்ளுவரை நினைவு கூர்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை, அறிவுரைகளை அவர் விட்டுச் சென்றிருக்கிறார். தற்போதுதான் நான் ரஷ்ய நாட்டு அதிபர் புதின் அவர்களுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழியாக்கத்தை அளிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது.
1: திருக்குறள் உன் சபி லோகோ கே லியே எக் அத்புத் மார்கதர்ஷக் ஹை ஜோ ஜீவன் பர் குச் நயா சீக்தே ரஹனா சாஹ்தே. திருவள்ளுவர் ஜி நே அப்னே எக் பஹத் பிரசித்த குறள் மே வோ ஹமே சிகாதே ஹை கி குச் சீக்னே கே சாத் ஹி உசே அப்னே ஜீவன் மே அப்னானா பி ஆவஷ்யக் ஹை. அரே, ஆப் சபி வித்யார்த்தியோ கே லியே பி படி சீக் ஹை.
0: வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே, கற்றல் தானே.
1: நண்பர்களே, ஆப் சபினே மகாகவி பாரதியார் கோபி கூப் படா ஹோகா. மகாகவி பாரதியார் கே ஜீவன் மே படி பூமிகா காஷி கி பி தி. காஷி கே ஆத்யாத்மிக் ஔர் ராஷ்ட்ரிய சேத்னா சே பரே வாதாவரண் கா உன்கே விசாரோ பர் கஹரா பிரபாவ் படா.
0: நண்பர்களே, தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான் அது. அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். காசியின் ஆன்மீக மற்றும் தேசிய விழிப்பு நிறைந்த சூழல் அவருடைய எண்ணங்களிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது.
1: நண்பர்களே, மே காஷி கா சாம்சத் ஹூ. காஷி கே லோக் ஆஜ் பி மகாகவி பாரதியார் கோ யாத் கர்த்தே ஹேன். உன்கே ஷப்த அச்ச மிலை யே ஹமே நீடர் ஹோகர் ஜீனே கி பிரேரணா தேதே ஹேன். இஸ்லியே மே யஹாம் ஆப் சப் யுவாவோ சே பி கஹுங்கா ஆப் நீடர் ஹோகர் ஸ்வயம் கோ ஏக் மௌகா ஜரூர் தீஜியே. அப்னே ஐடியா பர் காம் கர்கே தேக்கியே. ட்ரீம் பிக், திங்க் டிஃபரண்ட்லி அண்ட் பி ஃபியர்லெஸ்.
0: நண்பர்களே, நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா இல்லையா? தெரியும். நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்றும் கூட காசி

0: வாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அளியுங்கள். நீங்கள் உங்கள் கருத்துப்படி வாழ்ந்து பாருங்கள். பெரிதாக கனவு காணுங்கள். வித்தியாசமாக சிந்தியுங்கள். அச்சமின்றி வாழுங்கள்.
1: நண்பர்களே, பாரத் கோ லேக்கர் மெரி அப்னி சமஜ், தேஷ் கே அலக் அலக் ஹிஸ்ஸோ கி யாத்ராவோ ஔர் வஹான் கே லோகோ சே சீக்னே கே அனுபவோ சே பனி. 90 கே தசக் கி ஷுருவாத் மே மே கன்னியாகுமாரி சே கஷ்மீர் தக் கி ஏக்தா யாத்ரா கா பி ஹிஸ்ஸா ரஹா தா. கிரிஜா அம்மா சே மேரா பஹலா பரிச்சய உசி ஏக்தா யாத்ரா கே தௌரான் ஹுவா தா. தப் சே ஹமாரா யே பரிச்சய படா ஹுவா ஹை.
0: நண்பர்களே, பாரதம் தொடர்பான என்னுடைய புரிதல் தேசத்தின் பல்வேறு பாகங்களுக்கும் பயணித்து அங்கே இருக்கும் மக்களிடமிருந்து கற்றுப்பெற்ற அனுபவங்களால் இது உருவானது. 90களின் தொடக்கத்திலே நான் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரையிலான ஏகதா யாத்திரையில் பங்கு கொண்டேன். இன்று இந்த வேளையிலே அந்த கால நினைவலைகள் என் மனதிலே வந்து போகின்றன. கிரிஜா அவர்களுடனான என்னுடைய முதல் அறிமுகம் அந்த ஏகதா யாத்திரையின் போதுதான் நடந்தது.
1: நண்பர்களே, மெரி யாத்ராவோ நே முஜே பாரத் கி டைவர்சிட்டி கோ கரீப் சே சமஜ்னே கா அவசர் தியா. மெரே ஜீவன் மே தமிழ் பாஷா ஔர் தமிழ் சம்ஸ்கிருதி கே லியே ஜோ பிரேம் ஹை யே பி இனி அனுபவம் சே பைதா ஹுவா ஹை.
0: நண்பர்களே, இந்த பயணங்கள் எல்லாம் பாரதத்தின் பன்முகத்தன்மையை அருகிருந்து புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தன. ஆகையினால்தான் தமிழ் மொழி மீது இந்த பயணங்கள் காரணமாக என்னுடைய மனதிலே இருக்கின்ற அன்பு மேலும் மேலும் பெருகியது.
1: Friends, that is why I encourage you to discover India. Wherever you go, carry Tamil culture with you. Share Tamil poetry, stories and traditions with friends. Make friends with people whose backgrounds may be different from your own. The unity of our nation is built by the friendship you make.
0: நண்பர்களே, ஆகையினால்தான் உங்களிடத்திலே நான் கூறுகிறேன், இந்தியாவை அதிகமாக சுற்றி பாருங்கள். இந்தியா நெடுக அதிக பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இந்தியாவின் எந்த பாகத்துக்கு சென்றாலும் சரி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியம், தமிழ் இலக்கியம், தமிழ் கவிதைகள், தமிழ் மரபுகள், இதனை உங்களோடு சுமந்து செல்லுங்கள். அங்கே இருக்கும் வேறுபட்ட பின்புலத்தைச் சேர்ந்த உங்கள் நண்பர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: நண்பர்களே, ஆஜ் கி நியூ ஜெனரேஷன் கோ அப்னே சப்னோ கோ பூரா கர்னே கே லியே ஜோ அவசர் மில் ரஹே ஹே ये अपने आप में अभूतपूर्व है. आप देखिए, आज देश में एजुकेशन का पूरा लैंडस्केप बदल रहा है. 2014 में भारत में करीब 750 यूनिवर्सिटीज थी. आज इनकी संख्या 1300 से भी ज्यादा हो

0: रही है। कॉलेजों की संख्या भी करीब 38,000 से बढ़कर 52,000 से अधिक हो चुकी है। बीते वर्षों में देश को अनेक आईआईटी, आईएम्स, ट्रिपल आईटी और एम्स मिले हैं। நண்பர்களே, இன்று உங்களுடைய தலைமுறையிடம் உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள முன்பை விட அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தேசத்தின் கல்வித்துறையின் ஒட்டுமொத்த பின்னணியும் மாறி வருகின்றது. 2014 ஆண்டிலே சுமார் 750 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே பாரதத்திலே இருந்தன. இன்று இவற்றின் எண்ணிக்கை 1,300க்கும் அதிகமாகி இருக்கிறது. கல்லூரிகளின் எண்ணிக்கையும் கூட சுமார் 38,000த்திலிருந்து அதிகரித்து 52,000த்துக்கும் அதிகமாக ஆகியிருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே தேசத்திற்கு புதிய ஐஐடிக்கள், ஐஐஎம்கள், ட்ரிபிள் ஐடிக்கள் மற்றும் எய்ம்ஸ்கள் கிடைத்திருக்கின்றன. நண்பர்களே, आज नई एजुकेशन पॉलिसी से देश में एजुकेशन की क्वालिटी भी इम्प्रूव हो रही है। भारतीय संस्थानों की ग्लोबल पहचान भी लगातार बढ़ रही है। 2015 की क्यूएस रैंकिंग में भारत की सिर्फ 14 यूनिवर्सिटीज थी, लेटेस्ट रैंकिंग में यह संख्या बढ़कर 52 हो गई है। इन आंकड़ों का मतलब बहुत सीधा है, मोर इंस्टीट्यूशंस, मोर चॉइसेस एंड मोर अपॉर्चुनिटीज फॉर यू।
1: மேலும் பாரத நாட்டு நிறுவனங்களின் உலகளாவிய அடையாளமும் கூட தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. 2015 ஆண்டுக்கான கியூஎஸ் தரவரிசைகளிலே பாரதத்தின் வெறும் 14 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இருந்தன. 2027 ஆண்டிற்கான தரவரிசையிலே இந்த எண்ணிக்கை அதிகரித்து 52 ஆகியிருக்கின்றது. நண்பர்களே, இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் கூறும் பொருள் நேரடியானது. அதிக நிறுவனங்கள், அதிக தேர்வுகள், உங்களுக்கு அதிக வாய்ப்புகள்.
0: நண்பர்களே, ஹர் யுவாக்கே அப்னே அலக் அலக் சப்னே பி ஹோத்தே, அப்னி அலக் பிரதிபா பி ஹோத்தி. உதாரண கே லியே मैं आप में से शायद कई साथी ऐसे होंगे जो स्पोर्ट्स को अपना कैरियर बनाना चाहते होंगे। अब देर इसलिए देश भी ये इंश्योर कर रहा है कि स्पोर्ट्स केवल एंटरटेनमेंट तक सीमित न रहे। इसलिए आज भारत में खेलों के लिए नई सुविधाएं बन रही हैं। युवा खिलाड़ियों को बेहतर ट्रेनिंग और सपोर्ट मिल रहा है और इंटरनेशनल सपोर्ट में भारत का कद भी इंटरनेशनल स्पोर्ट्स की दुनिया में भारत का कद भी बढ़ रहा है।
1: நண்பர்களே, ஒவ்வொரு இளைஞரிடத்திலும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது. நாம் இந்த திறமையை வெளிக்கொணர்வதில் நம்முடைய முயற்சிகளை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இப்போதெல்லாம் விளையாட்டுகள் ஏதோ கேளிக்கையோடு மட்டும் நின்று போவதில்லை. ஆகையினால் நண்பர்களே, இன்று பாரதத்திலே விளையாட்டு உலகம் கூட விரைவாக மாறி வருகின்றது. விளையாட்டுகளுக்கான புதிய வசதிகள் உருவாகி வருகின்றன. இளைய விளையாட்டு வீரர்களுக்கு

0: சிறப்பான பயிற்சிகளும் ஆதரவும் கிடைத்து வருகின்றது. மேலும் சர்வதேச விளையாட்டுகளில் பாரதத்தின் திறமைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது.
1: நண்பர்களே, பாரத் 2030 காமன்வெல்த் கேம்ஸ் கி மேஜ்பானி கி தயாரி கர் ரஹா ஹம் 2036 ஒலிம்பிக்ஸ் கி மேஜ்பானி கா சப்னா பி லேகர் ஆகே பட் ரஹே ஆனே வாலே வர்ஷோ மே ஜப் துனியா கே படே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் பாரத் மே ஹோங்கே இஸ்லியே பாரத் கே யுவாவோ கே பாஸ் அப் பிளேட்ஃபார்ம் பி ஹே பொட்டென்ஷியல் பி ஹே ஆர் சப்போர்ட் பி ஹே இட் மீன்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் எண்ட்லெஸ் முஜே விஸ்வாஸ் ஹே ஆப்கி ஜெனரேஷன் பாரத் கோ ஸ்போர்ட்ஸ் கி துனியா மே பி நயி ஊச்சாயியோ பர் லேகர் ஜாயேகி.
0: என் மனம் நிறைந்த இளைய நண்பர்களே, பாரதம் 2030 ஆண்டிலே காமன்வெல்த் போட்டிகளை நடத்துவதற்கான தயாரிப்புகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் 2036 ஆண்டிற்கான ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை நடத்தும் கனவினை தாங்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். வரவிருக்கும் ஆண்டுகளிலே உலகின் பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் பாரதத்திலே நடக்கும். உங்களுக்கு தளமும் உண்டு, ஆதாரங்களும் உண்டு, ஆதரவும் உண்டு. அப்போது இங்கே அமர்ந்திருக்கும் பல குழந்தைகளுக்கு அந்த பயணத்தில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பம் வாய்க்கும். வாய்ப்புகள் முடிவே இல்லாதவை. உங்களுடைய தலைமுறை பாரதத்தை விளையாட்டுக்கள் உலகிலும் கூட புதிய சிகரங்களை நோக்கி இட்டுச் செல்லும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
1: நண்பர்களே, ஆஜ் ஆப் சபிக்கு பீச் ஆகர் ஆப்கே சப்னோ கோ மஹசூஸ் கர்கே மேரா விஸ்வாஸ் ஆர் மஜ்பூத் ஹுவா ஹே. மே கஹ சக்தா ஹூ பாரத் கா பவிஷ்ய பஹத் ஷான்தார் ஹோகா ஆர் உஸ் பவிஷ்ய கே சப்சே படே ஹீரோ ஆப் ஹே.
0: நண்பர்களே, இன்று உங்கள் அனைவரிடையே நான் வந்திருக்கின்ற வேளையிலே உங்களுடைய துடிப்பை பார்க்கும்போது, உங்களுடைய கனவுகளை நான் உள்ளார்ந்த வகையிலே உணரும் பொழுது என்னுடைய நம்பிக்கை மேலும் பலப்படுகிறது. பாரதத்தின் எதிர்காலம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அந்த எதிர்காலத்தின் மிகப்பெரிய நாயகர்கள், ஹீரோக்கள் யார்? நீங்கள்தான்.
1: முஜே ஆப்கே டேலண்ட் பர் பரோசா ஹை, ஆப்கே கான்ஃபிடன்ஸ் பர் பரோசா ஹை, ஆப்கி கேபபிலிட்டி பர் பரோசா ஹை. ஆர் இஸ்லியே ஆஜ் மே ஆப் சபிக்கே சாத் குச் படே சங்கல்ப தொஹரானா சாத்தா.
0: எனக்கு உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது, உங்களுடைய திறன்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் இன்று சில உறுதிப்பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
1: அப் மே ஜோ போலுங்கா உஸ்கே பாத் ஆப்கோ தொஹரானா ஹை We will do it. दोहराएंगे पक्का. Develop India by 2047. Develop India by 2047.
0: We will do it.
1: Say it with me. We will do it. Develop India by 2047.

0: இதுவரை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்ட தொடக்க விழா இனிதே நடைபெற்றது. பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று நமது பாரத பிரதமர் அவர்கள் உலக பொதுமறையாம் திருக்குறள் மகாகவியின் படைப்புகள் மாணவர்களின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எவ்வாறு வளர்ப்பதில் உதவுகின்றன என்பதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் முன்னேற்றத்தில் எப்போதும் அக்கறை கொண்டு கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திக் கொண்டிருப்பார் நமது பிரதமர் அவர்கள். நமது கலை கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தை மாணவர்களுக்கு எப்போதும் அறிவுறுத்துபவர் நமது மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கை நோக்கி நமது பாரதம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நமது நாட்டின் முன்னேற்றத்துடன் உலக அரங்கில் பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு முன்னுதாரணமாக நம் நாடு இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று பகிர்ந்தார் நமது பிரதமர் அவர்கள்.
1: முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குறைந்த விலையில் எளிதில் கிடைக்கும் மருத்துவம், தற்சார்பு இந்தியா, மகளிர் தலைமையிலான வளர்ச்சி, அதிவிரைவு உள்கட்டமைப்பு மேம்பாடு, ஆயுஷ்மான் பாரத் இதுபோன்ற எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை வகுத்தும், தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதில் வெற்றி கண்டும் உலக அரங்கில் தனக்கென தனி முத்திரை பதித்து வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது நம் தேசம் என்று சொல்லி இந்த நேரலை நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் சேவையின் இரண்டாம் கட்ட வழித்தடத்தை தொடக்கி வைத்த நிகழ்வு, சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழா, சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களின் தொடக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேரலை நிகழ்ச்சியை இதுவரை கேட்டீர்கள். வர்ணனையாளர்கள் எம் சித்ராதேவி, சி சிவகுமார் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.
3: மேம்படுத்தி தொழில் வர்த்தகத்தை வலுப்படுத்த இப்புதிய திட்டங்கள் வழிகோலும் என்று பிரதமர் அப்போது கூறினார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியால் நாடு மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை ரயில் துறைமுக மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இன்று தொடங்கப்பட்ட இத்திட்டங்கள் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தி தொழில்

0: மற்றும் வர்த்தகத்தை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாவதோடு தமிழக மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்படும் என்றார். நாட்டின் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறிய பிரதமர், செல்போன் ஏற்றுமதியில் உலகின் இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். சிறப்பான போக்குவரத்திற்கு நகரங்களின் கட்டமைப்பின் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், இத்தகைய திட்டங்களின் மூலம் மக்களின் பயணம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தின் தொழில்துறையை இத்திட்டங்கள் வலுப்படுத்தும் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர், தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றார். இந்நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட பழனி, வேலூர், கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ரயில் நிலையங்களை பிரதமர் திறந்து வைத்தார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையிலும் தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உட்பட 282 கோடி ரூபாய் மதிப்பிலான துறைமுகம் தொடர்பான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் மணலி சுத்திகரிப்பு நிலையத்தில் 1620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து ஜெயகோபால் கரோடியா பள்ளி பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு மற்றும் அடல் ஆய்வகத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், நம் நாட்டு இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கிற்கு வலுவூட்ட விரும்புவதாக கூறினார். உலகளாவிய சவால்களுக்கான தீர்வுகள் மாணாக்கரிடம் உள்ளதாக குறிப்பிட்டார். நம் தேசத்தின் எதிர்காலம் மாணாக்கரின் கையில் உள்ளதாக கூறிய பிரதமர், 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த தேசமாக அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்தார். மாணாக்கர் நாடு முழுவதும் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், விளையாட்டுத் துறையில் நம் நாடு புதிய உச்சத்தை எட்டும் என்று குறிப்பிட்டார். செல்லும் இடமெல்லாம் நம் தேசத்தின் கலாச்சாரத்தை மாணவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி மாணவர்களை அறிவுறுத்தினார். முன்னதாக சென்னை போரூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 4900 கோடி ரூபாய் மதிப்பிலான பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர், போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயுடன் இணைந்து பயணித்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்குள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனர்களுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மக்கள் சேவையில் 25 ஆண்டுகளாக சிறப்பாக பங்காற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் முன்முயற்சிகளால் நாட்டில் தற்போது 2.5 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், நாட்டின் தொழில் மேம்பாடு, அறிவியல், கல்வி முன்னேற்றத்திற்கு தமிழகம் சிறப்பான பங்களிப்பை வழங்கும் என்றார். தமிழக இளைஞர்களுக்கு உலக அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 1.5 டிரில்லியன் வளர்ச்சி இலக்கை நோக்கி தமிழகம் பயணித்து வருவதாக தெரிவித்தார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். சென்னை திருச்சி, திருச்சி கரூர், கரூர் கோவை 6 வழிச்சாலையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒசூர் பெங்களூரு இடையேயான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முதலமைச்சர் பிரதமரிடம் கேட்டுக் கொண்டார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலம் கரூர் ரயில் வழித்தடத்தில் அமைந்துள்ள நாமக்கல் ரயில் நிலையம் மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட வசதிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அர்ப்பணித்தார். மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு திட்டத்தில் நாமக்கல் ரயில் நிலைய கட்டடம் புதுப்பிக்கப்பட்டு தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதிய நுழைவு பகுதி, வளைவு அமைப்பு, புதுப்பிக்கப்பட்ட காத்திருப்பு அறை, உயர்தர பயணிகள் ஓய்வு அறை, 2 பயணச்சீட்டு முன்பதிவு மையங்கள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சேவைகள் மூலம் நாமக்கல் ரயில் நிலையத்தை பயணிகள் மிக இலகுவாக அணுக முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மறுசீரமைக்கப்பட்டு இன்று பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணி ஒருவர் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேரு நரேஷ். நம்மளோட வேலூர் கண்டோன்மெண்ட் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே 8 கோடியே 40 லட்சம் மதிப்பீட்டில் வேலூர் மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கோங்க. பயணிகளோட பாதுகாப்பு அறை, லிப்ட் வசதி அனைத்துமே இருக்கு. ஒரு வழி பாதையா இருந்த இந்த வழித்தடம் இன்னைக்கு இரு வழி பாதையா பிளாட்ஃபார்முகளோட அமைச்சு அவ்வளவு அருமையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரதத்துக்கு பிரதமர் அமைச்சு
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பத்ம விருதுகளுக்கான தேர்வு நடைமுறை வெளிப்படைத்தன்மையுடனும் ஜனநாயக முறைப்படியும் மாற்றப்பட்டது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் மிக உயரிய விருதான பத்ம விருதுகளுக்கான தேர்வு நடைமுறையில் 2014 ஆண்டிற்கு பின்னர் நாட்டின் எந்த ஒரு குடிமகனும் தகுதியான ஒருவரை இவ்விருதுக்கு பரிந்துரைக்க முடியும். மக்கள் தங்க

0: தங்களையே பரிந்துரைத்துக் கொள்ளும் வாய்ப்பும் தற்போது நடைமுறையில் உள்ளது. தொலைதூர கிராமப்புறங்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் சிறப்பான பணிகளை செய்து வரும் அறியப்படாத சேவகர்களை கௌரவிப்பதில் புதிய அளவுகோலை இவை உருவாக்கியுள்ளன. நாட்டின் உண்மையான சேவகர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எந்த ஒரு துறையிலும் சிறப்பாக பணியாற்றுபவர்கள் தற்போது பத்ம விருதை பெற முடியும் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீவித்யா தெரிவிக்கையில்,
1: பத்ம விருது என்பது ஒருவருக்கு வழங்கப்படும் பாராட்டு மட்டுமல்ல, அவருடைய நீண்டகால உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைக்கும் அங்கீகாரம். பெண்கள், பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், தன்னலமற்ற சேவை செய்பவர்கள் என பல்வேறு தரப்பினரிடையே மறைந்திருக்கும் திறமைகளையும் சாதனைகளையும் கண்டறிந்து அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கமும் இந்த விருதுகளுக்கு இருக்கிறது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவை ஒட்டி பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து நேர்த்திக் கடன் செலுத்துவது வழக்கம். விழாவின் முக்கிய நிகழ்வான மகிஷாசுர சம்ஹாரம் வரும் 20ஆம் தேதி நள்ளிரவு நடைபெறுகிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் தசரா விழாவின் முதல் நாளான இன்று முத்தாரம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் சப்பார ஊர்வலம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பாளையங்கோட்டையில் 12 முக்கிய அம்மன் கோவில்களில் தசரா திருவிழா கோலாகலமாக சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியதை தொடர்ந்து ஆயிரத்தம்மன், முப்புலாதியம்மன், தெற்கு முத்தாரம்மன், வடக்கு முத்தாரம்மன், உச்சினி மாகாளி அம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் கோவில்களிலும் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் பிரம்மாண்ட மின் ஒளியில் அமைக்கப்பட்டிருந்த ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாளம் முழங்க அம்மன் சப்பரங்கள் வீதி உலா நடைபெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
2: தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவையான அனைத்து வசதிகளும் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்க மோதிரம் திட்டம் மிகவும் பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் 70க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அவர் பட்டா வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்கள் தமிழக அரசின் விருது பெற வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் சமூக நல அலுவலகத்தில் முதலமைச்சரின் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதிர்வு தொகை பெற வேண்டிய பயனாளிகளின் விவரம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அப்துல் ரசீக் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று 7 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. நாமக்கல் மாவட்டம் கிராம்பூரில் தென்னிந்திய அளவிலான வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160க்கும் மேற்பட்ட வீர வீராணிகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் வெற்றி பெறுவோர் வரும் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை, ரயில், துறைமுக மேம்பாட்டுப் பணிகளை சென்னை ஐஐடி வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தி தொழில் வர்த்தகத்தை வலுப்படுத்த இப்புதிய திட்டங்கள் வழிகோலும் என்று பிரதமர் அப்போது கூறினார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 5:04. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் பொன்மாலை பொழுது. வாடா மலர் நேர்களே, மலர்கள் பலவிதம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. அணிச்ச மலர் நம் சுவாசம் பட்ட அளவிலேயே வாடிவிடும். என்றும் வாடாமல் நிலைத்திருக்கும் மலர் வாடா மலர். அந்த வாடா மலரினை போன்று உங்கள் நினைவில் நீங்காமல் நிலைத்திருக்கும் பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

உங்களது விருப்ப பாடலை கேட்பதற்கான தொலைபேசி எண்கள் 9344901018 என்ற எண்ணிற்கு உள்ளூர் நேயர்கள் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் 9342901018 என்ற எண்ணிற்கும், புதிய நேயர்கள் 8300191018 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் நேர்கள் உங்களது விருப்ப பாடலை கேட்கலாம். அதற்கான எண் 8300191018. இந்த எண்ணிற்கு உங்களது விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற படம், உங்களுடைய ஊர் பெயர் எல்லாத்தையும் டைப் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். உங்களது விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.

0: இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இனிமையான ஒரு பாடலை கேட்டோம். இதயக்கனி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் டாக்டர் ஷீர்காலி அவர்களின் குரலில் ஒலித்தது அந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில். நிலையத்தில் நேரம் 5:13. நிகழ்ச்சியின் முதல் நேயர், ஹலோ, வணக்கம்.
1: மாலை வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
1: ஒரு அருமையான பாடல், பேரும் புகழும் என்ற படத்தில் அவளே என் காதலி என்ற பாடல். அனைத்து நேய உறவுகளுக்காகவும்
0: அனைவருக்காகவும் அந்த இனிய பாடலை கேட்கலாம். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
2: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
3: நிலையத்தில் நேரம் 5:17. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் நேகமம் சரவணகுமார், அனிதா வடிவேல் இவங்க வந்துட்டு சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. முத்துக்குளிக்க வாரிகளா அப்படின்ற பாடல் தான். தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் உங்கள் ஊடிய 101.8.

0: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரை இருந்து பேசுறீங்க?
1: மேடம், நான் சென்னையிலிருந்து ராஜேஷ் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்காக பிளே பண்ணலாம்?
1: மேடம், எனக்கு திரைப்படம் பாத்தீங்கன்னா தில்லானா மோகனம் பல திரைப்படம். பாடல் பாத்தீங்கன்னா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் அந்த பாடல் மேடம்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த இனிமையான பாடல் வந்துட்டே இருக்க, கேட்கலாம்.
1: நன்றி மேடம், நன்றி, நன்றி.

0: நேயர்களே, இன்று தொடங்கி இம்மாதம் 20ஆம் தேதி வரை நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி உங்களுக்காக.
1: முதல் நாள் நம் வணங்கும் தேவியின் பெயர் ஸ்ரீ சைலபுத்ரி. யார் இவர்? ஹிமாச்சலய மன்னனின் மகள், மலைகளின் அரசி, பார்வதியின் முதல் வடிவம். இவரே இயற்கையின் ஸ்திரத்தன்மையையும் வலிமைக்கும் அடையாளம். இவரை வணங்கினால் மன உறுதி கிடைக்கும். முதல் நாள் செய்ய வேண்டிய அலங்காரம் பாலசுந்தரியின் அலங்காரம். நிறம் ஆரஞ்சு நிறம். இதனுடைய முக்கியத்துவம் கதிர்வீச்சு மற்றும் நேர்மறை ஆற்றல். செய்ய வேண்டிய பிரசாதம் வெண்பொங்கல், கொண்டைக்கடலை சுண்டல். போட வேண்டிய கோலம் அரிசி மாவு பொட்டுக்கோலம்.
0: தினமும் மாலை 6:10 விளக்கேற்றும் வேளையில் கேட்க தவறாதீர்கள்.
2: விருப்ப பாடலை கேட்கலாம். வரப்பாளையம் ஸ்ரீனிவாசன் ராஜேஸ்வரி அவர்களின் விருப்ப பாடலாக ஒரு இனிய பாடல்.

கேட்ட இந்த பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 5:35. நேர்களே, நாளை முதல் உங்கள் மனம் கவர்ந்த எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நாள்தோறும் காலை 10:30 ஒளிபரப்பாகும். காலை 11:00 ஒளிபரப்பாகும் உலாவரும் தென்றல் நிகழ்ச்சியில் நேர்கள் தங்களது விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்ளலாம். இதில் உங்களது விருப்ப பாடலை அனைத்து காலகட்டங்களிலும் வெளிவந்த பாடல்களுக்கு நேர்கள் விருப்பம் தெரிவிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: மனதில் ஓடும் எண்ணங்களுக்கு வண்ணம் கொடுக்கும் நேரம். ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு புது கதை சொல்லும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது எண்ணம், ஒரு புது வண்ணம். உங்கள் சிந்தனைக்கு வண்ணம் தீட்டும் நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். தினமும் காலை 10:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ண அலைகளை சிந்திப்போம், பகிர்வோம். நேயர்களே, எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேப்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்டு மகிழலாம்.
1: இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 5:37 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியில் அடுத்த நேரிடம் தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு. சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பலாம்?
2: நம்ம நேர்களுக்கு எல்லாருக்காக, எனக்காக, உங்களுக்கு அடிம் பெண்ல இருந்து ஆயுதம் நிலவே வா, அந்த பாட்டு வைங்க.
1: ஓகே, கூப்பிடலாம். அந்த நிலவுகளை நிலை நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம்.
2: கூப்பிடலாம் மேடம்.

பொன்மாலை பொழுது வாடாமல. இந்த நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான விருப்ப பாடல் இடம்பெற கேட்கலாம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் மைசூரிலிருந்து சுரேஷ்குமார். அவரது விருப்ப பாடலாக ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா மற்றும் பி டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் இனிய குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் ஒரு இனிய பாடலை கேட்கலாம்.

0: நிலையத்தில் நேரம் 5:47 ஆயிடுச்சு. அப்படி சூப்பரா கேட்டுட்டு இருக்கோம் பொன்மாலை பொழுது வாடா மலர். உங்களுடைய 101.8 நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், சென்னையில பேசுறேன் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்காக ப்ளே பண்ணலாம்?
1: எனக்கு படம் வந்து சாரங்கதாரா, பாடல் வந்து வசந்தம் முல்லை போலே அந்த பாடல் மேடம்.
0: ஓகே, உங்களுக்காக இனிய பாடல் தொடர்ந்து கேட்கலாம். நன்றி
1: நன்றி மேடம். தேங்க்யூ மேடம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு வாட்ஸ்அப் நேர்கான இணைய பாடலை கேட்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் பன்னீர்செல்வம் அவர்கள் விரும்பி கேட்ட அந்த இணைய பாடல் அகத்தியர் திரைப்படத்திலிருந்து.

ஒரு இனிமையான தத்துவ பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் 5:54. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு இனிய பாடலை கேட்கலாம். ஊட்டியிலிருந்து நித்யா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து.

0: மாயந்த கோயில் திரைப்படத்திலிருந்து கேட்ட அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் மடத்துக்குளம் பகுதியிலிருந்து அண்ணாதுரை அவர்கள். நேர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க. அட
3: வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
4: பாஸ், இங்க தான் வைன்னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன்னு கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.

நேரம் 6:01. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை மற்றும் நாளை நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் இடம்பெறும். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும். பயிர்களை பாதுகாக்க தோட்டங்களுக்கு மின்வேலி அமைப்பது குறித்து நீலகிரி மாவட்டம் கெந்துரி பகுதியைச் சேர்ந்த உள்ளவர் சி மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் இடம்பெறும். இன்றிரவு 9:15 இரவு 7:00 திரைகாணம் இடம்பெறும். 10:00 ரவிவாஷி அகில் பாரதிய சங்கீத் சபா, ஜக்தீஷ் ஹகர் அவர்களின் தபலா இசை இடம்பெறும்.

0: நேர்களே, நாளை முதல் உங்கள் மனம் கவர்ந்த எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நாள்தோறும் காலை 10:30 ஒளிபரப்பாகும். காலை 11:00 ஒளிபரப்பாகும். உலாவரும் தென்றல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மற்றும் முகநூல் வாயிலாக நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும். இதில் அனைத்து காலகட்டங்களிலும் வெளிவந்த பாடல்களுக்கு நேர்கள் விருப்பம் தெரிவிக்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி அருளிசையில் இடம்பெறும். 6:55 இயற்கின் மொழி, வெப்பநிலை உயர்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து டாக்டர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, தோள்பட்டை வலி ஏற்பட காரணங்கள் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து தகவல்களை வழங்குகிறார் இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள். தொடர்ந்து திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவோம். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் மீனாட்சிபாய் அவர்கள். காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெறும். தொடர்ந்து புதின பக்கங்களில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினர் தொடரின் 5 பருவம் இடம்பெறும். தொடர்ந்து நுட்பம் கற்பும் இடம்பெறும். காலை 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 செய்தி சுருக்கம், 9:02 ரெட்ரோ ராகங்கள் இடம்பெறும். காலை 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் இடம்பெறும். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 எண்ணங்களின் வண்ணங்கள், உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த பெரிய பரிசு என்ன, நேர்கள் பரிமாறும் கருத்து பகிர்வு நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரலில் இன்று மாலை மற்றும் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பிடம் பெற கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. Prime Minister Narendra Modi inaugurated and laid foundation stones for a series of development projects worth more than 13,000 crore rupees across Tamil Nadu at an event held at IIT Madras today. The projects span road and rail infrastructure, port infrastructure, petroleum and scientific research. Addressing a gathering on the occasion, Prime Minister Modi said the initiatives will improve connectivity, strengthen industry and trade and create employment opportunities for the state's youth.
2: This is a historic day for Tamil Nadu. Today's program involves projects worth 13,000 crore rupees. We are inaugurating many completed projects and laying foundations for new ones. Some will make daily travel easier. Others will strengthen industry and trade. Together, they will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state on this occasion.
1: Earlier, the Prime Minister held a roadshow en route to the venue of the event at Porur in Chennai.

நமஸ்காரம். நவராத்திரியின் 9 நாட்களும் மனிதனின் ஆன்மீக பயணத்தை குறிக்கின்றன. முதல் 3 நாட்கள் வீரத்தின் வடிவமாக துர்கையையும், அடுத்த 3 நாட்கள் செல்வத்தின் வடிவமாக லக்ஷ்மியையும் வழிபடுகிறார். இறுதி 3 நாட்கள் தூய்மை மற்றும் ஞானத்தின் வடிவமாக சரஸ்வதி தேவி வணங்கப்படுகிறார். ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி என்பது வெறும் கருவிகளை வணங்குவது மட்டுமல்ல, அது நமக்குள் இருக்கும் அறியாமை என்ற இருளை நீக்கி ஞானம் என்ற ஒளியை பெறுவதற்கு வழிவகுக்கிறது. இந்த நாட்களில் மாணவர்கள் தங்களின் புத்தகங்களையும், தொழிலாளர்கள் தங்கள் தொழில் கருவிகளையும் சரஸ்வதி தேவியின் பாதங்களில் வைத்து வழிபடுகின்றனர். நம் வாழ்வாதாரத்துக்கு உதவும் கருவிகளில் இறைவனை காண்பதே இதன் நோக்கம். விஜயதசமி அன்று பூஜையில் வைக்கப்பட்ட புஸ்தகங்கள் மீண்டும் எடுக்கப்பட்டு படிக்கப்படுகின்றன. இந்நாளில் குழந்தைகளுக்கு அரிசியில் எழுத கற்றுக் கொடுத்து அவர்களின் கல்வியை முறைப்படி தொடங்கும் வித்யாரம்பம், ஏடு தொடங்குதல் பாரம்பரியமாக நடத்தப்படுகிறது. விஜய என்றால் வெற்றி, தசமி என்றால் 10 நாள். தீய சக்திகளை அழித்து நன்மையும் ஞானமும் வெற்றி பெற்ற நாளாக இது போற்றப்படுகிறது.

துர்கா தேவி எவ்வாறு தோன்றி மகிஷாசுரன் என்ற அரக்கனை அழித்தார் என்ற கதை. மகிஷாசுரன் என்ற எருமை முகம் கொண்ட அரக்கன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் புரிந்தான். எந்த ஒரு மனிதராலோ மிருகத்தாலோ அல்லது தேவர்களாலோ எனக்கு மரணம் நேரக்கூடாது என்ற வரத்தை பெற்றான். பெண்கள் பலவீனமானவர்கள் என்று நினைத்த அவன் ஒரு பெண்ணால் தனக்கு மரணம் வரக்கூடாது என்ற வரத்தை கேட்க மறந்து விட்டான். வரம் பெற்ற மமதையில் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தினான். தேவர்கள் அனைவரும் தங்களை காக்குமாறு மும்மூர்த்திகளிடம் முறையிட்டனர். மும்மூர்த்திகள் மற்றும் அனைத்து தேவர்களின் உடலிலிருந்தும் ஒரு பிரம்மாண்டமான ஒளி தோன்றி அது துர்கா தேவியாக உருவெடுத்தது. ஈசன் தனது சூலத்தையும் மகாவிஷ்ணு தனது சக்கரத்தையும் இந்திரன் தனது வஜ்ராயுதத்தையும் என அனைத்து தேவர்களும் தங்கள் ஆயுதங்களை அன்னைக்கு வழங்கி சிங்கத்தை வாகனமாக தந்தனர். அன்னை துர்கா தேவி மகிஷாசுரனுடன் போர் புரிந்தார். அந்த போர் 9 நாட்கள் நீடித்தது. ஒவ்வொரு நாளும் அரக்கன் வெவ்வேறு மிருகங்களின் வடிவங்களை எடுத்து ஏமாற்ற முயன்றான். 9ஆம் நாள் இரவு தேவி தனது சூலத்தால் மகிஷாசுரனை வதம் செய்தார். தீமை அழிந்து நன்மை வென்ற அந்த 10ஆம் நாள்தான் விஜய தசமி, வெற்றி தரும் நாள் என்று கொண்டாடப்படுகிறது. தவறு செய்பவர்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் தர்மத்தின் முன்னால் அவர்கள் அழியப்போவது உறுதி. பெண்களிடம் இருக்கும் ஆக்கப்பூர்வமான சக்தியையும் தைரியத்தையும் சித்தரிப்பவள் துர்கா தேவி.

நவராத்திரி சமயத்தில் வீட்டில் ஏன் பொம்மைகளை படிகளில் அடுக்கி வைக்கிறோம் தெரியுமா? கீழ்படிகளில் செடி, கொடி, மிருகங்கள் போன்ற பொம்மைகளை வைப்போம். நடுப்படிகளில் மனிதர்கள், கடைக்காரர்கள், நாட்டின் தலைவர்கள் பொம்மைகளை வைப்போம். மேல்படிகளில் தெய்வங்களின் பொம்மைகளை வைப்போம். இதன் பொருள் என்னவென்றால், நாம் விலங்கு குணங்களை விடுத்து நல்ல மனிதர்களாக வாழ்ந்து படிப்படியாக உயர்ந்து தெய்வ நிலையை, நன்மையை அடைய வேண்டும் என்பதே இந்த குலுவின் தத்துவமாகும்.

ஒரு ஆண்டில் மொத்தம் இந்தியா முழுவதும் 4 வகையான நவராத்திரிகளை மக்கள் கொண்டாடுகின்றார்கள். வசந்த நவராத்திரி, சைத்ர நவராத்திரி என்று பெயர். பங்குனி சித்திரை மாதத்தில், மார்ச் ஏப்ரல் மாதத்தில், வசந்த காலத்தில் வரும்போது 9 நாட்கள் இது கொண்டாடப்படுகிறது. இது புதிய தொடக்கத்தையும் லலிதா திரிபுர சுந்தரி வழிபாட்டையும் குறிக்கிறது. இரண்டாவது ஆஷாட நவராத்திரி, குப்த நவராத்திரி என்றும் பெயர். ஆனி ஆடி மாதத்தில், ஜூன் ஜூலை மாதத்தில் வரும் இந்த நவராத்திரி, இதில் வாராகி தேவி முக்கியமாக வழிபடப்படுகிறாள். அடுத்து சாரதா நவராத்திரி, புரட்டாசி நவராத்திரி. புரட்டாசி மாதத்தில் செப்டம்பர் அக்டோபர் வரும் இதுவே நாடெங்கும் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் நவராத்திரி ஆகும். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய மூவரும் இந்நாட்களில் பூஜிக்கப்படுகிறார்கள். அடுத்தது சாமல நவராத்திரி, மகாகுப்த நவராத்திரி என்றும் பெயர். ஜனவரி பிப்ரவரி தை மாதத்தில் வரும் நாட்கள். ராஜ மாதங்கி தேவிக்கு இது உரியதாகும்.

0: விளக்கேற்றும் வேளையில் நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சியின் முதல் நாள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு இணைந்திருந்தவர் வித்யாசங்கர் சக்கரவர்த்தி அவர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு பி தேவிகா.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8.
1: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எங்க இருக்க
2: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
1: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசியில எந்த மாற்றமும் இல்லனா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
3: மத்த சேஞ்சஸ்க்கு
1: வீட்ல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும்.
3: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
1: RBI சொல்கிறது,
4: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னை IIT வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக மாநிலத்தின் வளர்ச்சிக்கான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் பேசினார்.
6: இந்து தமிழ் சகோதரர் சகோதரிகளே வணக்கம். It is a pleasure to be in Chennai with all of you.
7: இன்று சென்னையில் உங்களுடன் இருப்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. இது நமது நாட்டிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இன்றைய நிகழ்ச்சி 13,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும்,

0: மற்றவை தொழில் துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம்.
1: மக்களின் நல்லாசையுடன் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை ஆற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
2: நண்பர்களே,
0: அக்டோபர் மாதம் 2001 ஆண்டிலே நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் 2 சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது நாட்டின் குடிமக்களான நீங்கள், இரண்டாவது கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
1: இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக கூறினார்.
3: இந்த 12 ஆண்டுகள்ல 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்துல வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ உண்டே இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு நச்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ICFல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும் சென்றிருக்கிறது.
1: இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியின் பலன்கள் மாநிலம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு விஜய் தெரிவித்தார்.
4: தமிழ்நாடு தொழில், அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். தமிழ்நாடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி 2036 ஆண்டில் $1.5 trillion எக்கானமி என்ற இலக்கினை நோக்கி வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல இனோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய மூன்றுக்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் பிரதமர் ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

0: ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சையை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இதன் மூலம் ஏழை மக்கள் மிகவும் பயனடைந்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாவட்ட செய்திகள். சேலத்தில் பாரம்பரிய உணவு மற்றும் விதை திருவிழாவை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் 2 பசுமாடுகள் உயிரிழந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் சான்றிதழுடன் கூடிய தேனீ வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் இலவச பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை அந்த பயிற்சி நிலையத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கர்ப் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் கோலா நிக்கோலஸ் ராஜ் இணைக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருத்தன் வினோத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஜூனியர் 200 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அகமதாபாதில் நடைபெற்ற இப்போட்டியின் பில்லியர்ட்ஸ் ஆடவர் பிரிவில் ரயான் ரஸ்மியும், மகளிர் பிரிவில் அனுபமா ராமச்சந்திரனும், ஆடவர் ஸ்னூக்கர் பிரிவில் ஆதித்யா மேத்தாவும் தங்கப்பதக்கங்களை வென்றனர். கீர்த்தனா பாண்டியன் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40.
2: சார், 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
3: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும்தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ட அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: சார், 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
3: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும்தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ட அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
5: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்க 4800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
2: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
3: பாஸ் இங்க தான் வைன் கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன் கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.
4: ನಾಂಕುಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8 ಜನಗು ಸಂತತ್ತು 6:40 ಇಜುಮಣಿಗಟ್ಟ ನಂಗ ಊಟಿ ಎಫ್ಎಂ ದೊಗೆ ಕೇತುಂಡಿದ್ದ. ಇದು ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಎಂಬ ತಲೆಪದೊಗೆ ಬಪ್ಪ ಬಡುಗುಮಡಿ ಪಾಡಲು. ಇದು ಇಂದಿನ ಜನದೊಗೆ ನಿಗಗಾಯಿ ಈ ಕದೆ

0: நாங்கள் என்ன கிட்ட கேட்டதோ இதோ பெட்டத கமலும் படுகுமழி பாடல்கள். ஜனாவோ சந்தித்து ஆறு நலவத்துக்கு ஊட்டி எஃப்எம்ல டியூன் மாடுறது மாதிரி பெடுவி. நீங்ககாய் படுக்காது நீங்கவ தேடி பண்ணுறா நீங்க ஊட்டி எஃப்எம் தோகை மர்ச்சி நீங்கவ நாயக சொந்து இதே ஜாம தொகை சந்திச்சினேன்.
1: நிலையத்தில் நேரம் 7:01. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: யஜபான் திரைப்படத்திலிருந்து கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய திரைகானம் நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் தொடர்வது மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல்
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா.
2: கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் லோக் அதாலத் எனும் சமரச தீர்வு முகாம் நடைபெற்றது. இதில் 13,93,00,000 ரூபாய் மதிப்பிலான 1,161 வழக்குகளுக்கு தீர்வு எட்டப்பட்டது. கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் 300 மாணவர்கள் ஒருங்கிணைந்து 300 திருக்குறளை இடைவிடாது வாசித்து உலக சாதனை புரிந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கின. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கலந்து கொண்டு மல்லர் கம்பம் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மத்திய தொழில் அமைச்சகத்தின் சார்பில் 2 தொழில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் தென்னிந்திய அளவில் பிரபலமான நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களின் உற்பத்தி பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியினை நடத்தினர். இதில் 1,000+ மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியினை சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த 100+ விநாயகர் சிலைகள், ராமநாயக்கன் ஏரி, சின்னாறு, கெலவரப்பள்ளி அணை, கிருஷ்ணகிரி அணை உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகளில் போலீசார் பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் அக்னிவீர் ராணுவ ஆட்சேர்ப்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு ஆட்சேர்ப்பு முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் 1,000+ மேற்பட்ட இளைஞர்கள்

0: ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கடந்த வாரம் சமரச தேர்வு மையம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 1000+ மேற்பட்ட பொதுமக்கள், தன்னார்வலர்கள், வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு முக்கிய வீதிகளின் வழியாக பேரணியாக சென்று சமரச தேர்வு மையம் குறித்த ஒரு நாள் விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார். உலக கராத்தே போட்டியில் கிண்ண சாதனை படைத்த 18 மாணவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் கடந்த வாரம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இதில் உரையாற்றிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெறுவது அதிகரித்து வருவதாகவும், ஆண்டுக்கு சராசரியாக 24,000 பிரசவங்கள் பார்க்கப்படுகிறது என்றும், அரசு மருத்துவமனைகளில் மட்டும் 12,000 பிரசவங்கள் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 25 ஆண்டுகால பொது சேவையினை பாராட்டும் வகையில் சேவா ஜோதி யாத்திரை நடைபெற்றது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணி மத்திய அரசின் சாதனைகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளுடன் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய காசநோய் தடுப்பு தினத்தை முன்னிட்டு காசநோய் இல்லா இந்தியா இயக்கம், ஜோஸ் அணி தொடக்க விழா மற்றும் காசநோய் இல்லாத பஞ்சாயத்துகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய 48 கிராம ஊராட்சிகளுக்கு சிறந்த ஊராட்சிகளுக்கான விருதுகளை வழங்கி பாராட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 2092 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்ப்பது, பெயர் நீக்கம் செய்வது, திருத்தம் மேற்கொள்வது போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி நகர்ப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாமில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர், புதிதாக பெயர் சேர்க்க நேரடியாக முகாமிற்கு வர முடியாதவர்கள் தேர்தல் ஆணையத்தின் இணைய வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்தார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பேரணியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற பேரணி பால்வினை தொற்று குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் சென்று விழிப்புணர்வு பணிகளை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக பணியாற்றிய தனிநபர்கள், நிறுவனங்கள் தமிழக அரசின் விருதினை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அறிவித்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், மாணவர்களுக்கு உகந்த கருத்துக்களை திருவள்ளுவர் கூறிச் சென்றிருப்பதாக குறிப்பிட்டார்.
3: நண்பர்களே, மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோ பி யாத் கருங்கா.
4: மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை, அறிவுரைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம்

0: பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். இன்றும் கூட காசிவாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன.
1: உலகம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஆற்றல் இந்திய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடம் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்திச் செல்லும் வலிமை மாணவர்களிடம் உள்ளதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்களிப்பு அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு தங்களுக்கு வழங்கியுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுமாறும் மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார். கல்விச் சூழல் மாறிவரும் வேளையில் நாட்டில் புதிய ஐஐடி, ஐஐஎம் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணத்தின் ஒரு பகுதியாக வாரணாசியில் இன்று சைக்கிள் பயணம் மேற்கொண்ட அவர், இளைஞர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். உடற்பயிற்சியை நாள்தோறும் மேற்கொள்வதன் அவசியத்தையும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்ப்போம் என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த சைக்கிள் பயணத்தின் முடிவில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய சமூக நீதித்துறை இணை அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காஷ்மீரில் முழு அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த திரு ராம்தாஸ் அத்வாலே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் முறைகேடு ஏதும் நடைபெறவில்லை என்றார். நியாயமான காரணங்களின் அடிப்படையிலேயே வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதால் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக தேவையில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். ரயில்வேயில் காலியாக உள்ள தொழில்நுட்பம் சாராத பணியிடங்களுக்கான அறிவிப்பை அந்தந்த மண்டல ரயில்வே தேர்வு வாரியங்கள் வெளியிட்டுள்ளன. இதன்படி பட்டதாரி நிலையிலான டிக்கெட் பரிசோதகர், சரக்கு ரயில் மேலாளர், இளநிலை கணக்காளர் மற்றும் முதுநிலை கணக்காளர் உள்ளிட்ட 3548 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: இந்தியா ரஷ்யா இடையேயான கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக INS சஹ்யாத்ரி ரஷ்யாவின் வெலாடிவோஸ்டோக் சென்றடைந்தது. மத்திய அரசின் மகாசாகர் கொள்கையின் அடிப்படையில் கடல்சார் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்திரா 2026 என்ற பெயரிலான இந்த பயிற்சி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியின் இடையே இருநாட்டு கடற்படையினரும் தத்தமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் தற்போதைய சூழலில் பின்பற்ற வேண்டிய நவீன போர் முறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே கடற்படையின் மற்றொரு கப்பலான INS திரிசூல் இந்தியா இங்கிலாந்து கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்தின் பிளைமவுத் சென்றடைந்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் செல்லப்பிராணிகள் மற்றும் பறவைகளுக்கான மருந்துகளை விற்பனை செய்வதற்கென 375 நியாய விலை மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மேற்குவங்க கால்நடை பராமரிப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மத்திய அரசின் கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவிலும் 30 மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் 344 வட்டாரங்களிலும் தலா 1 வீதம் இவை திறக்கப்பட உள்ளன. இந்த மருந்தகங்களில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கான தடுப்பூசிகள் மற்றும் இதர மருந்து பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டின் ராசல் கைமா கடற்பகுதியில் தீ விபத்துக்குள்ள

0: எண்ணெய் கப்பலில் பணியாற்றிய இந்திய மாலுமிகள் 22 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக துபாயில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. கப்பலில் தீப்பற்றிய தகவல் அறிந்ததும் ஐக்கிய அரபு எமிரேட்டின் கடலோர காவல்படையினர் சம்பவ பகுதிக்கு சென்று மாலுமிகளை மீட்டு வந்திருப்பதாக தூதரக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட் அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் இந்திய மாலுமிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட மாலுமிகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதோடு அனைவரும் நல்ல உடல்நிலையுடன் இருப்பதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. யுக்ரைனுடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆண்ட்ரூஸ் ராணுவப்படை தளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யுக்ரைனுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் அக்கறை செலுத்தினாலும் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாமல் தாமதித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ரஷ்யாவுடனான மோதல் குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே உடன்பாடு எட்டப்பட்டிருந்தால் யுக்ரைனுக்கு சாதகமாக இருந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச அளவில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலை உயர்வை சமாளிக்க அமெரிக்காவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் டீசல் விநியோகம் செய்ய ரஷ்யாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு டொனால்டு டிரம்ப் சுட்டிக்காட்டினார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவின் துலாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 11 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ராஜேஸ்வரி மற்றும் யக்ஷினியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 9 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அன்வி ஹிஞ்ச் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 7 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் விமலன் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 47.3 ஓவரில் 275 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணி 46.2 ஓவரில் 226 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா தற்போது மலேசியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
4: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலர்.
2: ஆகாஷ்வாணி

இந்திய வானிலைத்துறை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோவை வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பு இடம்பெற கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 16 முதல் 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

அவகேடோ மரத்தில் தண்டு துளைப்பான் மேலாண்மை, பாதிக்கப்பட்ட மரபாகங்களை அகற்றி அளிக்கவும். தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு டைமெத்தோயேட் 2.0 மில்லிலிட்டர் என்ற அளவில் வருடத்திற்கு 2 முறை மரத்தினுடைய தண்டின் அடிப்பகுதியில் தடவவும். பருவமழை பெய்த பிறகு வண்டுகள் முட்டையிடுவதை தடுக்க மரத்தின் அடிப்பகுதியில் பட்டைகளை சுரண்டிய பிறகு தாருடன் மண்ணெண்ணெயை 1.2 என்ற விகிதத்தில் தடவவும்.

முட்டைகோஸ் பயிரில் கருப்பழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் பொழுது எக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்புடியோசிலியம் லிலாசினம் ஹெக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும்.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். நேர்களே, நாளை முதல் உங்கள் மனம் கவர்ந்த எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நாள்தோறும் காலை 10:30 மணிக்கு ஒலிபரப்பாகும். காலை 11:00 ஒலிபரப்பாகும் உலாவரும் தென்றல் நிகழ்ச்சியில் நேர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் வாயிலாக நீங்கள் விரும்பிய பாடல்களை கேட்கலாம். அனைத்து காலகட்டங்களிலும் வெளிவந்த பாடல்களுக்கும் நேர்கள் விருப்பம் தெரிவிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: நிலையத்தில் நேரம் 7:30.
1: நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
2: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். தோட்டமும் தொழிலும்

இன்றைய நிகழ்ச்சியில் பயிர்களை பாதுகாக்க தோட்டங்களுக்கு மின்வேலி அமைப்பது குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் முதலாவதாக பயிர்களை பாதுகாக்க தோட்டங்களுக்கு மின்வேலி அமைப்பது குறித்து நீலகிரி மாவட்டம் கெந்தோரை பகுதியைச் சேர்ந்த உழவர் சி. மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர். முருகேசன்.
1: வணக்கங்க.
2: வணக்கங்க.
1: எர்த்து லைன் சரியா போகுதா இல்லையாங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க?
2: அந்த மின்வெளியில் அமைக்கும் போது அந்த இன்வெர்டரில் வந்துட்டு ஒரு 5 லைட் எரியுங்க. ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பெரும்பாலும் வந்துட்டு 5 லைட் எரியுங்க. அதில் வந்துட்டு 5 லைட்டில் 1-2 கம்மியாகி விட்டு விட்டு வருதுன்னா மின்வெளி கம்பியில் வந்துட்டு எர்த்து வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நிலத்தில் பட்டிருக்குதோ அல்லது பச்சை தாவரங்களில் பட்டிருக்குங்கிறது அதை உடனடியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த லைட் வந்துட்டு 5 லைட்டில்

0: ஒன்னோ ரெண்டோ எரியல அப்படின்னா எங்கோ பட்டிருக்குதுங்கிறது நம்மளுடைய அடையாளம். அது சுத்தமாகவே சார்ஜ் இல்லை, சார்ஜ் கம்மியாயிட்டே வருது, அதாவது பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் வந்து கம்மியாயிட்டு இருக்குது அப்படின்னு தெரியிருக்கு. இந்த 5 லைட்டுகளும் எரியாம கம்மியாயிட்டே வந்து கடைசியில் வந்துட்டு ஒரு சிங்கிள் லைட் எரிஞ்சாலும் பேட்டரி கம்மி, பேட்டரியோடைய மின்னோட்டம் கம்மியா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு வகையான குறைபாடுகள், ஒன்று வந்துட்டு பேட்டரி டவுன் ஆனா இந்த சிக்னல் காமிக்கும், அல்லது தொடர்ந்து மின்கம்பிக்கு போற இடத்துல ஏதாவது பச்சை தாவரங்களை பட்டிருந்தாலோ அல்லது நிலத்துல எங்கேயாவது பட்டிருந்தாலோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த அடையாளம் வந்துட்டு நமக்கு தெரியும். இந்த 5 லைட்டுகள் விட்டு விட்டு எரியும் அல்லது குறைவா தெரியும். 5 லைட்டுகள் எரியாம 3 லைட் எரிஞ்சா எங்கேயாச்சும் கிரவுண்ட்ல எங்கேயாச்சும் பட்டிருக்குன்னு அர்த்தம்.
1: ஒரு சில விவசாயிகள் வந்து குறைஞ்ச அளவுல தோட்டம் வந்து போடுவாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து அதிக அளவுல விவசாயம் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு வந்து எர்த் லைன் கொடுக்கலாங்க?
0: அதாவது ஒரு மூட்டைக்காடு ரெண்டு மூட்டைக்காடுலிருந்து 15 ஏக்கர் வரைக்கும் இந்த மின்னோட்டம் கொடுக்கலாங்க, தாராளமாக கொடுக்கலாம். இந்த 15 ஏக்கருக்கு மேலே போனால் தான் அதனுடைய நேர் மின்னோட்டம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 15 ஏக்கர் வரைக்கும் இதே என்னுடைய 12 வோல்ட் பேட்டரியோடைய கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க.
1: 15 ஏக்கர் வரைக்கும் இருந்தால் கூட அந்த லைன் வந்து சரியாக போகுங்களா?
0: அதாவது சரியான முறையில் இந்த டியூப்லைட் கட்டுறோம் இல்லைங்களா அடையாளத்துக்கு வேண்டி, அது குறிப்பிட்ட ஒன்றோ ரெண்டோ மூணோ கட்டிட்டா போதுங்க, சரியான வோல்டேஜ் கடைசி வரைக்கும் போய் சேரும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா 10 அடிக்கு 5 அடிக்கு வந்து இந்த அடையாளம் தெரியிருக்க வேண்டிய டியூப்லைட் வந்து வெளிச்சத்துக்கு வேண்டி கட்டுற மாதிரி கட்டுறாங்க, அது தவறு. 15 ஏக்கராக இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்கு வேண்டி டியூப்லைட்டு கொஞ்சம் தூரமாக தூரமாக ஒவ்வொன்றா கட்டிட்டு வந்தாலே போதுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விஷயம் தெரியாமல் பக்கம் பக்கமாக டியூப்லைட் கட்டுறதுனால அந்த வோல்டேஜ் வந்து அந்த டியூப்லைட் எடுக்கிறதுனால அது கடைசி எல்லை பகுதியில் வந்துட்டு நமக்கு சரியான டிசி வோல்டேஜ் போகாததுனால கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு காட்டு விலங்குகள் வந்துட்டு உள்ளார வரும், நமக்கே தெரியுங்க. காட்டு விலங்குகள் ஏன் இந்த இடம் மட்டும் போகுது அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய மின்சாரம் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக போகுது. என்ன காரணம்னா அதிகமான டியூப்லைட்டு அங்கே கட்டுறதுனால தான் இந்த பிரச்சனை. நம்ம முடிஞ்ச அளவு இந்த டியூப்லைட்டுகளுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கணும்.
1: இதுக்கான உபகரணங்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு எவ்வளோ செலவு வருங்க?
0: இந்த உபகரணங்கள் பேட்டரி, இன்வெர்டர் மற்றும் சார்ஜர், இந்த கம்பி பாபின் எல்லாம் சேர்த்தனோம்னா ஒரு 20-25,000 வரைக்கும் செலவாகும். இது பெரிய தொகை, இது நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த 20-25,000 ரூபாய் செலவு பண்ணிட்டோம்னா நம்மளுடைய விவசாய விளைபொருள் பாதுகாப்புக்கு வேண்டி இதுவும் ஒரு முதலீடுன்னு நினைச்சோம்னா இது கம்மியான செலவு தாங்க. தாராளமாக இது வாங்கிட்டு தக்க முறையில் பாதுகாத்து வைத்தோம்னா நீண்ட நாள் வந்துட்டு கண்டிப்பாக வருங்க. பயிர் பாதுகாப்புக்கு தகுந்த உபகரணம்னு சொல்லலாம்.
1: பேட்டரி, இந்த ஏத்து மிஷின் இதெல்லாம் வந்து எப்படி பராமரிக்கலாங்க?
0: அதாவது பேட்டரி தகுந்த முறையில் வீட்டில் சார்ஜ் கொடுக்கும்போது கரெக்டாக 2 மணிலிருந்து 3 மணி நேரம் சரியான முறையில் கொடுக்கணும். அதிகமான மின்னோட்டமும் அதுக்கு கொடுக்கக்கூடாது, குறைவான மின்னோட்டத்தோடு கொண்டு போயிட்டு தோட்டத்திலையும் வைக்கக்கூடாது. அப்புறம் டிஜிட்டல் வாட்டர் கரெக்டான டைமில் டிஜிட்டல் வாட்டர் ஊற்றி அந்த பேட்டரி சரியான முறையில் எங்குதான்னு பார்க்கணும். வெள்ளாமல் பண்ணாத டைமில் நம்ம விவசாயம் பண்ணுறதில்லையே அப்படிங்கிறதுக்காக அந்த பேட்டரியை வந்துட்டு வீட்டில் சும்மா வைக்கக்கூடாது, அப்பவும் சார்ஜ் ஏற்றிட்டு இருக்கணுங்க. அந்த இன்வெர்டரில் அதிக மின்னூட்டம் கொடுக்காத மாதிரி இன்வெர்டர்களை தகுந்த முறையில் பாதுகாக்கணும். மழை நீர் மற்றும் பராமரிப்பு இல்லாத புழுதி இடங்களில் வந்து அதை வைக்கக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு தகுந்த முறையில் அதை தினமும் அதை கவனித்தோம்னா அந்த பேட்டரி இன்வெர்டர் சார்ஜரெல்லாம் வந்துட்டு நீண்ட நாள் வந்துட்டு நமக்கு உதவும். மறுபடியும் பாதுகாப்புக்கு உண்டான வழி அப்படிங்கும்போது நம்ம மின் வேலியில் கட்டி இருக்கிற கம்பிகள் வந்துட்டு சில டைம் பழுதாக இருக்கும், அந்த கம்பி வந்துட்டு ஏதாவது ஒரு செடியில் பட்டிருக்கும், அதை தினமும் போய் பார்க்கணும். ரெண்டாவது துருப்பிடிச்சு கிடக்கும், இந்த சில மழையும் அப்புறம் வெயிலும் வந்துச்சுன்னா ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு கம்பி துருப்பிடிச்சு கிடக்கும், அந்த துருப்பிடிச்ச இடத்துலருந்து அடுத்த போர்ஷனுக்கு கரண்ட் பாஸ் ஆகாது. அப்போ அந்த கரண்ட் பாஸ் ஆகாத இடத்துல எதுக்காக கரண்ட் பாஸ் ஆகலன்னு போய் பார்த்தா துருப்பிடிச்சு கிடக்கும். அப்போ அந்த துருப்பிடிச்ச கம்பியை வந்துட்டு அப்புறப்படுத்திட்டு புது கம்பியை வந்துட்டு நம்ம கட்டி சரியான முறையில் வந்துட்டு நம்ம பராமரிச்சுக்கணும். அப்படி பராமரித்தோம்னா பல வருஷங்கள் வந்துட்டு சரியான முறையில் உபயோகப்படுத்தலாம்.
1: வீட்டில் சார்ஜ் போட்டு தான் லைனு கொடுக்குறீங்க?
0: ஆமாங்க, வீட்டில் சார்ஜ் போட்டு தான் லைனு கொடுத்துட்ருக்கோம். பல விவசாயிகள் சிலது வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருக்க தோட்டங்களுக்கு வந்துட்டு வீட்டிலிருந்து சார்ஜ் போட்டு கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்த்து சரியான முறையில் அந்த குறிப்பிட்ட டைமில் வந்துட்டு நம்ம இன்வெர்டருக்குள்ள சப்ளை பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும்போது இப்போ எல்லாம் வந்துட்டு அதிகமான சோலார் சிஸ்டங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. சோலார் மின்வெளிகள் வந்துட்டு அதிகமாக இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க.
1: சோலார் மூலமாக அதுலேருந்து பயன்படுத்திக்கல அப்படின்னீங்க, தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு வந்து மிஸ்டாக இருக்குது, இந்த மாதிரி சமயங்களில் அது எப்படி சார்ஜ் ஏறுங்களா, ஏர்த்து லைனு கரெக்டாக போகுங்களா?
0: அதாவது சூரிய மின்சக்தி, அதாவது இந்த சோலார் சிஸ்டத்தில் கொடுக்குற வந்துட்டு மின்னூட்டம் வந்துட்டு மழைக்காலங்கள்லையோ அல்லது வந்துட்டு அதிக சூரியனுடைய வெளிச்சம் படலைன்னா என்ன விஷயம் அப்படின்னா, 12 மணி நேரம் கிடைக்கிற சோலார் எனர்ஜி மழைக்காலங்கள்லையோ அல்லது சூரிய வெளிச்சம் படாத பகுதிகளில் ஒரு 4 மணி நேரமாக தான் ஆகும். பொதுவாகவே சூரிய வெளிச்சம் பட்டாதான் சோலார் எனர்ஜி கிடைக்குங்கிறது தவறான கருத்து. சூரிய வெளிச்சம் படாட்டினாலும் வெளிச்சம் இருந்தாலே போதும், பகல் சமயங்களில் தானாகவே அந்த சோலார் பிளேட்டுக்கு வந்துட்டு மின்சக்தியை இருத்துக்குது. என்ன டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். டியூரேஷன்னா என்னன்னா, மின்னூட்டம் கொடுக்கக்கூடிய மணி நேரம் வந்துட்டு 12 மணி நேரத்திலிருந்து சில டைம் 6 மணி நேரம் ஆயிரும், சில டைம் 4 மணி நேரம் ஆயிரும். அதை மட்டும் தக்க முறையில் பாதுகாத்தா அல்லது சோலார் பிளேட்டுகள் அதிக முறையில் வச்சாலோ அந்த மின்னூட்டம் வந்து கரெக்டாக கிடைக்கும், அது தகுந்த மாதிரி சீரமைச்சுக்கலாம்.
1: வீடுகளில் சார்ஜ் போட்டு வீடுகள்லேருந்து லைன் போச்சுன்னா அது வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ தோட்டம் வந்து தூரமான இடங்கள்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இல்லைங்களா?
0: ஆமாம், கண்டிப்பாங்க. தொலை தூரத்தில் இருக்கிற விவசாய விளைநிலங்களுக்கு வந்துட்டு நம்ம போய் ஆஃப் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம். அந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் போயிட்டு ஆஃப் பண்ண முடியலன்னா பகல் நேரங்கள், அதாவது நம்ம சரியான நேரத்தில் ஆஃப் பண்ண போயிட்டு நீண்ட தூரம் போய் நடந்து போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வர்றது, பகல் நேரத்தில் வந்துட்டு வேலை செய்கிறவங்களே வந்துட்டு அந்த மின்கம்பியை தொடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இப்போ டைமருங்கிற ஒரு மிஷினை கொண்டு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா, டைமர் 12 மணி நேரம், சாயந்தரம் 6 மணியிலிருந்து விடிய காலையில் 6 மணி வரைக்கும் அந்த டைமருங்கிறத வச்சிட்டோம்னா பகல் நேரங்களில் வந்து தானாக கட் ஆகிடும், விடிய காலையில் 6 மணி ஆனோன்னு தானாக ஆஃப் ஆகிடுங்க. அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு தானாக ஆன் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துட்டு டைமருங்கிற ஒரு பொருள் வச்சுட்டு நம்ம மின்னூட்டம் கொடுக்கலாங்க.
1: கம்பி லைன் கட்டுறீங்க அப்படின்னா போஸ்டெல்லாம் போட்டு தான் கட்டணுங்க. இப்போ வந்து எந்த மாதிரி போஸ்ட்லாம் போடணுங்க?
0: மரப்போஸ்ட் நட்டு இந்த கம்பி வேலியை போடலாங்க. ஆனால் மரப்போஸ்ட்டுங்கும் போது சில போஸ்ட்டுகள் வந்துட்டு வெகுநாளமாக நீண்ட நாள் வந்துட்டு நிலைக்காது. என்ன காரணம்னு கேட்டால் அதுக்கு மண்ணுக்கு அடியில் இருக்கிறது வந்து கொஞ்சம் இது போயிடும், சீக்கிரம் விழுந்துடும் அது, அப்புறம் அது ஒரு கூடுதலான பராமரிப்பாக தோணும். அப்போ அந்த மாதிரி டைம்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ஹார்டான மரப்போஸ்ட்டுங்களை நடுறது ரொம்ப நல்லது. மரப்போஸ்ட் நடும்போது குழி எடுத்து அதில் வந்துட்டு பாலித்தீன் பைகளை வந்துட்டு அதனோட சுற்றி உள்ளே வச்சுட்டா கொஞ்ச நாள் நீண்ட நாளைக்கு வரும். அப்படி இல்லாமல் சாதாரணமாகவே குழி நோண்டி உள்ள போட்டோம்னா அது இத்து போயிட்டு அந்த போஸ்ட் வந்து சரியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சரியான முறையில் பாலித்தீன் பைகளில் சுற்றி அந்த குழியில் வச்சு நல்லா டைட்டாக இழுத்து கட்டி பண்ணலாம். ரெண்டாவது என்னென்னா, கொஞ்சம் கூடுதல் செலவு பண்ணி நம்ம வெளியே தோட்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா காங்கிரீட் போஸ்ட்டுகளை 8 அடி 10 அடின்ற காங்கிரீட் போஸ்ட்டு நட்டுட்டு நீண்ட நாள் லாங் பீரியடில் வந்துட்டு நம்ம விவசாயம் பண்ணலாம். ஒரு சிலர் வந்துட்டு இரும்புகளாலான போஸ்ட்டுங்களை நடுறாங்க, காங்கிரீட் போட்டு அந்த இரும்பு போஸ்ட் நட்டு அதில் காங்கிரீட் போட்டு லாங் பீரியடாக உபயோகிக்கிறாங்க, அதுவும் சிறந்த முறை. ரெண்டாவது என்னென்னா, நம்ம ஏன் இப்படியெல்லாம் பண்ணணும், இன்வெஸ்ட் அதிகமாக ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சா அது தவறு. கொஞ்சம் நமக்கு அதுக்கு உண்டான இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நீண்ட நாள் பராமரிப்பு செலவு நமக்கு கம்மி, சரியான விவசாய விளைநிலங்களுக்கு தக்க பாதுகாப்பு. சில நேரங்களில் வந்துட்டு இந்த பச்சை மரங்களில் நட்டு அது வந்துட்டு கொஞ்சம் வெயிலோ மழையோ ரொம்ப காலம் ஒரு போகம் அல்லது ரெண்டாவது போகத்துக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா வளைஞ்சி போயிடுது, பச்சை மரம் வந்து வளைஞ்சி போய் அது வந்துட்டு சீர்கட்டு போயிடுது. அதுக்குன்னு தனி ஒரு பராமரிப்பு. அந்த மரங்கள் வந்துட்டு மறுபடியும் பெண்டாயோ அல்லது ஏதாவது விழுந்தாலோ மறுபடியும் இன்னொரு போஸ்ட் கொண்டு வந்துட்டு நட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னு அப்படின்னா, இரும்பில்லான வேலி அமைக்கலாம் அல்லது காங்கிரீட் போஸ்டில் வந்துட்டு நட்டு சரியான முறை விவசாயம் பண்ணுறதா இருந்தால் பராமரிப்பு குறைவு வேணும், நீண்ட காலம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கம்புகள் நட்டலாம்.
1: நிறைய வனவிலங்குலாம் வருது அப்படின்னீங்க, கம்பியில் டச் ஆனால் உயிர் பாதிப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுங்களா?
0: பொதுவாகவே வீட்டில் உபயோகிக்கப்படுற கரண்ட் ஏசி கரண்ட் இல்லைங்களா, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், இதுதான் வந்துட்டு வனவிலங்குகளுக்கோ அல்லது மனித உயிர்களுக்கோ பலி கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுறோம்னா சோலார் எனர்ஜிலிருந்து பெறப்படும் மின்னோட்டமோ அதாவது டிசி மின்னோட்டங்கிறோம் அதுவோ அல்லது இந்த பேட்டரி சார்ஜிங்.

0: பண்ணி அப்புறம் பேட்டரி மூலயமா கொடுக்கக்கூடிய மின்னோட்டம் வந்துட்டு டிசி மின்னோட்டங்குவோம். அந்த டிசி மின்னோட்டம் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு உயிருக்கு சேதம் விளைவிப்பதில்லை, வனவிலங்குகளுக்கோ அல்ல மனிதர்களுக்கோ எதுக்குமே வந்து பட்டதம் ஒரு சின்ன அதிர்ச்சி மட்டும்தான் கொடுக்குமே ஒழிய உயிர் பாதிப்பு ஆகாது. பொதுவாகவே டிசி வோல்டேஜ் கொடுக்கற மின்வெளிகளில் வந்துட்டு 2 வினாடியோ அல்லது 3 வினாடியோ கரண்ட் போகும், அடுத்த 3 வினாடி வந்துட்டு கரண்ட்டு போயிட்டு இருக்கும். அதாவது எப்படின்னா விட்டு விட்டு வர்றதுனால வனவிலங்குகள் அந்த உணரக்கூடிய அந்த ஒரு இது வந்துட்டு டிசி மின்னோட்டத்துக்கு இருக்குது. அதனால பொதுவாகவே வந்து வனவிலங்குகளுக்கு அந்த உயிர் சேதம் வர்றதில்ல. அதில்
1: எர்த் லைன் வந்து அந்த பேட்டரி மூலமாக தான் கொடுக்கணுங்களா?
0: கண்டிப்பாங்க, பேட்டரி மூலமாகவோ அல்லது சோலார் மின்னோட்டம் மூலமாக மட்டுமே மின்வெளி அமைக்கப்பட வேண்டும். டிசி மின்னோட்டத்தை மட்டும்தான் கொடுக்குறோம். டிசி மின்னோட்டங்கிறது பேட்டரி மூலமாகவும் சோலார் எனர்ஜி மூலமாக கொடுக்கக்கூடியது, எந்தவித பாதிப்பும் ஆகாது, அது மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும்.
1: அதிகமாக எந்த காய்கறி பயிர்களுக்கு மின்வெளி வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்க?
0: அதாவது கேரட், பீட்ரூட், பீன்ஸ் போன்ற தற்காரி வகைகளுக்கு, உருளைக்கிழங்குகள் அவ்வளோக்கு ஒன்றும் சேதப்படுத்துறதில்ல. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ஸ்ட்ராபெரி தோட்டங்களில் வந்துட்டு அதிகமாக பழ வகையானதுனால ஸ்ட்ராபெரி தோட்டங்களுக்கு எர்த் லைன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். மற்ற பயிர்களை விட வந்துட்டு இந்த மாதிரியான கேரட், பீன்ஸ், பீட்ரூட், இந்த ஸ்ட்ராபெரி பழங்களை வந்துட்டு அதிகமாக விரும்பி சாப்பிட்றதுனால மின்வெளி அமைக்கலைன்னா ரொம்ப சேதப்படுத்திட்டு போகுதுங்க. ஒரு முறை வந்துட்டு அது சாப்பிட்டு போயிட்டா அப்புறம் கூட்டத்தோடு வந்துட்டு முழுவதுமாக எல்லா பயிரையும் நாசப்படுத்தி விளை நிலங்களில் ஒரு விளைச்சலும் இல்லாத மாதிரி பண்ணிட்டு போகிறதுனால இந்த மாதிரியான பயிர்களுக்கு கண்டிப்பாக மின்வெளி அமைக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: வீட்டில் பேட்டரி சார்ஜ் பண்ணி போடுறதுக்கும் இல்லை சோலார் மூலமாக சார்ஜ் பண்ணி போடுறதும் வந்து எது சிறந்ததாக இருக்குங்க?
0: அதாவது வீட்டில் சார்ஜ் பண்ணி போடுற கரண்ட்டுகளுக்கு கண்டிப்பாக செலவாகுதுங்க. 8 மணி நேரம் ஓடக்கூடிய ஏசி கரண்ட் எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 யூனிட்டாவது செலவாகும். அந்த 2 யூனிட் வந்துட்டு நம்ம வீட்டிலுடைய கரண்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுறோம். அதே டைமில் வந்து சோலார் எனர்ஜி போட்டோம்னா எந்தவித செலவும் இல்லை, சூரிய மின்சக்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய மின்சக்தியை நம்ம வந்துட்டு மின்வெளிக்கு அமைக்கிறதுனால செலவு குறைவு. அதனால் சோலார் எனர்ஜியிலிருந்து கிடைக்கும் மின்வெளியே மிக சிறந்ததுன்னு நினைக்கிறேன்.
1: இப்போ தோட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒரே சீரான அளவில் மின்னோட்டம் போகுங்களா?
0: அதாவது டிசி வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒரு முனையிலிருந்து அடுத்த முனைக்கு ஒரு ஏக்கர் கணக்கில் போகும்போது ஒரு கிலோமீட்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ்லேருந்து 10 வோல்டேஜாக வரும், அப்புறம் 8 வோல்டேஜாக வரும், அப்புறம் 6 வரும், அப்புறம் 4 வரும், 2 வந்துட்டு கடைசியில் எண்டில் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போகும், அந்த இடத்துல கரண்ட்டே இல்லாமல் போயிடும். இந்த 12 வோல்டேஜ் கம்மியாக வந்துட்டு வனவிலங்குகள் வெகு சுலபமாக உள்ள கடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு தாண்டியோ அல்லது 2 ஏக்கருக்கு தாண்டியோ ஒரு ஸ்டெப் அப் ஒரு பொருள் வந்திருக்குது. இப்போ அந்த ஸ்டெப் அப் அங்கே வச்சோம்னா அந்த வோல்டேஜிலிருந்து 12 வோல்டேஜிலிருந்து மறுபடியும் 10 ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டெப் அப் வச்சோம்னா எகைன் மறுபடியும் வந்துட்டு ஒரு 12 வோல்டேஜாக பெறக்கூடிய ஒரு ஸ்டெப் அப் வச்சோம்னா அந்த கரண்ட் சீராக வந்து அந்த எல்லை வரை கரெக்டாக போகுங்க.
1: இது வரைக்கும் பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு மின்வெளியோட முக்கியத்துவம் என்ன, அது வந்து எப்படி அமைக்கலாம், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நன்றிங்க.
0: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை பயிர்களை பாதுகாக்க தோட்டங்களுக்கு மின்வேலி அமைப்பது குறித்து நீலகிரி மாவட்டம் கெந்தோரை பகுதியைச் சேர்ந்த உழவர் சி. மணிகண்டன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். முருகேசன்.
3: இனி ஒரு கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: கோழி தீவன மேலாண்மை. புழக்கடைகளில் கோழிகளுக்கு தீவனம் அளிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். புழக்கடைகளில் வளர்க்கப்படும் கோழிகள் சமையலறை கழிவுகள், சோறு, காய்கறிகள், வெங்காயம் ஆகியவற்றை உண்டு உயிர் வாழ்கின்றன. இவை தவிர வீட்டில் உள்ள உடைந்த மற்றும் உபரியான தானியங்களான நெல், அரிசி, கம்பு, சோளம், கோதுமை, அரிசி குருணை, தவிடு, கேழ்வரகு ஆகியவற்றை உட்கொள்கின்றன. நாட்டுக்கோழிகள் வீட்டு தோட்டங்களில் உள்ள பூச்சி, புழு, கரையான், எறும்பு, கீரைகள், புல் பூண்டு முதலியவற்றை உட்கொள்கின்றன. கோழிகளுக்கு அளிக்கப்படும் தீவனம் சமச்சீரானதாக இருக்க வேண்டும். கோழிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து தீவனத்தின் மூலம் கிடைக்க வேண்டும். கோழிகளுக்கு தீவனத்தில் முக்கியமாக மாவுச்சத்து

0: நார்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாது உப்புக்கள், உயிர் சத்து மற்றும் தண்ணீர் ஆகிய ஆறு வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஊட்டச்சத்தும் உடல் உள்ளுறுப்புகளின் செயல்பாட்டுக்கு காரணமாக இருக்கின்றன. உடலில் எலும்பு மற்றும் தசைகளின் பெரும்பகுதி நீரலானது. இரத்த ஓட்டத்திற்கும் செரிக்கப்பட்ட உணவுப் பொருள் குடல் பகுதியில் உறிஞ்சப்படுவதற்கும் உடலில் நடைபெறும் பல்வேறு வளர்சிதை மாற்றங்களில் வேதிவினைகள் நடைபெறவும் தண்ணீர் மிகவும் அவசியம். மாவுச்சத்து உடலுக்கு தேவையான எரிசக்தியை கொடுக்கும். கோதுமை, அரிசி, சோளம் போன்ற தானியங்களில் மாவு பொருள் அதிக அளவில் உள்ளது. செல்லுலோஸ் எனப்படும் நார்ச்சத்து சர்க்கரை பொருளானாலும் அதில் செரிப்புத்தன்மை குறைவு. தேவைக்கு அதிகமாக மாவுச்சத்து பொருட்கள் உட்கொள்ளப்படும் போது அவை கல்லீரலில் சேமித்து வைக்கப்படுகின்றன. மாவு பொருட்களை விட கொழுப்பு பொருள் 2.5 மடங்கு அதிக எரிசக்தியை கொடுக்கின்றது. உயிர் சத்து, சுண்ணாம்பு சத்து போன்றவற்றை உடல் பயன்படுத்தவும் கொழுப்பு சத்து உதவுகின்றது. கொழுப்பு சத்து மூலம் சில இன்றியமையாத கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கின்றன. நிலக்கடலை, சோயா மொச்சை போன்றவற்றில் கொழுப்பு சத்து கணிசமான அளவில் உள்ளது. புரதச்சத்து மாவு பொருளுக்கு சமமாக எரிசக்தி கொடுக்கக்கூடியது. உடலில் உள்ள பல உறுப்புகள் புரதப் பொருட்களினால் ஆனவை. தசைகள் அசைவு, இரத்தம் உறைதல், நோய் எதிர்ப்பு சக்தி, மரபு வழி குண அதிசயங்களை பாதுகாப்பது போன்றவை புரதப் பொருட்களால் நடைபெறுகின்றன. புரதச்சத்து அதிகம் உள்ள தீவனப் பொருட்கள் கோழிகளுக்கு இரு வகையாக கிடைக்கின்றன. ஒன்று தாவர தீவனப் பொருட்கள் மூலமாகவும் மற்றொன்று விலங்கின தீவனப் பொருட்கள் மூலமாகவும் கிடைக்கின்றன. கடலை பின்னாக்கு, எள்ளு பின்னாக்கு, சூரியகாந்தி பின்னாக்குகளில் தாவர புரதச்சத்து கணிசமான அளவில் உள்ளது. கருவாடு, மீன்தூள், இறைச்சி தூள் ஆகியவற்றில் விலங்கின புரதச்சத்து கணிசமான அளவில் உள்ளதோடு கோழிகள் நன்கு வளர உதவும் ஊக்கப் பொருட்களும் உள்ளது. தாவர புரத வகை தீவனப் பொருட்களில் எல்லா வகையான அமினோ அமிலங்கள் இருக்காது. விலங்கின தீவன புரதப் பொருட்களில் கோழிகளுக்கு தேவையான மிக முக்கியமான அமினோ அமிலங்களாகிய மெத்தியோனின் மற்றும் லைசின் சரியான அளவில் இருக்கும். இவ்வகை தீவனப் பொருட்களின் விலை மற்ற தீவனப் பொருட்களை விட அதிகமாக இருக்கும். கோழிகளுக்கு நார்ச்சத்து அவசியம் தேவை. நார்ச்சத்து 5 முதல் 7 விழுக்காடு கோழி தீவனத்தில் இருக்க வேண்டும். நார்ச்சத்து கோழிகளின் குடல் சீராக செயல்பட்டு தீவன சத்துக்கள் உடலில் உறிஞ்சப்பட உதவுகிறது. நார்ச்சத்து பற்றாக்குறையால் கோழிகள் ஒன்றை ஒன்று கொத்தி கொள்ளும் குணம் காணப்படும். தாது பொருட்கள் எலும்பின் மூலப்பொருளாக அமைந்து எலும்பு மண்டலத்திற்கு பலமும் நல்ல உறுதியான அமைப்பினையும் தருகின்றன. பலவிதமான நொதிகளை ஊக்குவித்து செயல்பட தாது பொருட்கள் தேவைப்படுகின்றன. தாது பொருட்களின் தேவை அளவை பொறுத்து தாது பொருட்களை பெரும் ஆதாரப் பொருள் என்றும் நுண்ணூட்டச்சத்து பொருள் என்றும் பிரிக்கின்றோம். பெரும் ஆதார சத்து பொருட்களில் கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், குளோரின், கந்தகம், மக்னீசியம் போன்ற 7 தாது பொருட்கள் அடங்கும். நுண்ணூட்டச்சத்து என்று சொல்லப்படும் இரும்பு சத்து, துத்தநாகம், தாமிரம், அயோடின், மாங்கனீசு, செலினியம் போன்ற தாது பொருட்களும் கோழிகளுக்கு தேவை. பொதுவாக உயிர் சத்துக்கள் நீரில் கரைபவை, கொழுப்பில் கரைபவை என 2 வகைப்படும். கொழுப்பில் கரையும் உயிர் சத்துக்களான ADEK தொற்று வியாதிகள், ரிக்கெட்ஸ் மலட்டுத்தன்மை மற்றும் இரத்த கசிவினை தடுக்கும் தன்மையை பெற்றுள்ளன. முட்டை ஓடு உற்பத்திக்கு வைட்டமின் டி தேவை. நீரில் கரையக்கூடிய வைட்டமின்களான B1, B2, B6, B12, வைட்டமின் சி, வைட்டமின் எச் முதலியன தோல் பராமரிப்பு, சிறகுகள் சீரமைப்பு வளர்ச்சி, இரத்த உற்பத்தி, எலும்பு வளர்ச்சி மற்றும் நொதிகள் ஊக்குவித்தல் ஆகியவற்றிற்கு உதவுகின்றன.
1: இடம்பெற்றது தகவல் களஞ்சியம்.
2: இத்துடன் இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அமைப்பில் உதவி R. முருகேசன், நிகழ்ச்சி அமைப்பு R. ராஜ்குமார்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்போமடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
5: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
5: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
5: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி.
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
5: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்.
5: கேட்க தவறாதீர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஒலிம்பிக் போட்டிகளை 2036 ஆண்டு இந்தியாவில் நடத்துவதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சென்னையில் ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உந்து சக்தியாக தமிழகம் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வைத்து அவர் பேசினார். தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் கூறினார். மக்களின் நல்லாசியுடன் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுச் சேவையில் தலைமை பொறுப்பை ஆற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் பேசுகையில் நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியின் பலன்கள் மாநிலம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் திரு நரேந்திர மோடி தில்லி புறப்பட்டுச் சென்றார். தமிழகத்தின் நலன் மற்றும் வளர்ச்சிக்காக மாநில அரசு மத்திய அரசுடன் இணக்கமான சூழலை பேணுவது அவசியமாகிறது என்று பிஜேபி மாநில செயலாளர் திரு ராம சீனிவாசன் கூறியுள்ளார். பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை பிரதமர் இன்று தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நாமக்கல், அம்பாசமுத்திரம், பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், பரமக்குடி ஆகிய ரயில் நிலையங்களையும் பிரதமர் காணொலி வாயிலாக திறந்து வைத்ததாகவும் அவர் கூறினார். வடபழனி பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் போக்குவரத்து சேவையை தொடங்கி வைத்தது அப்பகுதி மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் திரு ராம சீனிவாசன் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சையை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இதன் மூலம் ஏழை மக்கள் மிகவும் பயனடைந்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார்.

0: சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜெம் கிரானைட் வீரமணி மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரண்டு பெண்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக அவரது வீட்டில் இன்று சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவின் துலாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 11 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ராஜேஸ்வரி மற்றும் யக்ஷினி தங்கப்பதக்கம் வென்றனர். 9 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆன்மி ஹிஞ்ச் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 7 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் விமலன் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்ஷ்நேகி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்ற லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம் 1 வெள்ளி 4 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தூரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

நினைக்கும் பொழுது இனிமையான நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த இனிய பாடல்களை இந்த இனிமையான இரவு நேரத்தில் கேட்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம். உள்ளூர் நேயர்கள் 9344909018 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்கள் 9342909108 என்ற எண்ணிற்கும், புதிய நேயர்கள் 8300109108 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது விருப்ப பாடலை கேட்கலாம். அதற்கான எண் 8300109108. இன்று நினைத்தால் இனிக்கும் நிகழ்ச்சியின் முதல் இனிமையான பாடல் நேர்கள் உங்களுக்காக.

0: நிலையத்தில் நேரம் 8:12 ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியின் முதல் நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: அன்பு தோழிக்கு இரவு வணக்கம் மேடம். மடத்துக்குள வட்டம் கனியூர்ல இருந்து அண்ணாதுரை மேடம்.
0: ஓகே அன்பு தோழ, நீ என்ன பாடல் கேட்க போறீங்க
1: மேடம்? எங்க ஊர் பாட்டுக்காரர்ல இருந்து மதுரை மாறி கொழுந்து வாச அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: ஓகே கண்டிப்பா. மதுரைக்கு வந்து ஸ்பெஷலே மல்லிகை இல்லையா?

0: பாடப்படும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில உங்களுடன் இணைந்திருப்பது நான் உங்கள் ஆச்சரிய பேக்கா. நிகழ்ச்சி நடத்த நேயர் ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்ங்க.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இந்த பேசுறீங்க?
2: மடத்துக்குள வட்டம் தாசர் வீட்டுல இருந்து பாலசுமணி பேசுறேங்க.
1: ஓகே, என்ன இனிய பாடலோட இன்றைய இணைப்புல நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க?
2: பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்துல இருந்து மல்லிகையே மல்லிகையே அந்த பாடல் கொடுத்துருங்க.
1: ஓகே, இன்னைக்கு என்னவோ தெரியல, பூக்களின் மனம் அப்படியே வீச தொடங்கிருச்சு நம்ம நிகழ்ச்சியில. உங்களுக்காக அந்த இனிய பாடல்.
2: நன்றிங்க.

ஒரு இனிமையான பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் 8:28. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான பாடல். இந்த இனிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் ஊட்டி மார்க்கெட் பகுதியிலிருந்து சிவா. இவரது விருப்ப பாடலாக கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடலை கேட்கலாம்.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நிகழ்ச்சியின் அடுத்த நேர ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
1: நலம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: இந்த இறைவின் மடியில் ஒரு அழகான தாலாட்டு பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது ஊட்டி முள்ளிக்குறையிலிருந்து எம் பி ரவிச்சந்திரன்.
1: ஓகே, உங்களது அந்த இனிமையான பாடலை நாங்களும் கேட்க ஆவலா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல்?
2: நண்பர் சிவா அவர்கள் தென்றல் காற்றை எனக்கு தூது அனுப்பினார். இப்பொழுது அவருக்கு கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏற்றேன் என்று இந்த தென்றல் காற்றின் வழியாகவே இந்த பாடலை அவருக்கு அனுப்புகிறேன்.
1: ஓகே, அந்த இனிய பாடல் இதோ.
2: நன்றி, வணக்கம்.

கே ஜே எஸ்தாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் இனிய குரலில் ஒலித்தது அந்த பாடல் இளையராஜாவின் இசையில். நிலையத்தில் நேரம் 8:38. இன்றைய நினைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களது விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் கேட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க. இந்த இனிமையான இரவு நேரத்தில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேருக்கான பாடல் நமது தமிழ் பேசும் மக்களால் மட்டுமல்ல, அதாவது வேற்றுமொழி பேசக்கூடிய மக்களாலும் வந்துட்டு நம்மளுடைய தமிழ் பாடல் வந்து எவ்வளவு ரசிக்கிறாங்க அப்படின்றத இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஜார்க்கண்ட் பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய சிவா கோப், பிரேம் கோப், கபில் கோப், சிவனேஷ் கோப், சங்கீதா கோப் அண்ட் லிப்பி கோப், தீபாளி கோப் இவங்க அனைவரும் வந்து ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டிருக்காங்க. அந்த இனிமையான பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து இந்த நேயர்கள் அனைவருக்காகவும் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நினைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும்.
1: நிலையத்தில் நேரம் சரியாக 8:44 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா மேம்?
1: நலமா இருக்கேன் சந்திரசேகர். சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்காக பிளே பண்ணலாம்?
2: இளையராஜா சாரோட ஃபர்ஸ்ட் பிலிம் அன்னக்கிளி, இதுல இருந்து மச்சான பாத்தீங்களா, இந்த சாங்கோட மியூசிக் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மேம். அந்த சாங்கோடைய அந்த துள்ளலான வரிகளும் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் ஒளிபரப்புறீங்களா?
1: கண்டிப்பா. உங்களுக்காக அந்த இனிய பாடல் இந்த இனிமையான நேரத்துல வந்துட்டு இருக்க கேட்கலாம்.
2: தேங்க்யூ மேம்.

8:49 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான இனிய பாடலை கேட்கலாம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தண்டியிலிருந்து முருகன் அவர்கள். அவங்களுடைய விருப்ப பாடல் புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து.

0: விழித்திருக்கும் கண்கள் உறக்கத்தை தேட, தனிமையில் இருக்கும் மனங்கள் அமைதியை தேட. இசை என்னும் போர்வையோடு உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்குவது உங்கள் நினைத்தாலே இனிக்கும். இது உங்கள் ஊட்டியஃபம் 101.8. இன்றைய நமது நிகழ்ச்சி நிறைவு நேயருடன் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?
1: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பழையம் அன்பர்.
0: ஓகே, சொல்லுங்க அன்பர், என்ன பாடல் உங்களுக்காக?
1: கீதாஞ்சலி படத்தில் வந்து ஒரு ஜீவன் நினைத்து தந்த சாங் வரேன்.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக அந்த இனிய பாடலை தொடர்ந்து கேட்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ.

மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம், என் மீது பாய்வோர்கள்.

ಸಾತಾ ತೀತಾ ದೊಡ್ಡ ರಾಜ್ಯ ಸಾತಾ ತೀತಾ ದೊಡ್ಡ ರಾಜ್ಯ ಮೇತಾ.

திரைகணம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடியில் தொடர்வது ரவி வாசிரியா அகில் பாரதிய சங்கீத் சபா இசை நிகழ்ச்சி. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

திருக்கதா கதிகனதா.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை 720 கிலோஹெர்ட்ஸ் சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்மையத்தில் பதிவாகிய அதிகால வெப்பநிலை 34.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.6 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 69%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்மையத்தில் பதிவாகிய அதிகால வெப்பநிலை 35.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 70%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நாளை திங்கட்கிழமை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவோர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம். வானிலை காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. நாளும் அறிவோம். துருவக்கரடி பனி பிரதேசத்தின் பேரரசன், எழுதி வழங்கியவர் வி லீலாவதி அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 12. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு. 7:45 நகர்வலத்தில் டெங்கு தடுப்பு நடவடிக்கை ஒரு பார்வை, ஜி இந்துமதி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. காலை 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 மணிக்கு திரைக்காணம் இடம்பெறும். நாளை காலை 8:30 சக்தி உலா, வாழ்வளிக்கும் வனதுர்கை, தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலய சித்திரம் இடம்பெறும். காலை 8:45 திரைகானம். 9 மணிக்கு நவராத்திரி இசை விழா, இதில் திருஷூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கெட்டம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு, வி வி சீனிவாசராவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி, சமையற்கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் 3வது பகுதி, உடன் உரையாடுவோர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் டாக்டர் வி சௌமியா நாராயணன் அவர்கள், மாணவர் ஹிரால் ஷா அவர். இதே அலைவரிசையில் மாலை 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு திரைகானம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், கால்நடை வளர்ப்பும் எல் நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியின் 2வது பகுதி இடம்பெறும். எல் நினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்கள் வழங்கும் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். இரவு 8:05 திரைகானம், 9:15 செய்திச்சுடர். நாளையிரு 9:30 ராமனே ராகம் இசைப்பேருரை, நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர். வீரராகவன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்று

0: temples to offer prayers and seek blessings as special rituals, traditional ceremonies and devotional celebrations marked the auspicious occasion. In cricket, India defeated West Indies by 14 runs in the third T20 International at the Holkar Stadium in Indore today. Chasing 224 runs for victory, West Indies could manage to score 209 for 7 in stipulated 20 overs. Earlier, West Indies won the toss and opted to bowl. Put into bat, India were all out for 223 in the stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11:10. ஆகாஷ்வாணி சென்னை நேர்களே 101.4 MHz எஃப்எம் ரெயின்போ, 100.1 MHz எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியிலே 720 KHz, மதுரை மத்தியிலே 1269 KHz அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.